0: HD ரேடியோ அண்ட் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் ஃபேஸ்புக். அதோட நீங்கள் எங்களோட ஃபோன் பண்ணியும் கதைக்கலாம். நீங்கள் ரேடியோவில் கேட்டுட்டு இருந்தால் நாங்கள் எங்கள் ஸ்டூடியோவில் இருக்கோம், நீங்கள் அங்கே இருக்கீங்க. அப்போ நீங்கள் யார் பார்க்குற, உங்களை குரல் உங்களை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஸோ நாங்கள் பாட்டு பாடி முடிய கிட்டவா இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் அடிச்சு எங்களோட கதைக்கலாம். 416-292-4059 416-292-4059. ஸோ மறக்காம எங்களுக்கு அடிச்சு கதைங்க. நீங்க அடிச்சு கதைச்சாதான் எங்களுக்கு உற்சாகமா இருக்கும். இல்லாட்டி நானும் ஜித்துனும் மட்டும் இப்படியே பாடிட்டே இருப்போம்.
1: ஆமா, இந்த ஸ்டுடியோல இருந்து உங்களுக்கு தானே எங்களை கால் பண்ண முடியும். ஆனா அது ஒரு எனர்ஜி தானே எங்களுக்கு.
0: ஸோ நீங்க கால் பண்ணி என்ன பாட்டு பிடிச்சிருக்கா, நாங்க பாடுறது பிடிச்சிருக்கா, என்னன்னா சொல்லலாம். ஸோ நாங்கள் கண்டினியூ இப்போ போயிடுவோமா பாட்டுக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் சாங், ஒன் திங், எங்களோட பாட்டெல்லாம் கொஞ்சம் எவர் க்ரீன் பாட்டு. ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்கள் இன்றைக்கி என்ஜாய் பண்ணுவீங்க. நாங்கள் அவ்வளவு நியூ சாங்ஸ் எல்லாம் எடுக்கல, பட் எவர் க்ரீன் ஆல்வேஸ். அதான் அதுக்கு பேர் எவர் க்ரீன்.
1: ஆமாம், எல்லா எல்லாருக்கும் பிடிக்கும். நல்லா நல்லா நல்ல பாட்டுகள் தான்.
0: ஸோ நாங்கள் முதல் பாட்டை பாடிடுவோம், அதுக்கு உங்களுக்கு க்ளூ தரையில்லாது. ஆனால் ரெண்டாவது பாட்டுக்கு நாங்கள் க்ளூ உங்களுக்கு தரோம். அப்போ நாங்கள் இந்த பாட்டு முதல் பாட்டை பாட முடிய கிட்டவா நீங்கள் ஃபோன் அடிச்சிங்கன்னா பாட்டு கெஸ் பண்ணலாம், சரியான பாட்டா இல்லையான்னு சொல்லுவோம். அந்த பாட்டுக்குரிய க்ளூ வந்து, ஸோ ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக் டைரக்ட் பண்ணியிருக்கார் இந்த பாட்டுக்கு. அந்த படத்தில் நடிச்சிருக்க ஆக்கள் பிரபு, மீனாட்சி அண்ட் சேஷாத்ரி. ஸோ இவங்க நடிச்சிருக்காங்க அந்த படத்தில். ஐ திங்க் இவ்வளோ க்ளூ காணும், இது கொஞ்சம் பாப்புலரான பாட்டு தான். ஸோ ரெண்டாவது பாட்டுக்கு நீங்கள் அடிச்சு கெஸ் பண்ணுங்கள். அதுக்கு முதல் நாங்கள் எங்களோட ஃபர்ஸ்ட் சாங்குக்கு போயிடுவோம். ஓகே,

0: நன்றி.
1: தேங்க்யூ.
0: ஓகே, நாங்கள் நேப்பில் இருக்கும் முதல் நேர வெல்கம் பண்ணுவோம். வணக்கம், யார் பேசுறீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா மாதிரியாரிலோம். வணக்கம.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: ஜீதன் மற்றும் சுனேகா நல்லா பாடுறீங்க.
0: நன்றி.
2: நல்ல குரல், நல்ல நைஸா சுமூதிங்க இருக்கு.
0: Thank you.
2: சுமூதிங்க இருக்கு. நான் இன்னைக்கு அடுத்த பாடல் அஞ்சலி திரைப்படத்தில் அஞ்சலி இல்ல டூயட் படத்தில் அஞ்சலி
0: அஞ்சலி. ஓகே, அது நல்ல கெஸ்.
1: யா யா, இது க்ளோஸ் கால் தான்.
0: பார்த்து நாங்கள் பார்ப்போம். ஸோ நாங்கள் அடுத்தது பாடைக்குள்ள உங்களுக்கு தெரியும். பட் தேங்க்யூ ஸோ மச், இணைப்பில் வந்ததுக்கு நன்றி.
2: நல்லா பாடுங்க, கேட்டுக்கொண்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.
1: தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.
0: அடுத்த நேயர் வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வணக்கம் ஜிதின், ஸ்னேகா, டோமினி சந்திரன், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு,
1: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
0: நீங்க எப்படி இருக்கீங்க?
3: ஓ, நலமா மாஜியாக்கும். அருமையான பாடலோடு ஆரம்பிச்சிருக்கீர்கள். நல்லொரு குரல் வளம், நல்லொரு செலெக்ஷன். அந்த பாடல் மிகவும் பிடித்து கொண்டிருந்தது. உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சி எடுத்து வரும் டிவிஐ சிஎம்ஆர் கலைஞர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு அடுத்த பாடல் நான் நினைக்கிறேன். டூயட் படத்திலிருந்து அஞ்சலி அஞ்சலி ஆனா ஒரு குழு தலைமை மறந்து அதுல மிஸ் பண்ணிட்டு என்னன்னா பாடல் சொல்ல இல்ல, அதான் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. பரவாயில்ல, பிறந்திருந்து பாப்போம் அடுத்த பாடலை.
1: நன்றி, தேங்க்யூ.
0: நன்றி எங்களுக்கு கால் பண்ணி இணைந்ததுக்கு. இதே மாதிரி எங்களுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணுங்க. நாங்கள் பாட்டு முடியக்கிட்டவா நீங்களுக்கு அடிச்சிங்கன்னா உங்களோட கதைக்கலாம். எங்களுக்கு இதான் உற்சாகமா இருக்கும். எங்களுக்கு தெரியும், ஓகே பாக்குறாங்க கேக்குறாங்கன்னு. எங்களையும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி இன்னும் பாட வைக்கும்.
1: ஆமா ஆமா,
0: நாங்கள் கொஞ்சம் க்ளூ வேணும்னு தான் நாங்கள் கம்போசரை தராம தந்தோம். நாங்கள் என் அப்படி என்ன கணக்க பாட்டா இருக்கும் வந்துட்டு, சாரி யார் பாடுனதை. பட் நாங்கள் இப்போ நீங்கள் கெஸ் பண்ண பாட்டு பாடுறதுக்கு முதல் நாங்கள் அடுத்த பாட்டுக்கு நாங்கள் இப்போ க்ளூ தரப்போகிறோம்.
1: இந்த பாட்டில் ரஜினிகாந்த் அண்ட் ஸ்ரீதேவி நடிச்சிருக்கு. இது ஒரு ஒரு ரொம்ப நல்ல ரொமான்டிக்கான சாங். ராஜா சார் தான் இந்த படத்தோட மியூசிக்கு. ஸோ யா, ஐ ஹோப்.
0: ஸோ நீங்கள் நாங்கள் பாட்டு முதல் நாங்கள் பாட போற முதல் லைன்லயே காற்று அந்த வார்த்தை வரும். இது ஒரு நல்ல க்ளூ என்று நான் நினைக்கிறேன். அப்ப நீங்க யோசிச்சு எங்களுக்கு சொல்லுங்க, ஃபோன் பண்ணுங்க. திரும்ப இருக்கா எங்களோட ஃபோன் நம்பர் வந்து 416-292-4059. ஸோ நாங்கள் பாடுறதுக்கு எண்ட் முடிவு கிட்டவா நீங்களுக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா.
1: இன்னைக்கு நம்ம இளையராஜாவோட பர்த்டே. ஸோ ஹாப்பி பர்த்டே சார்.
0: ஹாப்பி பர்த்டே. இது எங்களுக்கு ஒரு குட்டி லிட்டில் கிஃப்ட். ஸோ நாங்கள் அது அடுத்ததாக பாடுவோம். அதுக்கு முதல் நீங்கள் எல்லாரும் கெஸ் பண்ண பாட்டுக்கு நாங்கள் போயிடுவோம்.
4: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கணக்கு நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைத்து உங்களுடைய குட்டி வாழ்த்துக்களை கூறுவதன் மூலம் அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். நீங்கள் அழைக்க முடிய தொலைபேசி 416-292-4059.

0: நன்றி.
1: நன்றி.
0: அடுத்த நேயர் வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
2: எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்?
1: நல்லா இருக்கீங்க.
0: நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ஓ, நல்லா இருக்கிறோம். நீங்க இப்படியே பாடிக்கொண்டே இருக்கிறீங்க, நாங்க பாத்து கொண்டே இருக்கிறோம். ஆரம்பமே நல்லா இருந்துச்சு.
0: நன்றி.
2: நீங்க தொடர்ந்து பாடுங்க. நாங்களே இதை கேட்டா நீங்க பாடவே இல்லமா இன்றைக்கு?
0: நீங்க என்ன பாட்டை விருப்பம்னு சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா.
2: உங்களுக்கு டைம் இருந்தா பாடுங்க. நிலாவே வா,
1: நிலாவே வா
2: பாட்டு.
1: எஸ்பி சாரோட
2: கம்பின குரலுக்கு நல்லா இருக்கும் ஜிதன்.
1: தேங்க் யூ, தேங்க் யூ. நன்றி.
0: நாங்க
2: நன்றி. நீங்க தொடர்ந்து பாடுங்க, பாத்து கொண்டிருக்கோம்.
0: நன்றி. நீங்க இப்படி எங்களை கால் பண்ணி அடிச்சு எங்களை சப்போர்ட் பண்ணி இப்படி பாத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்றதே எங்களுக்கு அவ்வளவு பெரிய விஷயம். சோ நன்றி இப்படி எங்களை கால் பண்ணி சொன்னீங்க.
2: ஓகே, நாங்க ஒவ்வொரு செவ்வாயும் உங்களுக்கு ஆவணி பாத்து கொண்டு இருப்போம். நான் ரெண்டைக்கு வரையினும் பாடினோம்.
0: தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச்.
2: தொடர்ந்து பாடுங்க.
0: தேங்க் யூ. அடுத்த நேயர் வணக்கம், யார் பேசுறீங்க?
3: ஹலோ.
0: ஹாய்.
3: ஹாய், இது ஸ்னேஹாவா?
0: இது ஸ்னேஹா. ஓம் வணக்கம்.
3: நான் உங்க டிக்டாக்ல ரொம்ப பெரிய ஃபேன். பாடலுண்டு பாடுவீங்களா?
0: என்ன பாட்டு?
3: அது வந்து அது நான் சிரித்தாள் தீபாவளி அப்படி என்று போகும்.
0: ஒரு லைன் பாடிட்டு உங்களுக்கு.

0: Thank you.
1: Superb, superb.
0: அடுத்த நேயர் வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம், தேவோமா, நலமா இருக்கிறீங்களா? இருவரம் முதல்
0: நாங்க நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கிறோம். சொக்கு போட்டு மீனாட்சியை வச்சு சொக்கை வச்சு அருமையான பாடலாம் ஒன்று தந்து அசத்தி கொண்டிருக்கிறீங்க. தொடர்ந்து பாடிக்கொண்டிருந்தோம். இருவருக்கும் வாழ்த்துக்கள். மென்மையிலும் பலமகளான வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திக்கலாம், மீண்டும் அழைக்கின்றோம்.
0: நன்றி, தேங்க்யூ. அடுத்த நேயர் வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வணக்கம், கொஞ்சம் அழைக்கிறேன்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
3: நீங்க?
0: நான் நல்லா
3: இருக்கேன். குளிச்சா குற்றாலம் நல்லா பாடுவீங்க. என்னோட ஃபேவரட் சாங் அது. கிதன் நல்லா கைபீச்சில பாடுவீங்க. சினேகாவும் நல்ல இனிமையான குரல். நானேகன் அடுத்த பாடல் வந்து காற்றில் இந்த கீதம்.
0: காற்றல் இந்த கீதம், அது நல்ல ஒரு கெஸ்
1: நல்ல நல்ல.
0: நாங்க இப்ப பாடிக்குள்ள நீங்க கண்டுபிடிப்பீங்க என்ன பாட்டுன்னு. தேங்க்யூ.
3: சரி, உங்கள்ட்ட நிறைய டேலண்ட் இருக்கு. கோப்லி லைக் யூ கெட் அ பிளேஸ். தேங்க்யூ,
0: தேங்க்யூ சோ மச். நன்றி, தேங்க்யூ. ஓகே, நாங்கள் இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு முதல் தந்து நாங்கள் க்ளூ. இப்போ நாங்கள் பாட போகிற பாட்டு முதல் லைன்லேயே காற்று என்ற வார்த்தை இருக்குது. அதுக்கு முதல் நாங்கள் அதுக்கு அடுத்த பாட்டுக்கு ஒரு க்ளூ தரப்போகிறோம். இப்போ
1: இது வந்து ரஜினி சார் டபுள் ரோலில் நடித்தது. பாலச்சந்திரன் சாரோட மூவி தான். மியூசிக் டைரக்டர் வந்து MSP சார் தான். ஹீரோயின் மாதவி. இது ஒரு செமி கிளாசிக்கல் சாங்கா இருக்கும். சோலோ சாங் தான்
0: இது. எங்கட ஜித், எங்கட BC சிங்கரோட சோலோ சாங். சோ அதான் அவர் க்ளூ தந்திருக்கேன், நீங்க கெஸ் பண்ணி எங்களுக்கு சொல்லிருங்க. நாங்க இப்ப எங்கட அடுத்த சாங்குக்கு போவோம்.

0: Thank you.
1: Thank you. அடுத்த நேயர் வணக்கம், யார் பேசுறீங்க?
2: என்னைய மாலை வணக்கம் இருவருக்கும். எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்?
1: நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்ல சுகமா இருக்கேன். என் பேர் ரவிசங்கர்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம். நல்லா பாடுறீங்க ரெண்டு பேரும். போத் ஆர் சீசன்ட் சிங்கர்ஸ் தெரியுது.
1: Thank you.
2: ரொம்ப நல்லா பாடுனீங்க. ஓபனிங் வாஸ் என்ன சொல்றது, அட்டகாசமா இருந்து வெரி நைஸ்.
1: நன்றி
0: நன்றி நன்றி.
2: தொடர்ந்து பாடுங்க, நல்லா இருக்கு. அடுத்த வர பாடல் நான் நினைக்கிறேன் பில்லா படத்துல ராகங்கள் 16 உருவான வரலாறு, எஸ்பிபி
0: பாடினது.
2: நன்றி
1: நன்றிங்க.
0: நல்ல கெஸ் தான் அது.
1: அதான் சொல்லிருந்தா நல்ல கெஸ். சோ நாங்க இப்ப அகைன் பிரிட்டிஷ் கொலம்பியா சிங்கர் பாடைக்கல நாங்க பாத்துறோம். அடுத்து வணக்கம்.
3: வணக்கம். நான் முரளி காவைக்கிறேன்.
1: வணக்கம். எப்படி இருக்கீங்க முரளி?
3: நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க இருவரும்?
1: நாங்க நல்லா இருக்கோம்.
3: நல்லா இருக்கோம். உங்களோட பாட்டு நான் சாய்ஸ் எல்லாம் நல்ல பாட்டு, நல்லா பாடுறீங்க. அதோட நான் நினைக்கிறேன் அடுத்த பாட்டு இதான் பாடணும். ராகங்கள் 16 உருவான வளரார் நான் பாடும் போது அறிவாய் அம்மா. நடக்க படம் வந்து தில்லு முள்ளு நினைக்கிறேன். ரஜினிகாந்த் மாதிரி நடிச்ச படம் தான்.
1: நாங்க பாட்டு பாடி முடிய கிட்ட போன் அடிச்சீங்கடா எங்களோட காய்க்கலாம். அந்த போன் நம்பர் 416-292-4059. சோ மறக்காம போன் அடிச்சு எங்களோட கதைங்க, உங்களோட குரலை கேட்கணும் எங்களுக்கும் ஆசையா இருக்கு. சோ உங்களோட அழைச்சு கழிச்சிருங்க. அடுத்த நேயர் வணக்கம், யார் பேசுறீங்க?
4: வணக்கம். நான் டொனி சந்திரன் மட்டும். உண்மையிலேயே அருமையான பாடல் தொகுப்பு, உண்மையிலேயே நல்லா இருக்கின்றது உங்களுடைய பாடல் வரிசைகள் எல்லாம். அடுத்த பாடல் வந்து ஒரு சின்ன ரெண்டு டவுட்டா இருக்கு. ராகங்கள் 16 அது உண்டு, மற்றது தில்லுமுள்ளு தில்லுமுள்ளு. நீங்கள் நீங்களே தில்லுமுள்ளுத்தான் எங்களுக்கு காட்டுக்கிட்டு இருக்கீர்கள். உண்மையிலேயே பாடல் வந்து செலெக்ஷன் சூப்பர் சூப்பர். உண்மையிலேயே நல்ல குரல்லாம் உங்களுக்கு. நான் உங்களுக்கு தெரியாத விஷயம், ஆழ்பாடத்தில் கரண் தியேட்டர்ல இந்த படம் ஓடி இருந்தது. கரண் தியேட்டர் தெரியாது, பரவாயில்ல. அறிந்தவர்கள் நன்றி வணக்கம், வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி. சோ நாங்க எங்கட சோலோ சாங் பாடுறதுக்கு நீங்க எல்லாம் கெஸ் பண்ணிருக்கீங்க. சோ அது சரியா இல்லையான்னு பாத்துருவோம். ஆனா அதுக்கு முதல் நாங்க எங்கட அடுத்த பாட்டுக்கு உங்களுக்கு ஒரு க்ளூ தரோம்.
0: இதுல இந்த படத்துல வந்து கார்த்திக் அண்ட் லிசி தான் நடிச்சிருக்கேன். ஆனா அந்த பிகினிங்ல வந்து காதல்னு இருக்கும். இதுக்கு இதுக்கப்புறம் க்ளூ தந்தா உங்களுக்கு. ஆமா ஆமா, ஒரு ஒரு இங்கிலீஷ் வேர்டிங் இருக்கு, ஒரு அது ஒரு ஆமா ஒரு
1: அந்த ஃபுல் வேர்டிங் சொன்னா அவங்க கெஸ் பண்ணிடுவாங்க. ஆனா அதுல ஒரு வேர்ட் இருக்கு, அதுல அவ இடியட்னு மட்டும்
0: சொல்லுவா,
1: அது அவ சொல்ற ஒரு வார்த்தை. சோ மேபி அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ஒரு க்ளூ. அதுக்கு முதல் நாங்க எங்க நெக்ஸ்ட் சாங்குக்கு போயிடுவோம்.
0: யா

0: யூ.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஏ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-229-2450.
2: மக்கள் இருக்கவே மாட்டாங்க, பட் இன்றைக்கு இளையராஜா சாரோட பர்த்டே, அதுக்காண்டி ஒரு பாட்டு.
3: சாரி, இது விஸ்வநாதன் சார் தான், எம்எஸ்வி தான். ஆமாம், இளையராஜா பாட்டு நிறைய இருக்கு.
2: அதான் இப்ப நான் தொடர்ந்து சொன்ன மாதிரி எங்கட எவர்கிரீன் பாட்டுகள் தான் நாங்க ஃபுல்லா எடுத்திருக்கோம். அப்ப அதுல நாங்க கணக்கு பாட்டு வச்சிருக்கோம்.
3: மோஸ்ட் ஆஃப் தி சாங்ஸ் இளையராஜா சார் தான். எஸ் எஸ், June 3rd தான் இளையராஜா சாரோட பர்த்டே. ஆனா நாங்க அட்வான்ஸா செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிருக்கேன்.
2: நாங்க அவ்வளவு பெரிய ஃபேன்ஸ்.
3: யா யா.
2: அடுத்த நேர் வணக்கம், யார் பேசுறீங்க?
4: வணக்கம் தோமர். அருமையான பாடல் பாடி இந்த பாகங்கள் 16 ராகங்களை வாசித்த மாதிரியே இருந்தது. உங்களுக்கு சிறப்பா இருந்துச்சு பாடல், பாடல் தெரிவுகளும் சிறப்பா இருந்துச்சு. இளையராஜா, எனக்கு ஒரு பாடல் ரிக்வெஸ்ட் ஒன்றது. தளபதி படத்துல சுந்தரன், சுந்தரி நீங்கள் சுந்தரனான அந்த பாடலில் இருக்கா அப்பா, ஒரு வரி 20 பாடினீங்கன்னா சிறப்பாக இருக்கு.
3: ஷோர் ஷோர், நாங்கள் டைம் கிடைச்சா ரிக்வெஸ்ட்
4: சிறப்பாக பாடிக்கோ. பாடிங்க.
2: நன்றி
3: நன்றி நன்றி.
2: அடுத்த நேர் வணக்கம், யார் பேசுறீங்க?
5: ஹலோ
2: ஹலோ
3: ஹலோ
5: ஹலோ
2: ஹலோ, கேக்குதா?
5: யா, நான் சிஎம் அண்ணே தவங்க வைக்கிறேன்.
2: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
5: நல்லா பாடுவீங்க. இந்த நெய் பாடல் உண்டு, அந்த பாட்டு உங்களுக்கு நீங்க பாடு. பாடல் உண்டு, ராகம் உண்டு, சீரும் போது அந்த கீதம் மீண்டும் மீண்டும், அந்த பாடு நீங்கள் பாடுங்க, எனக்காக பாடுவீங்க.
3: சீரியஸ்லி, கண்டிப்பா பாடுறீங்க.
2: நாங்க இதெல்லாம் எழுதி வச்சிருக்கோம், கொஞ்சம் பாடல்கள் பாடின அப்புறம் கட்டாயம் பாடுறோம். பாட்டுக்கு காதல் என்ற வார்த்தை இருக்கு. அதுக்கு அடுத்த பாட்டு நான் தனியா பாட போற ஒரு பாட்டு. அதுக்குரிய க்ளூ என்னண்டா, நான் உங்களுக்கு யார் பாடினு சொல்லிடுறேன். சோ சுஷீலா மேம் அவதான் பாடியிருக்கா. ஒரு அகைன் இன்னொரு எவர்கிரீன் சாங் தான். அண்ட் மியூசிக் மியூசிக் கம்போசர் வந்து MS விஸ்வநாதன் சார். ஸோ அவங்க ரெண்டு பேரும் அது ஒரே ஒரு காம்போ. ஸோ நாங்கள் நீங்கள் கெஸ் பண்ணிருங்க. அந்த படத்தில் பாடியிருக்கிற ஆள் வந்து சரோஜா தேவி. ஸோ அதில் அவ தான் பாடியிருக்கா. அப்போ நீங்கள் கட்டாயம் உங்களுக்கு ஃபோன் அடித்து கெஸ் பண்ணிடுங்க. ஓகே, இன்னொரு க்ளூ தரம். இது க்ளூ ஒரு ரிடில் க்ளூவா இருக்கு, க்ளூலே ஒரு க்ளூ
3: இருக்கு.
2: பட் அந்த படத்தோட பேர் வந்து ரெண்டு வார்த்தைகள். ஒரு வார்த்தை நாங்க ஒவ்வொரு நாளும் குடிக்கிற ஒரு விஷயம் உண்டு, இன்னொன்று ஒவ்வொரு நாளும் சாப்பிட்ற விஷயம் உண்டு. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த க்ளூ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க அடுத்த நேர் வணக்கம், யார் பேசுறீங்க?
6: ஹலோ, நான் ஜெயரஞ்சனி பாஸ்கர் அழைக்கிறேன்.
2: வணக்கம்.
6: எனக்கு ஒரு பாட்டு, இருவரும் நன்றாக படிக்கிறார்கள். எனக்கு இந்த கொஞ்ச நிலவே கொஞ்ச நெருப்பு ஒன்றால் சேர்ந்தால் ரெண்டு பாடல் பாட இயலுமா?
3: கண்டிப்பா பாடுவேன், நாங்க நோட் பண்ணிருக்கேன், டைம் கிடைச்சா கண்டிப்பா பாடுவேன்.
2: நீங்க பாத்துட்டே இருங்க, நாங்க டெஃபினெட்லி எங்களுக்கு அந்த டைம் வந்தா நீங்க எல்லாரும் கேட்டிருக்கிற பாடல்கள் நாங்க பாடுவோம், தெரிஞ்சிருந்த பாடலா இருந்தா. நன்றி. அடுத்த நேர் வணக்கம், யார் பேசுறீங்க?
7: வணக்கம், நான் பாபு.
2: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
7: நலமா இருக்கேன். உங்களோட இருவரோட பாட்டுகள் சரியான டிஃபரெண்ட் சாங் செலெக்ஷன். யாருமே பாடாத பாடல்களை பாடுகிறீர்கள். இளம் வயதில் இருந்து இப்படி அந்த பழைய பாடல்கள் இடைக்கால பாடலாம் பாடுறீங்க, வாழ்த்துக்கள். அடுத்த பாடல், காதல் கவிதைகள் படுத்திடும் நேரம் இதழூரம் காமன் கனைகள், அந்த பாடல்
3: பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப நல்ல கெஸ்,
2: ரொம்ப நல்ல கெஸ்.
7: நன்றி நன்றி நன்றி
2: நன்றி. ஓகே, நாங்க அடுத்த பாட்டுக்கு போயிரோம். இல்லாட்டி ஐ திங்க் அவங்க திரும்ப கெஸ் பண்ணிடுவாங்க இந்த பாட்டை.

0: நன்றி.
1: தேங்க் யூ.
0: அடுத்த நேர் யார் பேசுறீங்க? வணக்கம். நீங்க எங்களோட ஆடியோ கொஞ்சம் பிரச்சனைண்டா உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு வணக்கம். யார் பேசுறீங்க?
2: வணக்கம், நான் கனகேசவன். எப்படி இருக்கீங்க சினேகா? ஜீதன்
0: நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நன்றி அனைவருக்கும். பாடு இந்த கடைசியா படிச்ச பாட்டு, அது எங்கட காலத்து பாட்டு, அருமையா இருந்தது. அது ரெண்டு பேரும் ரெண்டு பேர்த்த குரல்லையும் கேட்க அருமையா. அங்கே அங்கேயே கொண்டு போயிட்டீங்க அந்த காலத்துக்கு. காதல் பாட்டு தான். ஆனா அதே நேரம் அந்த நேரத்துல நாங்கள் அந்த அந்த வயதுலாம் இருந்தோம் நாங்களா. அப்ப அந்த நேரத்துல நல்லா இருந்துச்சு. இப்போ நல்லா இருக்குது. இப்போ கேட்கவும் நல்லா இருக்குயா.
1: தேங்க்யூ, தேங்க்யூ.
2: ஆமாம், கிரேட். தொடர்ந்து படியுங்கோ, நல்ல பாடல் செலக்ஷன். தொடர்ந்து படியுங்கோ, கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் வாழ்த்துக்கள். எங்களுடைய வாழ்த்துக்கள் என்றைக்கும் இருக்கும். நன்றி டிவிக்கும்.
0: அடுத்த நேர் வணக்கம். யார் பேசுறீங்க?
3: ஓ வணக்கம், நான் இதையும் பேசுகிறேன்.
1: வணக்கம்.
3: ஓ, இருவர் நல்ல பாடுகின்றீர்கள். எல்லா பாடல்களும் நல்லா இருக்கு. நீங்க சொன்னபடி குடிக்கிறதும் கடிக்கிறதும் அண்ட அநேகமாக பாலும் பழமா இருக்கலாம். இவன் சோலோ அதுல ரெண்டு பாட்டு இருக்குது. சோலோ சரோஜாதேவி அவருக்கு ஒன்று, ஆலயமணியின் ஓசை நான் கேட்டேன், அடுத்தது காதல் சிறகை காற்றில் விரித்து. ரெண்டுல ஒன்றாக இருக்கலாம். அநேகமாக காதல் சிறகை காற்றில் விரித்து வானவீதியில் பறக்கவா, அதைத்தான் இருக்குமா நினைக்கின்றேன். பாட்டுக்கள் அந்த பாடல் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கு நன்றி.
0: நன்றி, நன்றி. அடுத்த நேர் வணக்கம். யார் பேசுறீங்க?
4: வணக்கம், தர்மசந்திரன்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
4: ஓமா நலமா நலமா, மகிழ்ச்சியா இருக்கும். நன்றி, நன்றி. இந்த அருமையான பாடல்கள், அருமையான செலக்ஷன். அதாவது எவர்கிரீன் என்றால் எவர்கிரீன் தான். அந்த மாதிரி தான் இருக்கின்றது.
0: அடுத்த நேர் வணக்கம். யார்
5: பேசுறீங்க?
0: எப்படி இருக்கீங்க?
5: நாங்களும்
0: நல்லா இருக்கிறோம்.
5: நல்லா பாடுறீங்க. பாடுங்க மற்றது. அடுத்த பாடல் ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன், அந்த பாடலா இருக்கும் பாலும் பழமும்.
0: நல்ல ஒரு கெஸ் இது. இந்த படம் சரியான படம் தான் எல்லாரும் கெஸ் பண்ணிருக்கீங்க. அதுல இன்னொரு நேயர் சொன்ன மாதிரி ரெண்டு பாட்டு இருக்கு. அதுல எந்த பாட்டு நாங்க பாத்துருவோம் கொஞ்ச நேரத்துல. நாங்க அப்படி அடுத்த பாட்டுக்கு போறதுக்கு முதல் ஜஸ்ட் ஒரு 2 minutes பிரேக். நீங்களும் நல்லா ரெஸ்ட் அப் பண்ணிட்டு வாங்க. இன்னொருக்கா மறக்காம ஃபோன் பண்ணுங்க உங்களோட கதைங்க. பட் நாங்க இன்னொரு 2 minutesல திரும்ப வருவோம். நன்றி.
1: நான் கால் பண்ற நம்பர் 416-292-4059.
6: அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேக்குறதையும் விட எங்களுடைய நகையை அடைய வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்?
7: கேஷ் பாயிண்ட், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், செக் கேஷிங், கேஷ் ஃபார் கோல்ட், கோல்ட் லோன்ஸ், அனைத்துக்கும் கேஷ் பாயிண்ட்.
8: என்னப்பா ரூஃப்ல இருந்து தண்ணி ஊத்துது?
9: அதுக்கு ஏமா டென்ஷன் ஆவற? ஸ்மார்ட் ரெஸ்டரேஷனுக்கு ஃபோன் பண்ணுங்க.
8: ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்ன்றது ரெனோவேஷன் கம்பெனியா?
9: ரெனோவேஷன் கம்பெனி இல்லம்மா, நம்மளுடைய வீட்டோட இன்சூரன்ஸ் இருக்குல்ல, அந்த இன்சூரன்ஸை பயன்படுத்தியே இந்த மாதிரி ஒர்க் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வீட்டை அழகா ரெஸ்டோர் பண்ணி தருவாங்க. நான் உங்களுக்கு கால் பண்றேன். ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் மூலமா என்னெல்லாம் பண்ணி தருவீங்க?
10: வாட்டர் டேமேஜ், ஃபயர் டேமேஜ், ஸ்மோக் டேமேஜ், மோர் ரிமீடியேஷன் அண்ட் வெட் பேஸ்மென்ட், விண்ட் டேமேஜ், இவை அனைத்தும் இன்சூரன்ஸ் மூலமாக செய்து கொடுக்குறோம்.
8: வாவ், முன்னாடி இருந்த மாதிரியே சூப்பரா செஞ்சு கொடுத்துட்டாங்களே.
9: தேங்க் யூ. நீங்க இவங்களுக்கு தான் சொன்னோம்.
7: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள்.
11: இன்றி புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3.
0: வணக்கம், வெல்கம் பேக் எல்லாரும். நாங்கள் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் எங்களோட இருந்து பார்த்ததுக்கு. நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணியிருந்தா கூட நன்றி. ஃபுல் டைம் எங்களோட இருந்து பார்த்துட்டு போங்க நீங்கள். ஒன்ஸ் அகேன் எங்களோட பிரிட்டிஷ் கொலம்பியா சிங்கர், நாங்கள் கஷ்டப்பட்டு பிரிட்டிஷ் கொலம்பியாவிலேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அப்படியாச்சும் அதை நான் இந்த ஒரு சொல்ல 10 தரமாச்சும் சொல்லிடுவேன் நான்.
1: இது கொஞ்சம் ஓவரா இல்லையா நினைக்கிறேன்.
0: இல்லை இல்லை, அவ்வளோ நாங்கள் சிட்டின்னா கூட பரவாயில்ல, இன்னொரு ப்ராவின்ஸ்லேருந்து நாங்கள் ஒரு சிங்கரை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அது இவ்வளோ ஒரு அருமையான ஒரு சிங்கரை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அப்போ அது சொல்லாமல் விடையலாது.
1: தேங்க்யூ தேங்க்யூ.
0: ஸோ நாங்கள் அடுத்த பாட்டு நீங்களாம் கெஸ் பண்ணியிருந்தீங்க, பாலும் பழமும் என்ற ஒரு படத்துலேருந்து பாட்டு வருதுண்டு, அது சரி. ஆனால் நாங்கள் அந்த பாட்டு பாடுறதுக்கு முதல் அதுக்கு அடுத்த பாட்டுக்கு நாங்கள் உங்களுக்கு ஒரு க்ளூ தந்துடுறோம்.
1: இது வந்து ரஜினிகாந்த் அண்ட் குஷ்பு நடிச்சிருக்கு. இளையராஜா தான், ராஜா சாதா மியூசிக். இந்த படத்தோட பேர் ஒரு ஒரு ஒன் வேர்ட்ல தான் வரும்.
0: ஐ திங்க் இது க்ளூ. ஓகே, நாங்க க்ளூ தந்திருக்கோம். சோ நீங்க சொல்லுங்க, கால் பண்ணி ஒன்ஸ் அகேன் எங்களுக்கு இப்படி எங்களோட இணைந்திருக்கிறதுக்கு நன்றி. நீங்க வாட்ச் ஆர் லிசன் பண்றதுக்கு டிவிஐ HD தொலைக்காட்சி, CMR 101.3 தமிழ் HD ரேடியோ அண்ட் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் ஃபேஸ்புக்ல எங்களோட ஷோ பார்க்கலாம். நீங்க எங்களோட கால் பண்ணி கதைக்கிறேன்டா 416-292-4059. நாங்கள் பாட்டு பாடி கடைசி சரணம் ஒரு பல்லவி அந்த முடிய கிட்டவா நீங்கள் ஃபோன் பண்ணீங்கண்டா எங்களோட இணைந்து நீங்கள் கதைக்கலாம். இன்னொருக்கா சொல்கிறேன் ஃபோன் நம்பர் 416-292-4059. ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்க, எங்களுக்கு என்கரேஜ் பண்ணுங்க, நாங்கள் அப்படி பாடுறோம்னு சொல்லுங்க, நாங்கள் அடுத்த பாட்டுக்கு போயிடுவோம்.
12: சிஎம்ஆர் தமிழ் HD மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அனைத்து உங்களுடைய குட்டி வாழ்த்துக்களை கூறுவதன் மூலம் அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். நீங்கள் அழைக்கக்கூடிய தொலைபேசி 416-292-4059.

0: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம்.
1: ஹலோ ஹலோ
2: ஹலோ,
0: யார் பேசுறீங்க? வணக்கம், பேர் என்ன? அடுத்த நேயர் வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
3: வணக்கம் சினேகா, நான் சுகமா இருக்கிறேன். நான் அண்ணநாதன். அங்கே
0: வணக்கம்.
3: பிள்ளைங்க செல்ல குரலால சித்தமோத்தோட நல்லா இருக்கமா, சூப்பரா இருக்கு. பிரிட்டிஷ் கொலம்பியா இருந்து வந்த அந்த தம்பியை நல்லா படிக்கிறார்.
1: Thank you so much.
3: நல்லொரு பார்க்க இனிமையான ஒரு ப்ரோக்ராம், நல்ல சாங் செலக்ஷன்கள். சுஜிலாமாண்ட இந்த ஆலியமணியின் எனக்கு சரியான சந்தோஷமா இருந்து, நீங்கள் பிறந்தீங்களோ தெரியாத அந்த படம் வரைக்க அப்படி அந்த பாவத்தோட அந்த இதுகளோட படித்ததுக்கமா வாழ்த்துக்கள். மற்றது டிவிஐ சிஎம்ஆர் இருக்கு, நிர்வாக குழுவினருக்கு மிக்க மிக்க நன்றி. இவ்வளவு திறமையான பாடகர்களை தெளிவு செய்து நல்லொரு ப்ரோக்ராமா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கொண்டு வீணும், அவர்களுக்கும் நன்றி. மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்கிழமா நல்லா இருக்கும். கூட பாடல்கள் எல்லாம் தொடர்ந்து படிங்க, நாங்கள் கேட்டு கொண்டிருக்கிறோம்.
0: நன்றி.
1: அடுத்த
0: நேயர் வணக்கம், யார் பேசுறீங்க?
4: வணக்கம், நான் கல்யாணம் மாமா
0: அழைக்கிறேன்.
4: நல்லா இருவரும் நீங்களும் நல்லா பாடுறீங்க.
0: நான்
4: முழு பாட்டு கேட்டுருக்கிறேன், ஒரு பாட்டை ரெக்கார்ட் பண்ணியே வச்சிருக்கிறேன், நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் இருவருக்கும். அப்படி தொடர்ந்து நீங்கள் நல்ல பாடல்களை தாருங்க. நம்பியா,
0: ஒரு க்ளூ தந்திருந்தாங்க. இப்போ நாங்கள் அடுத்ததாக பாடுற பாட்டுக்கு, அதுக்கு அடுத்த பாட்டுக்கு நாங்கள் எங்களுக்கு இன்னொரு க்ளூ தந்துடுறோம். ஸோ

0: படத்துல உலகநாயகன் கமல்ஹாசனும் அம்பிகாவும் நடிச்சிருக்கு. இளையராஜா ராஜா சாதா மியூசிக். இந்த படத்தோட பேரு வந்து, ஆமா, இதே பேர்ல சிவகார்த்திகேயன் ஒரு படம் நடிச்சிருக்கேன். ரெண்டும் சிமிலர் பேர் நேம் தான், மூவி நேம். ஸோ அதுதான் க்ளூ.
1: ஸோ அந்த க்ளூவை வச்சு எங்களுக்கு இன்னொருக்கா நான் இந்த ஃபோன் நம்பர் சொல்கிறேன், 416-292-4059. மறக்காமல் ஃபோன் அடிங்க, எங்களோட கதைங்க. இந்த ஷோவை பார்க்குறேன்னா டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி, சிஎம்ஆர் 101.3 தமிழ் ஹெச்டி ரேடியோ, தமிழ் விஷன் இன்டர்நேஷ்னல் ஃபேஸ்புக், மூணுலேயும் நீங்கள் பார்க்கலாம் நாங்கள் பாடுறது. கட்டாயம் எங்களுக்கு ஃபோன் அடிச்சு கதைங்க, அப்போ தான் எங்களுக்கு தெரியும் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்கண்டு. 416-292-4059. ஸோ நாங்கள் முதல் இனிஷியலாக தந்த க்ளூ பாட்டுக்கு நாங்கள் போயிடுவோம், பாடுறோம், அப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.

0: நன்றி.
1: தேங்க் யூ.
0: அடுத்த நேயர் வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம், ரவிசங்கர் பேசுறேன். மறுபடியும்
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு, சுகமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
2: ஸ்னேகா அண்ட் ஜிதின், யூ கைஸ் ஆர் ராக்கிங், ரொம்ப நல்லா இருக்கு.
3: தேங்க் யூ.
2: நல்ல ஒரிஜினல் மாதிரி இருக்கு. We have a good future. நல்ல பாடுத்துக்கள்.
0: Thank you so much.
2: அடுத்த பாடல் காக்கி சட்டைன்னு மட்டும் தெரியும், நீங்க சொன்னது நான் கவனிக்கல. டியூட்டா சோலோவான்னு தெரியல. அதுல எனக்கு பிடித்த பாடல் வந்து கண்மணியே பேசு மௌனம் என்ன கூறு, அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: இந்த நாங்க பாடுற டுவெட் அதோட கொஞ்சம் வேகமா இருக்கும், கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும்.
3: ஆமா, ஒரு யா ஃபாஸ்ட் சாங் தான்.
2: நம்ம சிங்காரி சரக்கு அது இல்ல, அது
3: க்ளோஸ் நோ,
2: அது சோலோ.
0: அடுத்த நேர் வணக்கம், யார் பேசுறீங்க?
4: வணக்கம், நான் நிர்மலா. ரெண்டு பேரும்
0: நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: அமேசிங் சிங்கர். நீங்கள் எங்களோட சாப்பாடு இருக்கலாமே, வேன்குவர்ல இருக்கிறீர்கள். ரஜினிகாந்த் பெங்களூருக்கு போயில்ல, பெங்களூர்ல வந்தவர் தமிழ்நாட்டிலிருந்து எங்களை என்டர்டெயின் பண்ற மாதிரி நீங்க வேன்குவருக்கு போகாம எங்களோட இருந்து இங்க என்டர்டெயின் பண்ணி எங்களை சந்தோஷப்படுத்தணும். மேடம் தம்பி நல்லா பாடுறீங்க, ரெண்டு பேருக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. அடுத்த பாட்டுக்கு என்ன குழு?
0: அடுத்த பாட்டுக்கு க்ளூ வந்து இனிமேதான் தரப்போறோம், நாங்க இன்னும் தரல அடுத்த பாட்டுக்குரிய க்ளூ. சோ நாங்க இப்ப சொல்லுவோம், வெயிட் பண்ணி கேட்டுருங்க நீங்க. அடுத்த காலர் வணக்கம், யார் பேசுறீங்க?
5: வணக்கம், செல்லகுமார் இருக்கிறேன்.
0: நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நல்ல மகசாமா இருக்கிறேன், கேட்டுக்கொண்டு சூப்பரா பாடுறீங்க ரெண்டு பேரும்.
0: நன்றி.
5: பாடல்கள் சிறப்பா வருகிறேன்னா வாழ்த்துறேன். நன்றி,
0: நன்றி, நன்றி. எங்களோட இணைந்து கதைத்ததுக்கு நன்றி.
5: ஓகே, நன்றி, வணக்கம்.
3: தேங்க் யூ. அடுத்த பாடல்ல க்ளூ கமல்ஹாசன் ரேவதி நடிச்சிருக்கேன். இது ஒரு ஃபாஸ்ட் சாங் தான். பாலச்சந்திர தான் டிரெக்ட், அண்ட் எஸ்பி சார் தான் பாடியிருக்கேன். யா, இந்த பாடல்ல வயலின் தான் மெயின் ஆர்கெஸ்ட்ரேஷன். போற ஒரு கேரக்டர் வந்து ஸ்ரீலங்கன்
0: லேடியா இருக்கற அந்த மூவில இருக்கிற ஒரு
3: கேரக்டர்.
0: சோ நீங்க மறக்காம கால் பண்ணி சொல்லி கெஸ் பண்ணிருங்க. அடுத்த காலர் வணக்கம், யார் பேசுறீங்க?
6: நான் பிரீனு பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேன், தேங்க்யூ. ராகங்கள் 16 ரொம்ப நல்லா பாடினீங்க, செம்மையா இருந்துச்சு, பியூட்டிஃபுல் நுவான்சஸ். அண்ட் ஸ்னேகா, உங்க சோலோ கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு.
0: நன்றி, தேங்க் யூ.
6: நெக்ஸ்ட் சாங்கான கெஸ்ட் வானிலை தேனிலாவா பாட போறீங்க?
3: பார்க்கலாம்.
0: நல்ல ஒரு கெஸ் அகைன், நல்ல கெஸ், வெரி குட் கெஸ் இது.
6: தேங்க் யூ, தேங்க் யூ,
0: தேங்க் யூ.
6: ஓகே, கீப் கோயிங்.
0: தேங்க் யூ,
3: தேங்க் யூ,
6: தேங்க் யூ.
0: நாங்க இப்ப நீங்க எல்லாம் கெஸ்ட் பண்ணிருந்தீங்க, அந்த பாட்டு சரியா இல்லையான்னு நாங்க பாத்துருவோம். அடுத்த பாட்டுக்கு போவோம்.

0: தேங்க் யூ.
1: அடுத்த நேர் வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஹலோ
1: ஹலோ
2: ஹலோ, கேக்குதா?
1: கேக்குது. வணக்கம், பேர்
2: என்ன? ஹலோ, வணக்கம்.
1: உங்களோட பேர் என்ன?
2: தர்ஷினி.
1: வணக்கம்.
2: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருக்கு. ரெண்டு பேரும் நல்லா பாடுறீங்க. வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: தேங்க் யூ. தேங்க் யூ.
2: நான் ட்ரை பண்றதுனால கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்குன்னு நினைக்கிறேன். புன்னகை மன்னன் படத்துல இருந்து காலம் காலமாக வாழும் காதலுக்குன்னு
0: நினைக்கிறேன்.
2: சரியா சொல்லிட்டேன் போல.
1: நன்றி, கால் பண்ணி கெஸ் பண்ணி இணைந்ததுக்கு நன்றி.
0: Thank you so much.
2: Okay, நன்றி.
0: நன்றி.
1: அடுத்த நேயர் வணக்கம், யார் பேசுறீங்க?
3: ஓ வணக்கம், நான் இதையும் பேசுறேன்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
3: ஓ, எல்லா பாடல்களும் அருமையா இருக்கு. நான் நல்லா இருக்கிறேன். நீங்க அவ சொன்னது சரி, புள்ளக்கள் தமிழ் என்றபடிய சொன்னபடியால் இங்கிருங்கோ இங்கிருங்கோன்னு நினைக்கின்றேன்.
0: வணக்கம்,
1: யார் பேசுறீங்க?
4: மாலை. வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க இருவரும்?
1: நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: ஜித்தின் சினேகம், உங்க குரல்கள் ரொம்ப அருமையா இருக்கு. வாழ்த்துக்கள்.
1: உங்கள்
4: வளமான குரல் தொடரட்டும். நீங்க வானிலே தென்னிலா பாடுதுன்னு சொன்னீங்க, அது பூமியிலே வந்து ஆடுற மாதிரி உங்க பாட்டை கேட்ட உடனே அந்த மாதிரி ஒரு இனிமையான குரல்கள். வாழ்த்துக்கள், தொடர்ந்து பாடுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி. அடுத்த
1: பாடல் கடைசி பாடல்களுக்கு வந்துட்டு இருக்கோம். சோ இன்னும் மூன்று பாட்டு இப்ப நாங்க பாடுவோம். இன்னொரு பாட்டு, இன்னொரு பாட்டு. சோ நீங்க இன்னும் எங்களோட அடிச்சு, எங்களோட போன் அடிச்சு கதை காட்டி கட்டாயமாக எங்களுக்கு போன் பண்ணி கதை எங்களோட 416-292-4059. நீங்க பிரிட்டிஷ் கொலம்பியால இருந்தா கூட அடிச்சு எங்களோட பிரிட்டிஷ் கொலம்பியன் சிங்கருக்கு கொஞ்சம் சப்போர்ட் காட்டுங்க. அடுத்த பாட்டு நாங்க, நீங்க கெஸ் பண்ணியிருந்தீங்க, ஒரு கெஸ் வந்திருந்த காலம் காலமாக ஒரு கெஸ் அதுக்கு அந்த பாட்டுக்கு அடுத்த பாட்டு என்ன பாட்டுன்னு நாங்க உங்களுக்கு க்ளூ தரோம்.
0: இது வந்து கமல்ஹாசன் அண்ட் ஆக்ட்ரஸ் வந்து ராதா. இது ஒரு ஃபாஸ்ட் சாங்.
1: இது ஒரு ஃபாஸ்ட் சாங். யா, இது ஒரு டூயட் தான். இனிமே எல்லாம் டூயட் தான்.
0: ஆமா, ஒரு எனர்ஜெடிக் சாங் தான். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து வருதுதான். சோ ஹோப் யூ கைஸ் காட் இட்.
1: அந்த சாங் வரைக்கும் நீங்களும் வந்து கெஸ் பண்ணிருங்க. அது ஃபர்ஸ்ட் லைனும் வருதுதான்.
0: எஸ், வருதுதான்.
1: சாரி, நான் இப்படிதான் மொக்கல் ஜோக்ஸ் ஏதாச்சும் மடிச்சிட்டு இருப்பேன். யாராச்சும் சிரிச்சிருங்க ப்ளீஸ். பட் நாங்க அடுத்த பாட்டுக்கு போவோம். நீங்க கெஸ் பண்ணிருந்தா பாப்போம்.
5: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டிமேட்டம் டிவியை மூலமாக தமிழ் இசை கணக் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-292-4059.

0: நன்றி.
1: தேங்க் யூ.
0: அடுத்த நேர் வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம், நான் தவராஜ் அவரை பேசுறேன்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: நாங்கள் நலம், நீங்கள் இருவரும் எப்படி இருக்கிறீர்கள்?
0: நல்லா
1: இருக்கேன்.
2: ஜஸ்டின் சினேகா, இதமான இவ்விரவு வேளை இனியை செய்வழங்கும் உங்கள் சிறப்பான நிகழ்வு எங்களுக்கு மிகவும் சிறப்பாக்கி எங்களை மிகவும் சிறப்பாக்கியது.
0: நன்றி
2: ஜஸ்டின். தூரிலிருந்து வந்தாலும் இன்று எங்கள் இசை நிகழ்வை மிகவும் பெருமைப்படுத்தியுள்ளீர்கள், அதற்காக உங்களுக்கு நன்றிகள். சினேகா பற்றி சொல்ல தேவையில்லை, இங்கு பல மேடைகளை தனது இசை திறமையால் அலங்கரித்துக் கொண்டு வருபவர். இசை என்பது இன்று எல்லோர் இதயங்களையும் இதமாக்கி மக்களின் மனங்களை மகிழ்வாக்கி எல்லோர் வாழ்வையும் வளமாக்கி அனைவரையும் ஒன்றாக்கும் ஒரு மாபெரும் சக்தியாக உயர்ந்து நிற்கின்றது. இதையே எம் தமிழ் இசை ஆசிரியர் ஒருவர் இசையால் வசமாக இதயம் எது என்று சொல்லியும் உள்ளார். முன்னோர்கள் அந்த ஆலயங்கள் தோறும் பண்பாடி பண் இசை பாடி வளர்த்தார்கள் எங்களை. இன்று உலகம் முழுவதும் இசை கேட்காத இடமில்லை என்ற அளவில் இசை வானுயர வளர்ச்சி அடைந்துள்ளது. அந்த வகையில் எம் இன இளம் சமுதாயம் வேறுகடும் பசுமையான பயிர்களாக இசையோடு இணைந்து வளர்ந்து வருவது எமக்கு பெருமை அளிக்கின்றது. இவ்வாறான பெருமை சேர்க்கும் வளர்ச்சிக்கும் பின்னால் இருக்கும் சிறந்த குருமார்கள் பெற்றோர்கள் அனைவர் அவர்களையும் அரவணைத்து ஊக்குவிப்போர் ஆதரிப்போருடன் நம்மை டிவியை சிஎம்ஆர் போன்ற ஊடகங்களும் பங்களிப்பும் பெரும் பங்களிப்பாய் வழங்கி வருவதும் குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் வாழ்த்துக்கொள்கள், நன்றி கூடி விடைபெறுகின்றேன். வணக்கம்.
0: அடுத்த நேயர் வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம்.
3: ஹலோ
0: ஹலோ
3: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார்,
0: எப்படி இருக்கீங்க?
3: ஹலோ
0: ஹலோ, பேசுறது கேக்குதா?
1: யார் பேசுறது? கடைசி பாட்டு வந்து அது வந்து கமல்ஹாசன் சார் அண்ட் மூன்று கேரக்டர்ல, சோ அது வந்து 3
0: டிஃபரண்ட் கேரக்டர்ஸ் ஆ
1: ஃபேமஸ் சாங் ஒரு யா இந்த பாட்டு குஷ்பு குஷ்பு தான் நடிச்சிருக்கேன் இந்த பாட்டுல.
0: இதுவும் ஒரு ஃபாஸ்ட் பீட் சாங் தான். இதான கடைசி பாடல்.
1: எஸ்
0: ஸோ உங்களோட கதைக்கிறண்டா நீங்க 416-292-4059 ஃபோன் பண்ணி கதைங்க. நாங்கள் எங்களோட அடுத்த பாடலுக்கு போயிடுவோம்.
1: யா

ஃபர்ஸ்ட் ஸ்காலர் வந்து நிலாவை வா பாட சொல்லியிருக்கேன், ரூ ரெண்டு லைன் பாடுறேன்.

0: தேங்க்யூ.
1: ஐ திங்க் இன்னொரு நேர் வந்து கொஞ்சம் நிலவண்ட பாட்டு கேட்டிருந்தாங்க, ஸோ நான் ஒரு 2 lines பாடிடுறேன் அந்த பாட்டையும். கொஞ்சம் நிலவு கொஞ்சம் நெருப்பு

0: அதன் கண்கள் கொஞ்சம் லாங், நான் அப்படியே மற்ற இதுக்கு ஸ்கிப்
1: பண்ணுறேன்.
0: தேங்க் யூ.
1: ஸோ அடுத்த பாடல்
0: எங்களோட கடைசி பாடலுக்கு போயிடுவோம். ஸோ லாஸ்ட் சாங், தேங்க் யூ அகேன். நீங்கள் எல்லோரும் இவ்வளோ நேரம் இணைந்து எங்களோட கதை கதைச்சு சப்போர்ட் பண்ணதுக்கு நாங்கள் ஒரு ஸ்பெஷல் சாங், ஒரு ஃபன் சாங் வச்சுருக்கோம்.
2: எஸ்,
0: ஹோப்ஃபுல்லி யூ என்ஜாய்.

0: Thank you so much.
1: நன்றி.
0: எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் கால் பண்ணுறதுக்கு. இது ஒரு நல்ல ஷோ ஆயிடுறதுக்கு ஹோல் தேங்க்ஸ்.
1: நாங்கள் பாடக்குள்ள எங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் இணைந்திருந்த எல்லாரும் கணக்கு மெசேஜ்கள் போட்டிருந்தீங்க. உங்களோட சப்போர்ட்டுக்கும் எவ்ரி டியூஸ்டே எனக்கு தெரியும் கணக்காக்கள் எவ்ரி டியூஸ்டே ஜாயின் பண்ணி எவ்ரி டைம் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் மட்டும் இல்லை ஒவ்வொரு கிழமையும் வர எல்லா சிங்கர்ஸுக்கும் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்கும் ஜாயின் பண்ணுங்க. எங்களுக்கு மூன்று அமேசிங் சிங்கர்ஸ் வராங்க இங்கே பாடுறதுக்கு. நன்றி எங்களோட இன்றைக்கு இணைந்து எங்களோட கதைச்சு பேசி எங்களை உற்சாகப்படுத்தினதுக்கு. Thank you so much everyone. Thank you for watching.
0: Have a good night.
1: Good night.

0: மனசுல சோகம்.
1: உங்களுக்கும் இந்த பாடலுடன் நான் நம்முடைய பெரும் நேரமாகிவிட்டது. சிஎம்ஏ தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாளைய விடியல் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு, இன்னும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களுடன் உரையாடலாம். நன்றி, வணக்கம். உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி, நன்றி.

0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில்
1: ஏசியா கோல்டு
0: 20 வருட அனுபவம் கொண்டவர்கள் பொன்னுக்கு தாலி கொடி நகை திருத்த வேலைகள்
1: விதவிதமான நகை தெரிவு
0: 916 கேடிஎம் முறையில் தரமான நகைகள்
1: லேசர் கட்டிங்
0: லேசர் என்கிரேவிங்கும் உண்டு. தை மாதம் நகைச்சீட்டு ஆரம்பம். துரித பணமாற்று சேவைகளும் உண்டு. 5010 ஸ்டீல் அவென்யூ வெஸ்ட் யூனிட் 16B.
1: நம்பிக்கை நாணயம் உத்தரவாதம்
0: ஏசியா கோல்டு இங்க் 416-746-2742.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: வாட்ஸ் ஹேப்பனிங் சூசர்?
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

0: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பாக்குறேன்
1: உங்களுக்கு வருது வீட்டுக்கு சாப்பிட வர போய் கோசலியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன் டீன்கலி
0: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன் மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்
2: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள் கடல் உணவுகள் இறைச்சி வகைகள் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்
3: 905-270-8800 905-270-8800
2: உதயம் சூப்பர் மார்க்கெட்
4: தமிழன் என்று சொல்லடா தலையிடமிருந்து நில்லடா தரணியை நீ வெல்லடா
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்
6: அதிகாரம் 62 ஆள்வினை உடைமை அருமை உடைத்தன்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் அருமை உடைத்தன்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் இச்செயலை நம்மாலே செய்ய முடியாதென்று தளர்ச்சி கொள்ளாமல் இருக்க வேண்டும் இடைவிடாத முயற்சியானது அதனை செய்து முடிக்கும் வலிமையை தரும்

0: நீ சந்தோஷமா இருக்கியா? இதுக்கு தான் ஆசைப்பட்ட.
1: நான் சந்தோஷமா இருக்கேன், நிச்சயமா. உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேசணும், நிறைய விஷயங்கள் சொல்லணும். ஆனா இந்த ஒரு ராத்திரி பத்தாத ஏசிபி.
0: பரவாயில்ல, சொல்ல.
1: சொல்றேன், நீங்க முதல்ல கண்ணை முடிக்கங்க.
0: கண்ணை முடிக்கிறேன், சொல்ல.
1: ஒன்று ரெண்டு ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா?

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. கிச்சனர் வாட்டர்லூ மக்களின் மனம் கவர்ந்த ராஜா செட்டிநாடு இப்பொழுது ஸ்காப்ரூவில் சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், ஸ்பைசி இண்டோ சைனீஸ் உணவுகள். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாடு, திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங், டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாடு, 825 பேஸ்னோ அவென்யூ, C101 ஸ்காப்ரூ, 416-299-9393. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK சிந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா, 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்போ

0: சிட்டிசன்ஷிப், ஸ்ரீலங்கன் டுவல் சிட்டிசன்ஷிப் போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 6475221775 6475221775.
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
2: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலை
4: 416-700-2222 J.CA. நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
5: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
4: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
5: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
4: சுகந்தன், 416-540-6269.
5: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்.
6: உலகளந்தவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 62, ஆள்வினை உடைமை. அருமை உடைத்தன்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். அருமை உடைத்தன்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். இச்செயலை நம்மாலே செய்ய முடியாதென்று தளர்ச்சி கொள்ளாமல் இருக்க வேண்டும். இடைவிடாத முயற்சியானது அதனை செய்து முடிக்கும் வலிமையை தரும்.

0: ஞான கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.com. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 28ஆம் தேதி சப்பர திருவிழா, மே 29ஆம் தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். ஜூன் 5ஆம் தேதி மாலை வைரவர் மடை, ஜூன் 6ஆம் தேதி மாலை பூங்காவனம். இலக்கம் 200 அட்வான்ஸ் புலவார்ட், பிராம்டன், கற்பக விநாயகர் ஆலயம். 905-458-9701.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to $1,200 வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
2: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, Andrea. Oh,

0: துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம்.

வாங்கிட்டு வரேன். ஏய் எவனா சப்ளைரா? கேட்டவங்களே

கதிமார சதிகார கதிமார.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவைட் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் ஹாஃப் சாரீஸ் பிளவுசஸ் அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ் ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ் லெகிங்ஸ் நைட் வேர் மென்ஸ் கலெக்ஷன் குர்த்தி $24 நைட்டி $34 சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப் பிரீத்தி ப்ளூ லீஃப் மிக்சர் $139 ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில் மார்க்கமென் லோரன்ஸ் 36 01 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ ஏசியன்ஸ் மெகா சேல். புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்றாரியம் முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 30 நிமிடத்திற்குள் 905-417-6069 உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 62 ஆள்வினை உடைமை அருமை உடைத்தன்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் அருமை உடைத்தன்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் இச்செயலை நம்மாலே செய்ய முடியாதென்று தளர்ச்சி கொள்ளாமல் இருக்க வேண்டும். இடைவிடாத முயற்சியானது அதனை செய்து முடிக்கும் வலிமையை தரும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
1: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
2: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
1: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
2: வாகன விபத்து

0: கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
1: 416-271-5992.
0: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: Working for you.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200, 9056677200.
4: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
3: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 62, ஆள்வினை உடைமை. அருமை உடைத்தன்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். அருமை உடைத்தன்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். இச்செயலை நம்மாலே செய்ய முடியாதென்று தளர்ச்சி கொள்ளாமல் இருக்க வேண்டும். இடைவிடாத முயற்சியானது அதனை செய்து முடிக்கும் வலிமையை தரும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: நான்கு மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
4: பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6 திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 28 திகதி சப்பர திருவிழா, மே 29 திகதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30 திகதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். ஜூன் 5 திகதி மாலை வைரவர் மடை, ஜூன் 6 திகதி மாலை பூங்காவனம்.
5: இலக்கம் 200 அட்வான்ஸ் புலவார்ட், பிராம்டன், கற்பக விநாயகர் ஆலயம். 905-458-9701.
6: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
7: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
6: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
7: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
6: 416-271-5992.
7: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது இது தமிழ் HD. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாட், திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாட், 825 பேஸ்மோ அவென்யூ, C101 ஸ்காப்ரோ, 416-299-9393.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60-49.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 63. இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண் படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண் படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில்
2: ஏசியா கோல்டு.
1: 20 வருட அனுபவம் கொண்டவர்கள். பொண்ணுக்கு தாலி கொடி, நகை திருத்த வேலைகள்,
2: விதவிதமான நகை தெரிவு,
1: 916 KDM முறையில் தரமான நகைகள்,
2: லேசர் கட்டிங்,
1: லேசர் என்கிரேவிங்கும் உண்டு. தை மாதம் நகைச்சீட்டு ஆரம்பம், துரித பணமாற்று சேவைகளும் உண்டு. 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட், யூனிட் 16B.
2: நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம்.
1: ஏசியா கோல்டு, 416-746-2742.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
4: பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
5: ஜூன் மாதம் 9ஆம் தேதி கலந்து கொள்ளும் வளர்ந்து வரும் நட்சத்திரங்கள் சாம்பவி குணாளன், சாய்லட்சுமி சத்யநாதன் மற்றும் மௌரியா ஸ்டானிஸ்லஸ்.
4: சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ, HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5% இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTS ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
2: 416-834-2266.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண் படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண் படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

Tony Boy.

அழகா சிரிக்கிறாளுங்க, அடுத்த நோடியே முறைக்கிறாளுங்க, உசரா உசரா நினைக்கிறாளுங்க, உடனே உடனே மறக்கிறாளுங்க.

இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ், 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன். சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் இவெண்ட்ஸ். கிளிக்கூட் CA.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்ஃபர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்ஃபர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-6677-2. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்.
3: 416-421-0462.
0: உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 63. இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
5: மியூசிக் கனெக்ட்ஸ்.
4: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
6: ஜூன் மாதம் 9ஆம் தேதி கலந்து கொள்ளும் வளர்ந்து வரும் நட்சத்திரங்கள் ஷாம்பவி குணாளன், சாய்லட்சுமி சத்யநாதன் மற்றும் மௌரியா ஸ்டானிஸ்லஸ்.
4: சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: Nissan head-to-head event. இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினா வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
5: Everything okay? No problem, Dijinam.
6: Bar kalamu closing da, tadikira nadi.
7: The customer you're trying to reach is not available.
8: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
5: வருடாந்த
9: மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6 திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 28 திகதி சப்பர திருவிழா, மே 29 திகதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30 திகதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். ஜூன் 5 திகதி மாலை வைரவர் மடை, ஜூன் 6 திகதி மாலை பூங்காவனம்.
10: இலக்கம் 200 அட்வான்ஸ் புலவார்ட், பிராம்ப்டன், கற்பக விநாயகர் ஆலயம். 905-458-9701.
11: என்ன பபடிய கத்தல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
12: உங்களுக்கு உப்பமம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசலியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன். நீங்களே
11: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
13: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
14: 905-270-8800. 905-270-8800.
13: உதயம் சூப்பர் மார்க்கெட்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர் டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA கிரெடிட்.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 63. இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-4765-4661. ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
3: வார வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 9ஆம் தேதி கலந்து கொள்ளும் வளர்ந்து வரும் நட்சத்திரங்கள் ஷாம்பவி குணாளன், சாய்லட்சுமி சத்யநாதன் மற்றும் மௌரியா ஸ்டானிஸ்லஸ். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

தவ சுப்ரபாதம் ஸ்ரீமன் அபீஷ்ட வரதாகில லோக பந்தோ ஸ்ரீ ஸ்ரீநிவாச ஜகதேக தயைக சிந்தோ ஸ்ரீ தேவதா கிருஹ புஜா.

ஜலபதே தவ சுப்ரபாதம் தத்கோபுராக்ரசிகராணி நிரீக்ஷமாணாஹ ஸ்வர்காபவர்கபதவீம் பரமாம்ஶ்ரயந்தஹ மர்த்யா மனுஷ்ய புவனே மதிமாஶ்ரயந்தே ஸ்ரீ வேங்கடாஜலபதே தவ சுப்ரபாதம் ஸ்ரீ பூமிநாயக தயாதி குணாமிருதாப்தே தேவாதிதேவ ஜகதேக சரண்யமூர்த்தே ஸ்ரீமன் அனந்த கருடா

சிஹ சரணாகத பாரிஜாத ஸ்ரீ வேங்கடாச்சலபதே தவ சுப்ரபாதம். கந்தர்ப்ப தர்ப்பஹர சுந்தர திவ்யமூர்த்தே காந்தா குஜாம்புருக குட்ட

சர்வங்கனசார சுகந்தி தீர்த்தம் திவ்யம் வியசரிதி ஹேம கடேஷு பூர்ணம் த்ருத்வாத்ய வைதிக சிகாமணயஃ பிரஹிஷ்டாஃ திஷ்டந்தி வேங்கடபதே தவ சுப்ரபா.

ஆஶ்ரயந்தி தவ வேங்கட சுப்ரபாதம். பிரம்மாதயஸ்வரவராஸ மஹர்ஷயஸ்தே சந்த சனந்தன முகாஸ்தவ யோகி வர்யாஹ தாமாந்திகே தவ ஹி மங்கள வஸ்து ஹஸ்தாஹ ஸ்ரீ வேங்கடாசலபதே தவ சுப்ரபாதம். லக்ஷ்மி நிவா

சதுர்முக ஷண்முக பஞ்சமுக பிரமுகாகில தெய்வத மௌலிமணே சரணாகத வத்சல சார நிதே பரிபாலய மாம் ரிஷசைலபதே. அதிவேலதயா தவ துர்விஷஹைரனுவேல கிருதைர பராதசதைஹி ஹரிதம் த்வரிதம் ரிஷசைலபதே பரயா கிருபயா பரிபாகி ஹரே. அதிவேங்கட

சதகோடி விருதாஸ்மர கோடி சமாத் ரதிவல்லவிகாபிமதா சுகதாத் வசுதேவ சுதான்ன பரங்கலயே அபிராம குணாகர தாசரதே ஜகதேக தனுர்தர தீரமதே ரகுநாயக ராம ரமேஷ.

சரராஜதமோமிகிரம் மகனீயமகம் ரகுராமமயே சுமுகம் சுஹ்ருதம் சுலபம் சுகதம் ஸ்வனுஜம் ச சுகாய மமோகஷரம் அபஹாய ரகுத்வஹமன்யமகம் ந கதஞ்சன கஞ்சன ஜாது பஜே வினா

க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சேஷசைல சிகாமணே அஜ்ஞானினா மயா தோஷாண சேஷாம் விஹிதாந்தரே க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சேஷ

ஸ்ரீமன் கிருபாஜல நிதே கிருத சர்வலோக சர்வஜ்ஞ சக்த நத வத்சல சர்வசேஷின் ஸ்வாமின் சுஷீல சுலபாஸ்ருத பாரிஜாத ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம் ப்ரபத்யே. ஆனூபுரார்பித சுஜாத சுகந்தி புஷ்ப சௌரப்ய சௌரபகரௌ சமசன்னிவேஷௌ சௌம்யௌ சதானுபவனேபி நவானுபாவ்யௌ ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம் ப்ரபத்யே. சத்யோ விகாசி சமுதித்வ ரசாந்திர ராக சௌரப்ய நிர்பர சரோருப சாம்ய வார்த்தாம் சம்யக் சுசாஹச பதேஷு விலேகயந்தௌ ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம் ப்ரபத்யே. ரேகாமயத்வஜ சுதாகலசாத பத்ரவஜ்ஜாம்புஷாம்புருக கல்பக சங்க சக்ரைஹி பவ்யைரலங்கிருத தலௌ பரதத்வ சின்ஹை ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம் ப்ரபத்யே. தாம்ரோதரத்விதி பராஜித பத்மராகௌ பாஹ்யை மகோபிர விபூத மகேந்திர நீலௌ உத்யன்னகாம்ஷு விருதஸ்த சசாங்க பாசௌ ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம் ப்ரபத்யே. சப்ரேம பீதி கமலாகர பல்லவாப்யாம் சம்பாஹனேபி சபதிக்ரம மாததானௌ காந்தாவவாங்மனசகோச்சர சௌகுமார்யௌ ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம் ப்ரபத்யே. லக்ஷ்மீ மகீததனுரூப நிஜானுபாவ நீலாதி திவ்ய மகிஷீகர பல்லவானாம் ஆருண்ய சங்கிரமண தக்கில சாந்திர ராகௌ ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம் ப்ரபத்யே.

பத்மாலங்கிருத பாணி பல்லவ யுகாம் பத்மாசனஸ்தாம் ஸ்ரீயம் வாத்சல்யாதி குணோஜ்வலாம் பகவதீம் வந்தே ஜெகன்மாதரம். ஸ்ரீமன் கிருபாஜல நிதே கிருத சர்வலோக சர்வஜ்ஞ சக்தனத வத்சல சர்வசேஷின் ஸ்வாமின் சுஷீல சுலபாஸ்ருத பாரிஜாத ஸ்ரீ வெங்கடேஷ சரணம் பிரபத்யே.

ஸ்ரீ வெங்கடேஷ சரணம் சரணம் பிரபத்யே விஷ்ணோ பதே பரம இத்யுதித ப்ரசம்ஸௌ யௌ மத்த உத்ஸஹிதி போக்யதயாப்யுபாதௌ பூயஸ்ததேதி தவ பாணி தல ப்ரதிஷ்டௌ ஸ்ரீ வெங்கடேஷ சரணம் சரணம் பிரபத்யே பார்த்தாய தத்ஸதிருஷசாரதினா த்வயைவ யௌ தர்ஷிதௌ ஸ்வசரணௌ சரணம் வ்ரஜேதி பூயோபி மஹ்யமிஹதௌ கரதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே மன்மூர்த்தி காளிய பணே விகடாடவீஷு ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகரே சிரசி ஸ்ருதீனாம் சித்தேப்யனன்ய மனசாம் சமமாஹிதௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம்.

ஸ்ரீவேங்கடேசரணம் பிரபத்யே ராய பிரபன்ன ஜனதா பிரதமாவகாஹ்யோ மாதுஸ்தனாவிவ சிசோரம்ருதாயமானௌ ப்ராப்தௌ பரஸ்பர துலாம துலாந்தரௌ தே ஸ்ரீவேங்கடேசரணம் சரணம் பிரபத்யே சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திகஞ்சலேன சௌமியோபயந்து முனிநாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீவேங்கடேசரணௌ சரணம் பிரபத்யே சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திகஞ்சலேன சௌமியோபயந்து முனிநாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீவேங்கடேசரணௌ சரணம் பிரபத்யே.

ாய கல்யாண நிதயேர்த்தினா ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம். லக்ஷ்மீ சவிப்ரமாலோக சுப்ரூ விப்ரம சக்ஷுஷே சக்ஷுஷே சர்வலோகானாம் வெங்கடேஷாய மங்களம். ஸ்ரீ வெங்கடாத்ரி சிங்காத்ர மங்களாபரணாங்கயே மங்களானாம் நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம். சர்வாவயவ சௌந்தர்ய சம்பதா சர்வசேதசாம்.

ஸ்ரீ வைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரிணி தடே ரமயா ரமமானாய வெங்கடேஷாய மங்களம். ஸ்ரீ வைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரிணி தடே ரமயா ரமமான

0: இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலைகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044-416-888-8044.
5: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார்
6: Franklin Law Firm, ரவி நடராஜா.
7: Working for you.
5: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
7: Working for you.
8: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
9: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
10: அதிகாரம் 63. இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 9056677200, 9056677202.
4: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
5: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
6: நோ நோ நோ.
7: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: Nissan head-to-head event. இப்பொழுது Morningside Nissanல் approval creditக்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு zero financeல் demo வாகனங்களில் 6000 வரை சர்வீப்பு. 2026 Nissan Sentraவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5% இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266
3: ஜீவா Jewelers.
5: Everything okay? No problem. And did you know?
4: Bar kalamu closing da tadikira nadik.
6: The customer you're trying to reach is not available.
7: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutthi kondirukkindirkala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155 416-268-0155.
5: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
4: செல்லம் இல்லடா, செல்வம்.
5: சரி சரி.
8: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
9: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
10: அதிகாரம் 63. இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங். GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன், 416-475-4661, 416-475-4661.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? Susan.
7: உலகின் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர், லோட்டஸ் 401 அருகில், பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், இட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 9 தேதி கலந்து கொள்ளும் வளர்ந்து வரும் நட்சத்திரங்கள் ஷாம்பவி குணாளன், சாய்லட்சுமி சத்யநாதன் மற்றும் மௌரியா ஸ்டானிஸ்லஸ். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
9: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165. பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 28ஆம் திகதி சப்பர திருவிழா, மே 29ஆம் திகதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் திகதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். ஜூன் 5ஆம் திகதி மாலை வைரவர் மடை, ஜூன் 6ஆம் திகதி மாலை பூங்காவனம். இலக்கம் 200 அட்வான்ஸ் புலவார்ட், பிராம்டன், கற்பக விநாயகர் ஆலயம். 905-458-9701.
1: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462 416-821-0462.
2: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில்
3: ஏசியா கோல்டு,
2: 20 வருட அனுபவம் கொண்டவர்கள், பொன்னுக்கு தாலி கொடி, நகை திருத்த வேலைகள்,
3: விதவிதமான நகை தெரிவு,
2: 916 KDM முறையில் தரமான நகைகள்,
3: லேசர் கட்டிங்,
2: லேசர் என்கிரேவிங்கும் உண்டு. தை மாதம் நகைச்சீட்டு ஆரம்பம், துரித பணமாற்று சேவைகளும் உண்டு. 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட், யூனிட் 16B.
3: நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம்.
2: ஏசியா கோல்டு இங்க், 416-746-2742.
4: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775
5: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000. GTA கிரெடிட்.
6: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
7: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
6: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
7: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
6: 416-271-5992.
7: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
8: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.

0: நேர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. இன்னைக்கும் வந்து உங்களுக்காக ஒரு அருமையான தலைப்பு காத்திருக்குது. விளக்கம் போலதான் எப்பயுமே இந்த உரையாடல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இப்ப வாழ்க்கையில குறைஞ்சிக்கிட்டே வருது. நீங்கள் வந்து ஃபோனை மட்டுமே பார்த்து ஃபோன்லேயே பேசி ஃபோன்லேயே குடும்பம் நடத்துகிற காலமெல்லாம் வந்து வந்துருச்சு இல்லையா. ஸோ அதனால் நிறைய பர்சனலான விஷயங்களை பேசுகிறதுக்கு ஆட்கள் இல்லாமல் போயிடுறாங்க. ஏன் பேசவே ஆள் இல்லாமல் போயிடுறாங்க? கடைசியில் ஏஐ கிட்ட தான் பேசணும், ஏஐ கிட்ட தான் எல்லாத்தையும் புலம்பணும். சாட் ஜிபிடி கிட்ட பேசி எனக்கு ஒரு ஜோக் சொல்லு, அலெக்ஸா எனக்கு ஒரு ஜோக் சொல்லு அப்படின்ற மாதிரி இப்போ ஃபுல்லாக வந்து யார்கிட்ட பேசுகிறதுனே தெரியாத ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு இல்லையா. ஆனால் கவலையப்படாதீங்க, இங்கே வந்து அந்த மாதிரி சிச்சுவேஷனே கிடையாது. நீங்கள் எப்போ வேணால் கால் பண்ணலாம், இன்னோட பேசலாம், பேசிட்டு உங்களோட விருப்ப பாடலையும் கேட்கலாம். அலையங்கள் 416-6444-6222. சூப்பரான ரெண்டு தலைப்பு இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கேன். இன்றைக்கி சிறப்பாக இருக்குது, இசை மலையில் நனைய போகிற ஒரு நாளாக இருக்க போகுது, அது மட்டும் உறுதி. அதை சொல்லிவிட்டு செய்திகளை தொடர்ந்து நேர்களை சந்திக்கப் போகின்றோம். இணைப்பில் இருக்கும் நேர்கள் காத்திருங்கள், செய்திகளை தொடர்ந்து இணைவோம். புதுதாக வர்ற நேர்களை வந்து ரொம்ப எதிர்பார்க்குற நிறைய பேர் வந்து எப்பயுமே கேட்டுட்ருக்கீங்க நிகழ்ச்சியை, கேட்குற இதோட நிற்காமல் கால் பண்ணி என்னோட பேசினா நல்லாயிருக்கும். ஸோ தயவுசெய்து கால் பண்ணுங்கள் அப்படிங்கிற சொல்லிவிட்டு இப்பொழுது செய்திகளை தொடர்ந்து நேயர்களை சந்திப்போம். மீண்டும் சிஎம்ஆருக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கும் நான் ஆர்ஜி ராஜ். காலை வணக்கம், செய்திகளை தொடர்ந்து சந்திப்போம்.
1: யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான தனது நிதியுதவி திட்டத்தை இந்தியா விரிவுபடுத்தியிருப்பதோடு தெரிவு செய்யப்பட்ட இளங்கலை மாணவர்களுக்கான மேம்படுத்தப்பட்ட நிதியுதவிகளை இலங்கையிலுள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் நேற்று 2ஆம் தேதி வழங்கியிருக்கின்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் விசா கூடுகள் சேதமாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஒட்டுமொத்த தமிழ் மாணவர் சமூகத்தின் மீதும் பொறுப்பை சுமத்த முயற்சிப்பதை தாம் கண்டிப்பதாக முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிகபீட மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ள போதிலும் தற்போதைய நிலையில் பேருந்து கட்டணங்கள் அதிகரிக்கப்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதியமைச்சர் பிரசன்ன குணசேன இதனை தெரிவித்துள்ளார். பேருந்து கட்டண திருத்தங்களுக்கு என நிர்ணயிக்கப்பட்டுள்ள சூத்திரங்களுக்கு அமையவே கட்டணங்கள் திருத்தப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். தமிழக முதலமைச்சர் விஜய் வசனம் பேசுவதை விடுத்து முதலில் தான் வகிக்கும் பதவியின் பொறுப்பினை உணர்ந்து தனது சொந்த கட்சியினரிடமிருந்து தமிழக மக்களை காக்க வேண்டும் என்று நயினார் நாகேந்திரன் கூறியிருக்கின்றார். இந்தியாவில் வசிக்கும் வெளிநாட்டவர்களுக்கான குடியகல்வு மற்றும் பதிவு நடைமுறைகளை எளிதாக்கும் நோக்கில் குடியகல்வு மற்றும் வெளிநாட்டினர் விதிகள் 2026 இந்திய உள்துறை அமைச்சு அறிவித்திருக்கின்றது. காவல்துறை அதிகாரிகளின் உடலில் அணியும் கேமராக்களில் நிகழ்நேர மொழிபெயர்ப்பு அம்சத்தை கல்கரி காவல்துறை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது 50 மேற்பட்ட மொழிகளில் மக்களுடன் தொடர்பு கொள்ள அவர்களுக்கு உதவி அளிக்கும். கியூபெக்கின் உட்கட்டமைப்பு நிதிக்காக பில்லியன் கணக்கான டாலர்கள் வழங்குவது தொடர்பாக கியூபெக்குடன் கனடா ஒப்பந்தத்தை செய்திருக்கின்றது. ஹோமோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கு பதிலாக ஈரானுக்கு விதிக்கப்பட்டுள்ள பொருளாதார தடைகளை தளர்த்துவதற்கு டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் எந்தவித உடன்பாடும் எட்டவில்லை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். குவைத் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை ஈரானிய ஏவுகணைகளும் ஆளில்லா விமானங்களும் குறிவைத்ததாக அமெரிக்கா கூறியிருப்பதோடு ஈரானின் கேஷ்ம் தீவில் அமெரிக்க படைகள் தற்காப்பு தாக்குதல்களை நடத்தியதையும் உறுதிப்படுத்தியிருக்கின்றது. இந்த நிகழ்வுகள் 2 இடையிலான அண்மைய ராணுவ பரிமாற்றங்களை குறிக்கின்றன. ஆயினும் அண்மைய மோதல்கள் இருந்தபோதிலும் ஈரானுடனான போர் நிறுத்தம் அப்படியே நீடிப்பதாக வாஷிங்டன் தெரிவித்துள்ளது. இலங்கையில் அடையாளம் காணப்பட்டுள்ள முக்கிய நகரங்களை அவற்றின் மரபுரிமை மற்றும் தனித்துவ அடையாளங்கள் மேலோங்கும் வகையில் மாதிரி நகரங்களாக மறுசீரமைப்பதற்கும் நகர அபிவிருத்திகள் மூலம் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளிடையே பிரசித்துவப்படுத்துவதற்கும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்து தடுப்புக் காவலில் வைக்கப்பட்டுள்ளதை சவாலுக்குட்படுத்தி பிள்ளையான் தாக்கல் செய்த அடிப்படை மனித உரிமை மீறல் வழக்கு விசாரணையை நிறைவு செய்த உயர்நீதிமன்றம் வழக்கு தீர்ப்பு அறிவிப்பதை ஒத்திவைத்துள்ளது. அதிகாரப்பூர்வ கடமைகளின்போது வழங்கப்பட்ட நீதித்துறை முடிவுகள் தொடர்பாக பதவியில் இருக்கும் மேல்நீதிமன்ற நீதிபதி ஒருவரை அழைத்து விசாரிப்பதை தடுக்குமாறு கோரி 3 மூத்த சட்ட வல்லுநர்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கின்றனர். எம்பிலிபிட்டியவில் உள்ள ஆடை தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 22 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. பிராந்திய விரிவான பொருளாதார கூட்டாண்மை அமைப்பில் இலங்கை இணைவதற்கான விண்ணப்பத்திற்கு ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆதரவு வழங்க இணக்கம்

0: தெரிவித்ததாக வெளிவிகார அமைச்சர் விஜித ஹேர தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு, மின்வெட்டு, சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் குறித்து இடம்பெறும் போராட்டங்கள் தமிழக வெற்றிக்கழக அரசுக்கு பெரும் சிக்கலாக உருவெடுத்துள்ளது. அறுவை சிகிச்சைகளின் போது தாதியர்கள் உயிரிழந்தமைக்கு தரமற்ற மருந்தே காரணம் என்று ஆய்வறிக்கை ஒன்றில் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. கலைஞரின் 103வது பிறந்தநாளையொட்டி அவரது நினைவிடத்தில் MK ஸ்டாலின் உட்பட்ட திராவிட முன்னேற்ற கழக கட்சியினர் மரியாதை செலுத்தியிருக்கின்றனர். சென்னை கோயம்பேட்டில் கார் மோதியதில் பலத்த காயமடைந்த சிறுமி சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கூட்டாட்சி அரசாங்கத்தின் புதிய செயற்கை நுண்ணறிவு உத்தி செயற்கை நுண்ணறிவு மீதான நம்பிக்கையை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டிருக்கும் என்று செயற்கை நுண்ணறிவு அமைச்சர் இவன் சோலமன் தெரிவித்திருக்கின்றார். கட்சி மாறி செல்பவர்கள் முதலில் வாக்காளர்களை எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை கட்டாயமாக்கும் மசோதாவை NDP தலைவர் அறிமுகப்படுத்தியிருக்கின்றார். மத்திய அரசாங்கத்திற்கு அனாமதேய முறைப்பாடுகள் வந்ததைத் தொடர்ந்து பழங்குடி மொழிகள் அலுவலகம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது என்பதனை அறிந்து பழங்குடி மொழி பேசுபவர்களும் அரசியல் தலைவர்களும் ஏமாற்றமடைந்ததாக கூறியுள்ளனர். சீனாவுடனான தனது ரகசிய பாதுகாப்பு ஒப்பந்தத்தை சொலமன் தீவுகள் மறு ஆய்வு செய்யவுள்ளதாக தென் பசிபிக் பிராந்தியத்தைச் சேர்ந்த அந்த நாட்டின் புதிய பிரதமரான மேத்யூ வேல் தெரிவித்திருக்கின்றார். சீக்கியர் ஒருவரால் குத்தப்பட்டு உயிரிழந்த நிலையில் இருந்த மாணவருக்கு காவல்துறையினர் கைவிலங்கிடும் காணொலி காட்சிகள் வெளியானதைத் தொடர்ந்து ஐக்கிய ராஜ்யத்தில் வன்முறை போராட்டங்கள் வெடித்திருக்கின்றன. உலக உணவு திட்டத்தின் உதவி பதிவு தளம் ஒன்றில் ஏற்பட்ட பாதுகாப்பு மீறல் காரணமாக காசாவில் வசிக்கும் 600,000 பலஸ்தீன குடும்பங்களின் தனிப்பட்ட விவரங்கள் அம்பலமாகியிருப்பதாக த நியூ ஹியூமானிடேரியன் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கை தெரிவிக்கின்றது. இஸ்ரேலுக்கான அமெரிக்க உதவியை நிறுத்துமாறு அமெரிக்க குடியரசுக் கட்சி பிரதிநிதியை கோரிக்கை விடுத்திருக்கின்றார்.
1: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சி. இந்த பாட்டு எதுக்கு இன்னைக்கு போட்டோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா, இன்னைக்கு இசை ஞானி த மாஸ்ட்ரோ இசை ஞானியோடைய பிறந்த நாள் இன்னைக்கு ஜூன் 3ஆம் தேதி. அவர் வந்து தமிழ் மொழிக்கும் நம்மளுடைய கம்யூனிட்டியும் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னே சொல்லலாம். ஜூன் 3ஆம் தேதி 1943 பிறந்தார். இப்போ வந்து இவருக்கு 83 வயசு. கிட்டத்தட்ட நம்ம நேயர் சிவலிங்கமையாவுடைய கேஜ் குரூப் எல்லாம் அவங்க பேட்ச் தான். நேற்று சிவலிங்கமையா கூப்பிட்டாரு, இந்தியாவில் இருக்கேன் தம்பி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்க முடியல, நான் இந்தியாவில் இருக்கேன் என்ன பண்ணுறது, ஆனாலும் நிகழ்ச்சியெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கேன், ஜாலியாக இருக்கேன், அங்கங்கே சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவருடைய அங்கே இருக்கிற அவருடைய உறவுகள்கிட்டலாம் ஃபோனை கொடுத்து பேச வச்சார். செம ஸ்வீட்டாக இருந்தது. ஆக்சுவலி ஏதோ எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி வந்து நானே இந்தியாவில் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா, ஆ கூடி சீக்கிரம் வந்துடுறேன் மீட் பண்ணுவோம் அப்படின்லாம் பேசிட்டு ஜாலியாக இருந்தது. ஸோ ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருக்குது இப்போ இந்த என்டயர் சிஎம்ஆருடைய நேர்கள் கூட்டமே. அது மட்டும் இல்லாமல் சாராவும் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ஆஹா நான் மிஸ் பண்ணுறேன், உங்கள் நிகழ்ச்சியெலாம் சூப்பராக போகுது, பேச முடியல, என்ன பண்ணுறது, கையை கட்டி போட்டாங்க, வாயையும் கட்டி போட்டாங்க அப்படின்னு சொல்லி வேலையிலேருந்து பேச முடியாத அந்த வருத்தத்தை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. சாரா கிட்ட நான் ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்கேன், சாரா நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், அந்த பிரேக் டைம் 5 நிமிஷம் 10 நிமிஷம்னாலும் கூப்பிடுங்க, டப்புன்னு உங்களை வந்து ப்ரையாரிட்டி பேசிஸில் வந்து எடுக்கிறேன். எப்படி திருப்பதிக்கு போனால் அந்த விஐபி சீட்டு மூலிமா சர்றன்னு உள்ளே போயிடுவாங்களோ அந்த மாதிரி வந்து நான் எடுக்கிறேன், அப்பப்போ கால் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய நம்மளுடைய நேயர்களே வந்து பர்சனலாக மெசேஜ் பண்ணுறது, நிறைய சோஷியல் மீடியா போஸ்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறது, ரொம்ப பாசிட்டிவான ஒரு வைபை கொடுக்குற இந்த நிகழ்ச்சிக்கு வர்றப்பே வந்து எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். வந்தால் நல்ல ஒரு மெமரியை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு கேரி பண்ணிவிட்டு போகலான்னு. அந்த மாதிரி தான் வந்து லைஃப்பில் நம்ம எல்லாருக்குமே வந்து இளையராஜா அப்படின்னு சொன்னாலே வர்ற ஃபீல் தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படியே நீங்கள் எவ்வளோ பிஸியான ஒரு வேலையிலையோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தாலுமே ஒரு இளையராஜா பாட்டை கேட்டிங்க அப்படின்னா உங்களுடைய நாடி நரம்புகள் சிந்தனைகள் எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஒரு ஜென் ஜோனுக்கு போகும், ஒரு பிளிஸ், ஒரு பீஸ். இதுதான் இந்த நைட்டு தூங்கும்போது எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் வாழ்க்கையில், ஆனால் ரெண்டு அழகான இளையராஜா பாட்டை கேட்டுட்டு தூங்குனீங்க அப்படின்னா அவ்வளோதான், எந்த தைலனாலும் எந்த அட்விலும் தேவையில்லை. அந்த இசை தான் நமக்கு இருந்த மிகப்பெரிய மெடிசன் இல்லையா. அது வந்து ராஜா சார் போட்ட பாட்டில் நீங்கள் பயங்கர லவ் ஃபீல் இருந்தாலும் சரி, இல்லை மிகப்பெரிய லவ் ஃபெயிலியரில் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து மோட்டிவேட்டடாக இருக்கணும்னாலும் சரி, டான்ஸ் ஆடணும்னாலும் சரி, இல்லை தூங்கணும் அப்படின்னாலும் சரி, எந்த மூடில் இருக்கீங்களோ அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் பாடல்கள் இருக்குது. இவருடைய சாதனைகள் ஏராளம், உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. 50 வருடமாக வந்து இவர் இந்த கரியரில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துட்டு வர்றாரு. ஒரு ப்ரொஃபஷ்னல் மியூசிக் கம்போசராக 50 இயர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி அண்ட் ஸ்டில் ஸ்டாண்டிங் ஸ்ட்ராங் இல்லையா. இப்போ வேர்ல்டு டூர் வேற பண்ண போகிறாரு, வேர்ல்டு டூரில் செப்டம்பர் மாதம் நம்ம ஊருக்கு வரப்போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் கேட்கும்போது ஆஹா, இவர் வாழ்ந்த காலத்தில் நம்மளும் இருக்கோம், இவருடைய ஷோஸ் எல்லாம் நேரில் பார்க்குற வாய்ப்புகளும் நமக்கு கிடைக்குது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். மனுஷன் 8700 சாங்ஸுக்கு மேலே வந்து கம்போஸ் பண்ணிடுறது, 8700 என்ன சொல்கிறது. அதுக்கப்புறம் 20,000 கான்சர்ட்ஸ் பண்ணியிருக்காரு, 20,000 கான்சர்ட்ஸ். நினச்சி பாருங்களேன் அப்போ எவ்வளோ பிஸியாக அவரோட ஸ்கெடியூல் இருக்கும் அப்படின்ட்டு. இத்தனை பண்ணுற மனுஷன் இவ்வளோ சாதனைகள் பண்ணவர் வந்து கொஞ்சம் கர்வத்தோடு இருக்கிறதில்ல தப்பு இல்லைல்ல. அந்த இடத்துல சில பேரெல்லாம் அவர் திடீர்னு திட்டுவார், அப்புறம் என் படிப்புக்கு நீ காசு வாங்குற எனக்கு கொடு அப்படின்வாரு, அதெல்லாத்தையும் அப்பப்போ அவர் பண்ணுவார். இருந்தாலும் இவ்வளோ பெரிய ஆள் வந்து கோவப்படுற டென்ஷன் ஆகிறது திட்டுறதில் தப்பே இல்லை. எத்தனை பன்முகங்கள், கம்போசர், அரேஞ்சர், கண்டக்டர், ஆர்கெஸ்ட்ரேட்டர், இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட், லிரிசிஸ்ட், பிளேபேக் சிங்கர், ஃபிலிம் ப்ரொடியூசர்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு இவருடைய ப்ரொஃபைல். நிஜமாகவே வந்து இங்கே தமிழ் மக்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய பெருமை, ஒரு மிகப்பெரிய ஆளுமை அப்படின்னா நம்ம சொல்கிறது கண்டிப்பாக இளையராஜாவை தான். ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து எங்கே இருந்தாலும் சரி, எந்த மூலையில் இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு ஒரு பாட்டாவது இவரது கேட்காமல் இருக்க மாட்டீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள். இன்றைக்கி இவரை பற்றி பேசினா பெருமையை பேசிக்கிட்டே இருக்கலாம். தலைப்புக்கு வரும். வெரி சிம்பிள். இப்போ எல்லா பாடலாக வந்து முழுசாக வந்து எல்லாருக்குமே இளையராஜாவோட பாட்டு பிடிக்கும். பட் ஒரு பாட்டு அப்படின்னா அந்த பாட்டிலேருந்து ஏதாவது ஒரு போர்ஷன் மட்டும் ஐயோ என்னையா இது இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்ஷன் மட்டும் நீங்கள் வந்து எத்தனை தடவை கேட்டாலும் மறுபடியும் மறுபடியும் கேட்க தோணும். அந்த இப்போ உதாரணத்துக்கு அவரே மேடையில் சொல்லியிருப்பார், வளையோசை கலைகளை பாட்டில் அந்த ஃப்ளூட்டை வந்து எப்படி ஃபஸ்ட்டு ஃப்ளாட்டாக வாசித்தாங்க, அதை எப்படி அவர் மாற்றி வாசிக்க வச்சார், அந்த மியூசிக் உங்களை அதை கேட்டோன்னே என்ன பண்ணுது அப்படின்றத நீங்கள் உணர்ந்துருப்பீங்கள. அந்த மாதிரி ஒரு பாட்டில் இசை ஞானியுடைய பாடலில் வர்ற ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் போர்ஷன் உங்களுக்கு இது பிடிக்கும், அந்த மியூசிக் மட்டும் ஐயோ அந்த மியூசிக்கை கேட்டாலே எனக்கு உடம்புலாம் சிலிருக்குங்க என்னமோ ஆகும் அப்படின்னா அதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணலாம். இது தவிர இங்கே நம்ம கனடாவில் இருக்கிறதுனால நம்ம என்னெல்லாம் இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்றத பார்ப்போம்ல. இன்றைக்கி வேர்ல்டு பைசைக்கிள் டே, உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணுற ஒரு விஷயம் பைசைக்கிள். இதற்கு வேறு வேறு பேர் இந்த ஊரில் பைக்னுவாங்க டி, அப்போ பைக் என்னடா சொல்லுவாங்க, அது மோட்டர் சைக்கிள் அப்படின்வோம். அப்போ மோட்டர் சைக்கிள்னால் அப்போ பைக்குன்னு ஏன்டா பண்ண கூப்பிட்ல, அது மோட்டர் பைக்குன்னு தனியாக இன்னொன்று இருக்குது, அது வந்து இன்னும் ஹெவியாக இருக்கும் அப்படின்னு புதுசு புதுசாக பேரை மாற்றி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து வச்சுருக்காங்க. பைசைக்கிள் தான் ஒரிஜினல் பேர், ஓகே பைசைக்கிள், அதை பைக்குன்னு கூப்பிடாதீங்க. இப்போ தயவுசெய்து இந்த பைசைக்கிளை பைக்குன்னு கூப்பிட்றது கேட்டாலே காண்டாகும், ஏய் பைத்தியமே அது பேர் பைசைக்கிள்னு வச்சுருக்காங்களே அதுக்கு எதுக்கு தப்பாக மாற்றி பேர் வைக்கிறீங்க, பைக்குன்றது வேறு அப்படின்னு சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டுறாங்க என்ன பண்ணுறது. அதான் இப்போ அது ஒரு சைடு செலிப்ரேட் பண்ணிருக்காங்க பைசைக்கிள் டே. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து வேர்ல்டு சிடார் டே. இந்த சிடார் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து குடிக்கிறவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு, ஒரு மாதிரி பஞ்சன் ஸ்மெல்ல இருக்கும், ஆனால் அது நல்லாயிருக்கும். நான் வந்து ஆப்பிள் சிடார் வினிகர் வந்து காலையில் ஹாட் வாட்டரோட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி குடிப்பேன், அது பயங்கர கிளென்சிங். அது வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது, அது வந்து மூடி வச்ச பிரியாணியை மூணு நாள் கழித்து திறந்த மாதிரி ஒரு குப்புன்னு ஒரு வாடை அடிக்கும். ஆனால் அது வந்து அவ்வளோ நல்லது நம்மளுடைய மெட்டபாலிசத்தை வந்து இது பண்ணுறதுக்கு, பிளட் பியூரிஃபிகேஷன், பிளட் ஸ்பைக் பண்ணாமல் நிறைய விஷயத்துக்கு நல்லதுன்றதுனால அது வந்து நான் ரெகுலராக குடிச்சிட்டு வரேன். ஸோ அதுக்கும் இன்றைக்கி முக்கியமான நாள். இன்றைக்கி குளோபல் ரன்னிங் டே, எல்லாரும் வந்து மேரத்தான் ஓடுவாங்களே, இப்போ அடுத்தது மேரத்தான் வருது. அடுத்த வாரம் வந்து பெண்களுக்காக மட்டுமே வந்து சேத்துல விழுந்து புரண்டி விளையாடுறதுக்கு இந்த சாண்ட் ஸ்போர்ட் டே, மட் ஸ்போர்ட்டுன்னு ஒரு டே வந்து நெக்ஸ்ட் வீக்கு, அதை வந்து மிகப்பெரிய லெவலில் கொண்டுறாங்க. பெண்கள் மட்டுமே பங்கு பெற ஒரு நிகழ்ச்சி, அதில் என் ஒய்ஃப்லாம் என்ரோல் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஓ எல்லாம் சேத்துல விழுந்து எந்திரிச்சு சேத்துலேயே புரண்டு சேத்துல வந்து பல கேம்ஸ் விளையாண்டு சேத்துலேயே ஓடுவாங்க. இதுதான் வந்து அந்த கேம். மண்ணில் வந்து ஏண்டா இறங்கி விவசாயம் பண்ணுங்கடா அப்படின்னா அதெல்லாம் பண்ணுறதுக்கு சீச்சி வேண்டாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து இப்போ மண்ணில் புரண்டு விளையாடுறது அப்படின்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக நானும் அதுதான் கேட்டேன். ஏம்மா கையில் செடி வைக்க சொன்னால் வந்து க்ளவுஸை போட்டுக்கிறேன், ஆனால் மண்ணில் போய் பிறண்டு விளாட்றதுக்கு மட்டும் வந்து காசை கொடுத்து போய் என்ரோல் பண்ணுறியே அப்படின்லாம் வந்து கேட்டுட்டுருந்தேன். இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கிற அந்த பழைய கிரிஞ்சு அங்கிள்ஸ் வந்து வெளியில் வருவாங்களே அப்பப்போ. ஸோ பூமர்ஸ் வந்துட்டு வந்துட்டு வெளில போவாங்க. அந்த மட்டு அப்படின்னு மட் ஸ்போர்ட் ஒன்று நடக்குது அடுத்த வாரம் எக்ஸ்க்ளூசிவாக பெண்களுக்கு, அது ஒரு ஸ்பெஷல் விஷயம். இதில் வந்து இந்த சம்மரில் தான் ஆக்டிவாக நம்ம பாடியை வந்து குதூகலப்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ ரன்னிங் டே அப்படிங்கிறதுனால முக்கியமாக உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, யாரெல்லாம் வந்து இது வரைக்கும் ஓடலாம் பாயிண்ட் வரட்டும் வெதர் நல்லா ஆகட்டும் அதுக்கப்புறம் வாக்கிங் போகிறேன் ஜாகிங் போகிறேன்றவங்கலாம் இன்னைக்கு கண்டிப்பாக போங்க ஜாகிங். ஒரு நாள் போனால் அது வந்து அதோடைய ஃபீல் வந்து உங்களுக்கு பிடிச்சி போயிடும், அதுக்கப்புறம் ரெகுலராக பண்ணுவீங்க, அட்லீஸ்ட் நவம்பர் வரைக்கும் அது பண்ணுவீங்க. ஸோ ரெகுலராக ஜாகிங் போகிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லது, கண்டிப்பாக ஜாகிங் போங்கன்றதை சொல்லிவிட்டு ராஜா சார் அவரை வந்து போற்றி புகழ்ந்து பாராட்டி சொல்கிறதுக்கு ஏற்கனவே பல பேர் சொல்லிட்டாங்க, நிறைய சொல்லிட்டும் இருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஒரு தலைப்பு வந்து முட்டு போச்சு, உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் பிஸ்கெட் என்னன்னு சொல்லி கேட்டுட்டு ரெண்டே நேரங்கள் தான் கேட்டு அதுக்கப்புறம் பேச நேரங்களாம் அது அப்புறம் வச்சுப்போன்னு சொல்லிட்டு ஒத்தி வச்சுட்டேன். ஸோ அதுவும் இன்றைக்கி முடிச்சிடலாம், பெண்டிங்கில் இருக்கிற தலைப்பு எல்லாத்தையும் முடிச்சிடணும்ல, அதனால் அதையும் கொண்டு வந்திருக்கேன். உங்களோட ஃபேவரட் பிஸ்கெட் என்ன அப்படின்றத சொல்ல போகிறீங்க. சின்ன வயசில் நீங்கள் வந்து இந்த பார்லேஜி, டைகர் பிஸ்கெட், குட் டே பிஸ்கெட், கிராக் ஜாக், அப்புறம் வேற என்ன ஜிம் ஜாம், இந்த மாதிரி நிறைய பிஸ்கெட் சாப்பிட்ருப்பீங்க. குக்கீஸ்ன்னு சொல்லுவாங்களே அது வந்து இப்போ பயங்கர கௌரவமாக குக்கீஸ்ன்னு சொல்கிறது. நமக்கு அப்போ ரெண்டு தெரிஞ்ச சொன்னால ரெண்டே ரெண்டு பிஸ்கெட் தான், ஒன்று நாய் பிஸ்கெட், இன்னொன்று மனுஷன் சாப்பிட்ற பிஸ்கெட். பட் நாய்க்கும் மனுஷன் சாப்பிட்ற பிஸ்கெட் தான் பிடிக்கும். இப்போ ஒவ்வொரு பிஸ்கெட்லேயும் வந்து ஒரு பிஸ்கெட்டை 32 கிராம் சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பிஸ்கட் பேக்கெட்டில் 32 grams ஆஃப் சுகர், அது வெரி வெரி பேட். ஒரு காலத்தில் வந்து சுகர் பிஸ்கட் வந்து நல்லது குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லி பிஸ்கட் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ வந்து தயவுசெய்து பிஸ்கெட்டை கொடுக்காதீங்க, அதுதான் மிகப்பெரிய கெடுதல் உடம்புக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதையும் அதை பற்றி பேசவும் நாஸ்டாலஜிக்கான பிஸ்கட் மெமரிஸையும் கொண்டு வாங்க. ராஜா சாரோடைய பாடல்களில் உங்களுக்கு மிக பிடித்த அந்த போர்ஷன், ஒரு சின்ன போர்ஷனாக இருந்தாலும் சரி, வசனமாக இருந்தாலும் அந்த லிரிக்காக இருந்தாலும் சரி, அந்த இசையிலேயே வந்து இந்த பாட்டு வந்து நான் ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தேன், சூசைட் பண்ற ரேஞ்சில் இருந்த இந்த பாட்டை கேட்டு நான் சூசைட் பண்ணுற ஐடியாவே மாற்றிக்கிட்டேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு இவர் பல பேருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ரோல் இவர் ப்ளே பண்ணியிருக்காருன்றதையும் சொல்லலாம். அலையங்கள் 416-6444-6222 இப்பொழுது இணைப்பில் இருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: என்னாச்சு
0: தலைவர்? ஆமா, இளையராஜாவோட பிறந்த நாள் மட்டும் இல்லையே, நம்மளுடைய ஆமா ஆஸ்தான தானை தலைவி தாரணியுடைய பிறந்த நாளும்
1: கூட.
0: சூப்பர், கரெக்ட். நான் மறந்துட்டேன், ஞாபகப்படுத்தினீங்க.
1: எல்லாரையும்
0: சொல்லிட்டு வருது இல்லையா முதல் வாழ்த்து, அதுதான் முக்கியம்.
1: நீங்க தானே எங்களுக்கு 4 மணிக்கு வணக்கம். இந்த இனிய காலப்புறத்தில் உங்கள் இதன் SCS பிரதர்ஸ் சார்பாக எங்களுடைய தாரணி தங்கச்சிக்கு இது என்னவின் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எல்லாரும் கல்வியில
0: நினைப்பினாங்க,
1: அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மற்றது நீங்க சொன்னதுக்கு நேற்று சிவலிங்கையா பற்றி வானொலியில கூட காய்ச்சி வந்து இருந்துச்சு. இந்த மாக்கள்
0: அவரை
1: மிஸ் பண்றேன், அவர் சனிக்கிழமை பயணம் போறாரு, பயணம் போறது ரேடியோல சொல்லி
0: இருக்கிறேன்.
1: அப்ப இதண்டிட்டு அப்ப ஆக்கள் சொல்லே கூட சொல்லிச்சுன்னா இந்த வானொலியில வர நேர்கள் ரெண்டு பேர் தானா அப்பாவியா, ஒன்று சிவலிங்கையா, மற்றது இதியன் என்று சொல்லிச்சுன்னா வேற ரெண்டு தெரியாது.
0: அது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒத்துக்கலாம், ரெண்டாவது பாயிண்ட் என்னால ஒத்துக்கவே முடியாது, வாய்ப்பு இல்ல ராஜா.
1: ஆனா நீங்க உங்களோட மனைவி சேர்த்துக்குள்ளே எல்லாம் போய் விளையாட போறாண்டு ஒருக்கா விழுத்தது பத்தாதா, திருப்பி சேர்த்துக்க விட போறாரா?
0: என்ன பண்றது, அவங்க உங்களுக்கு புத்தி வரணும், வரமாட்டேன்தே.
1: நல்லூர் முருகன் எல்லாருக்குமாக எல்லாருக்கும் எனக்கு அந்த அவத்தை இதுல எனக்கு பிடிச்சது வந்து ஸ்டார்டிங் வந்து அலைகள் ஓய்வது இல்ல அந்த காதல் ஓவியம் பார்த்து ஸ்டார்டிங் இருக்கிற அந்த சர்ச் மியூசிக்
0: ரெண்டு மிக்ஸ் ஆகும், கோயில் அண்ட் சர்ச் மிக்ஸ் மியூசிக் ரெண்டும் மாத்தி மாத்தி வரும்.
1: அது எத்தனை தரமும் கேட்கலாம், அந்த கேட்டோட நீ அப்படியே இருந்துடுவோம் அந்த இடத்துக்கு.
0: தாரணியோட பிறந்த நாளுக்காக எவண்டி உன்ன பெத்தான் பெத்தான் அந்த பாட்டு
1: போடுவோம். பிடிச்ச பாட்டு இந்த பாட்டு மெக்டானல்ஸ் மாதிரி அப்ப அவருக்கு கும்பலை போன தெய்வம் குறுக்கி வந்தத மதரணியக்கா ரெண்டு ஸ்டெப் போனதுக்கு.
0: கும்பிட போன தெய்வம் பிடிச்ச ஒரு வைபிங் பாட்டு, நல்ல பாட்டு. ஓகே,
1: அவருக்கு வேணா ஹஸ்பண்ட் ஹோப்ல இருக்கிற அன்னைக்கு சொன்னா பாப்பா பேலியால வந்து என்ஜாய் பண்ணதுக்குமே.
0: கரெக்ட் கரெக்ட், நிச்சயமா சூப்பர், ரொம்ப நன்றி. அருமை அருமை, வழக்கம் போல சூப்பரா செம வைபோட ஆரம்பிச்சு வச்சுட்டு போயிட்டாரு. நல்ல வைபான ஒரு பாட்டையும் கேட்டிருக்காரு, சீக்கிரமே அந்த பாட்டையும் போட்டுடலாம். இன்னைக்கு நம்மளுடைய ஆஸ்தான நேயர் தாரணிக்கு வந்து பிறந்த நாள், அதை வந்து இதயன் வாயிலாக தான் முதல் வாழ்த்து வரணும்னு இருந்திருக்கு. நான் உண்மையிலையும் மறந்துட்டேன், அவர் சொல்லியிருந்தாங்க 3ஆம் தேதி இன்னைக்கு தாரணியோட பிறந்த நாள். ஸோ ஹாப்பி பர்த்டே தாரணி, சிஎம்ஆர் சார்பாகவும் நம்மளுடைய சிஎம்ஆர் குடும்பத்தின் சார்பாகவும் உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். இந்த வருடமும் உங்களுக்கு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆனந்தமாக நல்ல ஆரோக்கியத்தோடு அமைய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இணைப்பில் இருக்கும் அடுத்த நேரை சந்திப்போம். மெக்டோனல்ஸ் மதன், ஹலோ மெக்டி மதன், எப்படி இருக்கீங்க? வாயில மெக்டி பர்கர் இருக்கு போல. என்ன சாப்பிட்டு இருக்கீங்க? மதன் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு மிக பிடித்த இளையராஜா உடைய இசையில வெளிவந்த பாடல் எது உங்க மனசை போட்டு உலுக்கும்? அந்த ஆட்டிடியூட் பிடிக்காது, எல்லாருக்கும் அப்படிதான், எல்லாரும் அப்படிதான். கமலஹாசனே வந்து படத்துல பார்க்க பிடிக்கும், வாழ்க்கையில கமல் அப்படின்னா பிடிக்காது. ஆக்சன் சொன்னா மட்டும்தான் கமலை பிடிக்கும, கட்டு சொன்னதுக்கு அப்புறம் வர்ற கமலை யாருக்கும் பிடிக்கிறது இல்லை இப்பெல்லாம். கரெக்ட் தான்,
2: பாட்டெல்லாம்
0: சாப்பிட்டதுலயே வந்து உங்களுக்கு சின்ன வயசுல ரொம்ப பிடித்த பிஸ்கட் எது?
2: எனக்கு சாக்லேட் போட்ட குக்கியா விருப்பம்.
0: சாக்லேட் குக்கியா? ஆமா, இங்க சொல்லல, நான் வந்து இப்ப முன்ன உங்களுடைய உங்களுடைய சின்ன வயசுல நீங்க சாப்பிட்ட பிஸ்கெட்ல. ஓ, இப்ப வந்து சாக்லேட் குக்கி தான் பிடிக்கும் இப்ப உங்களுக்கு? மஞ்ச் பிஸ்கெட்டா? ஓகே, வாழைப்பழத்தோடையா?
2: ஊர்ல இருக்கிற
0: பிஸ்கட் அண்ட் வாழைப்பழம் தான் காம்பினேஷனா?
2: ஊர்ல இருக்கிற வாழைப்பழம் டேஸ்ட் மற்ற குக்கியின் டேஸ்ட்
0: என்ன பாடல் கேக்கலாம் உங்களுக்காக மதன்? பாட்டு என்ன கேக்கலாம்? நன்றி, மீண்டும் சந்திப்போம். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் ஈசன், நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர் ஈசன், அப்கோர்ஸ் உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டோடைய பிறந்த நாள் இன்னைக்கு. என்ன பிளான் பண்ணிருக்கீங்க?
3: அவ்வளவுதான்
0: டென்ஷன் ஆயிரும் சொல்லுங்க. ஆமா, வசூல் வசூல் பண்ணிருங்க எப்படியாவது. சந்திப்போம். வாயில மட்டுமே வட சுடா நல்லா.
2: எனக்கு வந்து பிஸ்கட் ஊர்ல வந்து நைஸ் பிஸ்கட் ஒன்று இருக்கு, இங்க இங்கேயும் இருக்கு நினைக்கிறேன். அந்த பல்ல உள்ள கிரீம் தடவினது, கிரீம் எல்லாம் போட்டிருக்கும்.
0: கிரீம் போட்டது என்ன மாதிரி கிரீம்? அது இந்த பல்லு மாதிரி ஒண்ணு வருமா? அதுவா?
2: மற்றது நீங்க சொன்ன மாதிரி அந்த மாரி பிஸ்கட் டீல தொட்ட அடிக்க சூப்பரா இருக்கு.
0: அதுக்காகவே தயாரிச்ச ஒரு பிஸ்கட் தான் அது, மாரி பிஸ்கட். டீல முக்கிய அடிக்கிறதுக்காகவே சொல்ல மாட்டாங்க. சூப்பர், வித்தியாசமான ஒரு டேஸ்ட் உங்களுக்கு. அந்த பாட்டு ஏன் பிடிக்கும்?
2: எந்த பாட்டு எடுத்தாலும் இளையராஜா அந்த மியூசிக் கேட்டா நீங்க சொன்ன மாதிரி தான்.
0: நல்ல கும்முன்னு அதை விட வேற என்ன ஹை நமக்கு தேவை?
2: ஆக்கள் இல்லாம இருக்க சில விட கிளாஸ் எல்லாம் இருந்து கப்போட எல்லாம் சில விட விழுந்து விடாஞ்சு
0: அந்த அளவுக்கு பாட்டு கேட்டிருக்கீங்க. வெறித்தனமா சூப்பர். இன்னைக்கு என்ன பாட்டு கேட்கலாம் உங்களுக்காக?
2: எனக்கு அவகாண்டி அந்த பர்த்டே பாட்டு ஒன்று அனுப்பினா அந்த பாட்டை போடுங்க.
0: என்ன பாட்டு? நீண்ட நீண்ட காலம் நீடி வாழ வேண்டும் அந்த பாட்டா? உன்னி கிருஷ்ணோட பொண்ணு பாட்டினதா?
2: உன்
0: பிறந்த
2: நாள்
0: நல்ல பாட்டு, அதை போட்டுருவோம். சிறப்பு, ரொம்ப நன்றி ஈசன் கால் பண்ணதுக்கு.
2: இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
0: அத சொல்லலையே, மண்டை மேல இருந்த கொண்டையே மறந்துட்டேனே எல்லாத்தையும் பேசிட்டு. ஓகே சூப்பர்,
2: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி ஈசன், நன்றி. மீண்டும் சந்திப்போம். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் ராஜா, என்ன ஸ்தவம்?
0: வணக்கம், என்ன ஸ்தவம், எப்படி இருக்கீங்க?
3: வாழ்த்துக்கள் அவர் பக்கத்து ஊர் அவற்ற கூத்து வந்து சொல்லி அழங்காது. அதோட அது ஒரு கலை குடும்பம். அது கலை குடும்பம் எப்படின்னு சொன்னா, அங்க அந்த ஊர்ல வருஷம் இல்லாம ராமா போடுவார்கள். பொன் பொசம் போறது அப்பா, ஆண் பொசம் போறது அது முகத்த அண்ணா, டியட் எல்லாம் பாடுவீனும் இல்ல குடும்பம் ஒரு
0: ராமா குடும்பம் தான்.
3: ஆமா அருமையான குடும்பம் பண்றப்ப இது என்ன யோசிச்சா யார் கேட்கறேன் இது என்ன கேட்டேன்னு இருந்தா நான் கட்டப்புறேன் சங்கலினாவத்தின் மகன் ரஞ்சன் தம்பி தவம் தெரியுமா நினைக்கிறேன்.
0: ஓ அப்பதான் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கு, அவரு வேர்ல்டு ஃபேமஸ்.
3: மற்றது இசைஞானிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களோடு எனக்கு அடுத்த பாட்டுல பிடிச்சது அன்ன கிளி உன்னை தேடுது அந்த பாடல் எனக்கு பிடித்த பாடல். முடிந்தால் அந்த பாடலை தாருங்கள்.
0: கண்டிப்பா
3: போட்டுருவோம். அப்புறம் ஒருக்கா மறக்காம ப்ரோக்ராம் நடக்கிற நாள் இருக்கா சொல்லி விடுங்க, நான் அதை டிக்கெட்டும் எடுக்க அடிச்சு காய்ச்சிட்டும் எடுக்க போகல போகணும்
0: நடக்கிறது வந்து ஜூலை 4ஆம் தேதி விட்பியில இருக்கிற கனடா ஈவென்ட் சென்டர்ல ஜூலை 4ஆம் தேதி அந்த நிகழ்ச்சி நடைபெறுது. ஜூலை 4ஆம் தேதி ஈவினிங் 5:30 ஆரம்பிக்குது. ரெண்டு பேருடைய நிகழ்ச்சி போட்டி போட்டு பாட போறாங்க மேடையில், கண்டிப்பா எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க. சோல் அண்ட் ஃபயர் அப்படின்ற அந்த நிகழ்ச்சி, உங்களுக்கு டிக்கெட் வேணும் அப்படின்னா ஹாப்பி நோமேட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணாலே அந்த ஹாப்பி நோமேட்ஸ் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அந்த டிக்கெட்டை புக் பண்ணக்கூடியதாக இருக்கும். இல்லை அவங்களும் அந்த நிகழ்ச்சியில் ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருந்தாங்க, அந்த ஹாட்லைன் நம்பர் என்னன்றது நான் திருப்பி விசாரிச்சுட்டு அந்த நம்பரை சொல்கிறேன். இன்னைக்கு போட்டி நிகழ்ச்சியிலையும் அப்பப்போ வந்து இலவசமாக டிக்கெட்ஸ் வந்தால் கொடுக்க போகிறோம். அந்த போட்டி நிகழ்ச்சியிலும் வந்து கலந்துக்கலாம். மற்ற ஆர்ஜிஎஸும் சில போட்டிகள் வைப்பாங்க, அதுலேயும் வந்து நீங்கள் கலந்து உங்களுடைய ஃப்ரீ டிக்கெட்டை வெல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்கிற சொல்லிட்டு விளம்பரங்களை தொடர்ந்து நேயர்களை சந்திக்க போகின்றோம். இணைப்பில் இருக்கும் நேயர்கள் காத்திருங்கள்.
4: மக்களின் மனம் கவர்ந்த ராஜா செட்டிநாடு இப்பொழுது ஸ்காப்ரூவில். சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், ஸ்பைசி இண்டோ சைனீஸ் உணவுகள், காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாடு, திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாடு, 825 பேஸ்மோ அவென்யூ, C101 ஸ்காப்ரூ, 416-299-9393. ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், பிரீத்தி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 கழிவில், மார்க்கமென் லோரன்ஸ், 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரூ, ஏசியன்ஸ் mega sale. பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 28ஆம் தேதி சப்பர திருவிழா, மே 29ஆம் தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். ஜூன் 5ஆம் தேதி மாலை வைரவர் மடை, ஜூன் 6ஆம் தேதி மாலை பூங்காவனம். இலக்கம் 200 அட்வான்ஸ் புலவார்ட், பிராம்டன், கற்பக விநாயகர் ஆலயம், 905-458-9701.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. முக்கியமான ஒரு நாள், நம்ம எல்லா ரேடியோ சேனல்ஸும் வந்து சிறப்பாக ஓடுறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் இவர் அப்படின்னே சொல்லலாம். அவர் தான் வந்து இசைஞானி இளையராஜா, த மாஸ்ட்ரோ. அவருடைய பிறந்தநாள் இன்னைக்கு, அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ப்ளஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான பிஸ்கெட் என்ன அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் அந்த தலைப்பில் சொல்லலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சாரா வந்து எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு நிகழ்ச்சி, மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி மற்ற நேயர்களும் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க, பர்சனலாக ரொம்ப நன்றி. ரவிசங்கர் சார் வந்து காலையிலே எனக்கு ரிமைண்டர் போட்டிருக்காரு, இன்னைக்கு வந்து தாரணியுடைய பர்த்டே, மறந்துடாதீங்க அப்படின்னு நான் தான் வந்து மெசேஜை பார்க்காம விட்டுட்டேன். இதே என் மூலியமாக தான் வந்து திருப்பி எல்லாருக்கும் அந்த வாழ்த்துக்கள் வர வேண்டியதுன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. அதான் முதல்ல தாரணி கேட்டுட்ருக்காங்களா தெரில, இன்றைக்கி இல்லை பிஸியாக இருக்காங்களா, லீவ் போட்டாங்களா, டியூட்டியாக தெரில. தாரணி நீங்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், ஒரு அஞ்சு நிமிஷமாக அது டைம் எடுத்து கால் பண்ணுங்கிற சொல்லிட்டு இப்பொழுது இணைப்பில் இருக்கும். அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம் வணக்கம், நீங்கள் காலை வணக்கம் குமாரண்ட கண்ணன் பேசுறேன், எப்படி இருக்கீங்க?
0: கண்ணன் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: சூப்பராக சூப்பராக, இப்படியான ஒரு சூப்பரான நாள்ல எங்களை மகிழ்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி
0: நன்றி நன்றி. பிளாஸ்ட் படம் பார்த்து முடிச்சிட்டீங்களா?
5: கடைசி பத்து நிமிஷம்
0: பாக்கிறதுக்கு
5: முக்கியமான கட்ட வரக்கு, அது முடிய போற நேரத்தில் போன் கால் வந்துச்சு, அப்படி நிப்பாடிச்சு போன் கால் காய்ச்சிட்டு அப்படி
0: மறந்துட்டேன்.
5: வில்லன் சாகம்
0: சொல்லுங்க, நீங்க உங்களுக்கு இளையராஜா ஃபேனா நீங்க?
5: ரஜினியின் அதுல இருந்து ஒரு நல்ல பாட்டு போடுங்க இளையராஜா, என் வைஃபும் வந்து ரஜினி ஃபேன்.
0: ஓகே, அதனால மன்னன் படத்துல என்ன பாட்டு ஏதாவது சொன்னா அது கூட போடலாம்.
5: மலிபன் பிஸ்கட் முந்தி அங்கேயே சாப்பிட்டோம், இங்கேயும் இப்ப இந்த தமிழ் கடையில போனா மலிபன் பிஸ்கட் இருக்கு, சுகர் எல்லாம் கம்மி, நல்லா இருக்கும் அது, அது நல்ல டேஸ்ட், அது ரொம்ப இனிப்பும் இல்லை கசப்பும் இல்லை, நல்லா இருக்கும். அதுதான் இப்ப நாங்க வாங்கி வாங்கி போத்துல போட்டு விட்டு சும்மா டீ குடிக்கலாம் பிஸ்கட். அப்ப முந்தைய பழகிட்டு இருந்த பிஸ்கட் சாப்பிட்டு டீ குடிச்சு பழகிட்டோம், அந்த பழக்கம் இப்போ வந்து
0: விட்டு போகல.
5: எங்கட அபிமான நேயர் தாரணி, தாரணிக்கு இனிய இனிய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
0: இன்னைக்கு
5: சரி மூணாம் தேதி தான் அவங்களோட பிறந்த நாள், இளையராஜா அந்த பிறந்த நாளுக்கு இளையராஜாக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மற்றது நம்மட வைஃப்ட மூணாவது தம்பி செல்லக்குமாரன், அவருக்கு அவர் இளையராஜான்னு அவருக்கு போதும். முந்தைய நாங்க கார்ல இங்க வந்த நாட்கள்ல கார்ல வந்து இந்த டேப் கசெட் போட்டு பாட்டு கேட்போம், அப்படி அந்த மொண்டியலுக்கு எல்லாம் போகக்குள்ள அவருக்கு அந்த கசெட்ல வந்து எவ்வளவு தூரம் ஃபார்வர்ட் பண்ணா இளையராஜா பாட்டு அவங்க எல்லாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் போட்டுருவாங்க. அப்ப அவரு இளையராஜா பாட்டே
0: அடுத்த வாரம் இருக்கும்.
5: உங்களுக்கும் வாழ்த்துறோம், நாங்க கேட்டுட்டே இருக்கலாம். நீங்க 11 மணிக்கு இந்த சினிமா செய்திகள் கொண்டு வருவீங்க, அதெல்லாம் நாங்க வாசிக்காத செய்திகள் நோட் பண்ணிருப்போம்.
0: ரொம்ப நன்றி, எப்பயும் போல உங்களோட ஆதரவுக்கு நன்றி கண்ணன்.
5: படத்தின் பேருக்கு எல்லாம் நோட் பண்ணிப்பேன். இளையராஜா ஒரு புது படம் மியூசிக் டைரக்டர் மியூசிக் பண்ண போறாரா?
0: ஆமா ஆமா
5: ஆமா ஆமா,
0: இப்ப சைன் அப் பண்ணிருக்காரு. ஆமா
5: ஆமா, இன்னும் வெல்கம் வெல்கம் மியூசிக் ஒன்று போட்டிருக்காங்க, இன்னும் பாட்டெல்லாம் வரல, நான் தேடி பார்க்க அது வந்தேன்னு அதையும் கேட்போம்.
0: ஆமாம், இப்போ லேட்டஸ்ட்டு பல செய்திகள் இருக்குது இளையராஜாவை பற்றி, அதை நான் அதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக.
5: ஓகே ஓகே,
0: நிச்சயமா நிச்சயமா. நன்றி கண்ணன், ரொம்ப நன்றி அழைத்தமைக்கு.
5: நன்றி நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். இணைப்பில் இருக்கும் நேயர்கள் காத்திருங்கள், ஒரு பாடலை தொடர்ந்து நேயர்களை சந்திக்கலாம்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹிஸ்டரியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. இளையராஜாவுடைய முதல் பாடல் கேட்டீங்க நீங்க. சிவகுமார் சார் வந்து கரியரில் பீக்கில் இருக்கும்போது இளையராஜா வந்த டைம் வந்து எனக்கு கடவுள் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லி சிவகுமார் சார் சொல்கிறதும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் பார்த்தீங்களா, இளையராஜாவோட ஒரு வயசு பெரியவர், 84 வயசு ஆகுது சிவகுமாருக்கு. இப்போ நீங்கள் கருப்பு படத்துடைய ஆடியோ லான்ச்லலாம் நீங்கள் நிறைய இப்போ ஸ்டார் ஷோஸ்லாம் மறுபடியும் சிவகுமார் வந்திருக்கார், பார்த்தா எனக்கு பயங்கர ஷாக்கு. என்னப்பா இது, மனுஷன் எப்படி இப்படி இருக்கார், 84 வயசுலேயும் வந்து அப்படியே ஹேண்ட்ஸமாக ஃபிட்டாக இருக்கார். இப்போ இவங்கக்கிட்டலாம் வந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் ஒன்று தான், இளையராஜாவாகட்டும் சிவகுமார் ஆகட்டும், நடையிலே தெரியும் ஒரு 84 வயசு ஆனவர் வந்து எப்படியும் வந்து ரொம்ப பிரிஸ்காக அப்படி ஃபிட்டாக நடக்க முடியும். ஆனால் இளையராஜா வந்து இந்த ஏர்போர்ட்லேருந்து நடந்து வரும்போது அந்த நடையே ரொம்ப 80s+ மாதிரியே காட்டாது. சிவகுமாருக்கும் அப்படி தான், பட் ஆனால் மேபி ஏஜ் சிவகுமாரும் பட்டு பட்டுன்னு கோவப்படுவார், அவரும் வந்து மொபைலில் தட்டி விடுவார். சில நான் அதாவது என்ன சொல்கிறது, இம்பார்லிமெண்ட்ரி பிஹேவியர்லாம் வந்து அவருக்கு பிடிக்காது. ஒழுக்கமாக இருக்கணும், ஒழுங்காக இருக்கணும், சும்மா கத்தக்கூடாது, ஒழுங்காக நடந்துக்கணும், இதெல்லாம் வந்து நிஜமாகவே வர்றதான். ஸோ எனக்கு வந்து இவங்கக்கிட்ட இருக்கிற சில குவாலிட்டிஸ்லாம் வந்து மேபி ஒருவேளை அந்த வயசு ஆனால் அடுத்த ஜென்ரேஷனை பார்த்து வந்து கொஞ்சம் என்ன இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பாகிறது, இதெல்லாம் இயற்கையாகவே வரணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு செட்டுக்கும் ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் அதான் நடக்கும், இட்ஸ் அ சைக்கிள் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அவங்கள வந்து சும்மா வந்து குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை, அதை வந்து இந்த இடத்துல வந்து நான் ஃபீல் பண்ண அதனால் சொன்னேன். ஆனால் கண்டிப்பாக இவர் வந்து ரொம்ப மண்டகணத்தோடு சில டைம் பேசுவார்லாம், அப்போ தான் வந்து நமக்கு என்னப்பா இது ஓவராக இருக்குது. சரி ஓகே, உங்களுக்கு அந்த தகுதி இருக்குது, அதெல்லாம் ஓகே, இருந்தாலும் அதுக்காக சாமானியனை வந்து ரொம்ப இல்ட்ரீட் பண்ணுறது தப்பு இல்லை அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரும். அதனால தான் அவங்கள வந்து அந்த தகுதியில் அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் அந்த இடத்துலேருந்து இறக்குது அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம், அந்த இறக்குற பாயிண்ட்ஸ்லாம் அவங்களே ஒர்க் பண்ணாங்கன்னா நல்லா சிகரத்திலே இருப்பாங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இப்பொழுது இணைப்பில் இருக்கும் அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம் காசிநாதன்.
0: வணக்கம் காசிநாதன், எப்படி இருக்கீங்க?
1: நீங்க ஜெயராஜா, உங்களுக்கு பேர்
0: என்னது?
1: ஜெயராஜா. உங்களுக்கு
0: ஜெயராஜா?
1: இல்ல ஜே என்று வந்தோடைய கேட்டேன்.
0: ஜே ராஜா புரியல,
1: என்ன பேர் உங்களுக்கு? முழு பேர்,
0: முழு பேர் வந்து ராஜராஜன். என்னுடைய முழு பேர்
1: என்று ராஜா சோழன்.
0: ராஜராஜ சோழன் தான். ஆமா,
1: நான் இந்த பெருசா கலெக்டர் இல்லையா இளையரா என்ற இது அவர் எங்கட கடவுள். அப்படித்தான் நான் இப்போ பாக்குறேன்னா, இந்த இந்த கிழமையும் அவற்ற பாட்டோண்டு விருது இந்திய நட்சத்திரத்துல. அப்ப நாங்கள்
0: ட்ராக்ல தான் இருக்கீங்க? ஓகே,
1: நானும் எல்லாம் பாப்பேன். நானும் என்னன்னு சொல்லுங்க, இந்த ஆக்களுக்கு சொல்றான்னு சொன்னால் அறம் தப்பி நடக்காதீங்க. நாங்கள் மண்டி விட்ட பரம்பரை உலகத்துல, நீங்க மண்டி விட்ட பரம்பரை என்னன்னு சொல்லி பார்ப்போம்.
0: ஓகே, நான் அதை விட்டுருவோம், அது வேண்டாம், அது பிரச்சனை இல்லை.
1: நான் சொல்றேன், முருகப்பெருமான கும்பிட்டு உங்களோட சாத்தா அவனை வழிபட்டுவர். இந்த பிள்ளைகிட்ட நீ மண்டி விட்டுதான் வாழணும், வாழ்கிறோம்.
0: ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், நீங்க இவங்க நிகழ்ச்சிக்குன்னு ஒரு தலைப்பு இருக்குல்ல, அதை வந்து அதை மட்டுமே பேசினா நல்லா இருக்கும்.
1: அது பிள்ளைகிட்ட நான் சொல்லணும்னு தான் சொல்றேன். நாங்கள் அறமணத்தியால ரேடியோட மரத்துக்கு மேல ரேடியோ கொடுத்து எங்கட போராட்டம் துவங்கினது. நாங்கள் உலகம் முழுக்க எங்கட ரேடியோ தமிழ் இருக்கு. தமிழ், நானும் பிரவீன் சுல்தான மாணவர். பிரவீன் சுல்தான மாணவர்,
0: பர்வீன் சுல்தானா இருக்காங்களா? இளையராஜா பாடல்ல என்ன பிடிச்ச பாடல் உங்களுக்கு, என்ன பாடல் கேட்க விரும்புறீங்க?
1: வாசங்கள தண்ணி தொட்டி தொடி வந்த காண்டு குடியல் கேட்டுனா, எனக்கு அதான் பிடிச்ச பாடல்.
0: அப்படியா?
1: இந்த கேக்குற பாட்டு ராஜா யுவராஜா நாள்தோளும் புது ரோஜா, இந்த சீவம் படத்துல இருக்கு.
0: ராஜா யுவராஜா
1: நாள்தோறும் புது போதாண்டு
0: நாள்தோறும்
1: எனக்கு அவர்ல விருப்பமான ஒரு பாட்டு இருக்கீங்க. இது சும்மா உஸ்வாதி கேக்குற கண்ணே கலைமானே இந்த குடும்ப கதையை
0: கண்ணே கலைமானே என்னது குடும்ப பாட்டா
1: குடும்ப கதையா நான் என்றால் அந்த பாட்டு கேட்டு கேட்டு இப்ப நல்ல சந்தோஷம்
0: வந்துட்டு
1: எல்லாரும் தெளிஞ்சிட்டோம். அப்ப அந்த பாட்டு நான் போட்டு கேட்க அவரு கடைசியாளின பாட்டும் கண்ணதாண்ட ஹாஸ்பிட்டல் எந்த கல்யாணம் விட்டு நாளும் அக்டோபர் 17 தான் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சதும் அக்டோபர் 17
0: தான்.
1: நான் ஆனா வந்து எம்ஜிஆர் பக்தனா இருந்தாலும் கூட சிவாசிங்க வாழ்க்கை நான் வாழ்றேன். எனக்கு அதான் பிரிபல் என்ன மனைவி கல்யாணம் கிட்ட வந்து என்ன நீங்க என்ன எம்ஜிஆர் என்ற தண்ணி அடிக்கிறேன் எனக்கு எம்ஜிஆர் பக்தன் நான் வழிகாட்டி சிவாஜியின் வாழ்க்கை எனக்கு இருப்பேன் வசந்த மாலையை பார்த்து நீ ஒன்று
0: விட்டுனா எம்ஜிஆர் உடைய கொள்கை சிவாஜியுடைய பழக்கம் ரெண்டையும் காம்பினேஷன்ல வச்சு வாழ்றீங்க செப்டம்பர் மாதம் அவருடைய லைவ் ஷோ இங்க கனடால நடக்குது. ஏசுதாஸும் வராருன்னு நினைக்கிறேன். ஆமா, அவர் அக்டோபர் மாதம் வராரு.
1: கடவுள் நான் தேடி போறேன், கடவுள் இந்த தேடி வருவானா?
0: வந்துருவாரு, கண்டிப்பா வந்துருவாரு, நேர்லயே மீட் பண்ணலாம். ரொம்ப நன்றி காசராதன் அழைத்தமைக்கு. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்
0: சுவாமி, வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: மறுபடியும்
0: ஒரு யுகமே போன மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். அதுக்காக
2: தான்
0: மேபி இருக்கலாம், ஒவ்வொருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தானே அது. சில பேருக்கு இருக்கிற குவாலிட்டி அந்த மாதிரி, சில பேருக்கு அந்த மாதிரி இல்லை. இதுதான் சரி இதுதான் தப்புன்னு கண்டிப்பா சொல்லவே முடியாது இல்லையா?
2: இல்லை, பட் இப்ப நாங்க சொல்லலாம் ராஜி, அவர் அப்படி நடக்கலாமே, ஒரு கோஆப்ரேட் பண்ணி போகலாமே, அப்படி நடக்கலாமே நாங்க சொல்றோம். அது சரி, அது இப்ப அதுதான் தேவை, மனிதனுக்கு தேவை.
0: ஒழிக்கிற ஒரே பாட்டு இல்ல இது, அடிச்சுக்கிறது பாட்டு இன்ன வரைக்கும் வரல.
2: இதே குவாலிட்டிக்கு இன்னொரு பாட்டு வேற இல்ல, அதான் கவலை. இளையராஜா அந்த பழைய

0: இடத்துல விழுந்தக்கூடிய என்ன சொல்ல வராங்கன்றது அந்த
1: புரியும்,
0: அந்த லிரிக்ஸ் புரியும்.
1: பாடல் என்ன கேட்க விருப்பப்படுறீங்க இன்னைக்கு நீங்க?
0: இந்த பாடல் மன கொடுங்க, இதே பாட்டு கேட்டு பாக்கட்டும்.
1: எது பாட்டு? இப்ப பிஸ்கட் பத்தி கேட்டிருந்தேன் இன்னொரு கேள்வி.
0: என்ன பிராண்ட்?
1: மெலிபன். ஓகே,
0: இது எனக்கு பிடிக்கும். என்ன அதாவது, நான் கொழும்புல இருக்கும்போது அந்த ஃபேக்டரிக்கு அப்படியே போய் ஃபேக்டரி பக்கத்துல போனாரா அப்படிய வாசம் மூக்க துளைக்கின்ற வாங்கி சாப்பிட்டா அந்த மாதிரி இருந்தா என்ன எந்த பிஸ்கட் இருக்காது சார், நட்ஸா இருக்கட்டும் நைஸா இருக்கட்டும், எந்த பிஸ்கட்னா ஒரு சூப்பரா இருக்குமே. அந்த உடனே கிடைக்குது, அந்த ஏர் டைட் ஒன்று இல்லாம உடனே கிடைக்குது, நல்லா இருக்குமே.
1: நிச்சயமா கண்டிப்பா
0: எனக்கு பிடிக்கும்.
1: சூப்பர் சூப்பர். ஆஹா, இன்னைக்கு இப்பயே சாப்பிடும் போல இருக்கு.
0: ராஜ், எனக்கு ரெண்டு வரி இருக்கிற வாசிக்க போதும் ராஜ்.
1: ஆ பிளீஸ், கண்டிப்பா.
0: தங்க தாமரையாய் இக்கரணியில் சாரணியாய் இதழ் விரித்து இளமை கொஞ்சும் என்றும் இன்முறுவல் முகம் காட்டும் சிங்கப்பண்ணே எங்கள் சித்தம் குளிர வாழ்த்துகிறோம் சகோதரியே. அகவை தின இனிய வாழ்த்துக்கள். நன்றி ராஜ்.
1: வரு வா. இன்னைக்கு தாரணி வந்து அப்படியே மேல பறந்துட்டு இருப்பாங்க. இப்ப டப்புன்னு ஒரு கயிறை போட்டு இழுக்கணும் கீழே, இழுத்துருவோம். சூப்பரா இருந்தது, ரொம்ப ஸ்வீட்டா இருந்தது. அந்த அந்த ஸ்வீட் ஜெஸ்டருக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு சக நேரம் வந்து வாழ்த்துறதுக்காக டைம் எடுத்து ஒரு கவிதை எழுதினதுக்காக ரொம்ப நன்றி.
0: நன்றி.
1: நான் சொன்னல சும்மா இல்ல, குடும்பம் குடும்பம்னு சொல்லி வாயில தான்டா சொல்றீங்க, ஆனா அந்த மாதிரி ஒன்னும் தெரியலையே அப்படின்னா பாத்தீங்களா, இதுதான் ரியல் எக்ஸாம்பிள். சூப்பர், நன்றி. அடுத்த நேர இணைப்பில் வணக்கம்.
2: வணக்கம்
1: டான் மில் சந்திரன், நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ஓ நல்லமா மாட்டியா இருக்கும். உங்களை அடிக்கடி நினைக்கிறது இடக்கிட வந்துடுறது.
1: ஆமா, அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியா. நீங்களாம் வரலன்னா தான் வருத்தமா இருக்கும், என்ன அட்டண்டன்ஸ் போடலையே அப்படின்ட்டு. முன்னெல்லாம் வாத்தியாருங்க வந்து பையன் ஸ்கூலுக்கு வரலன்னா போற வழியில அந்த பையனை பார்க்க சொல்லுவாங்க, என்னாச்சுன்னு கேளு, விசாரிச்சுட்டு வா
2: அப்படின்ட்டு. அதாவது நாங்கள் அந்த வேலை செய்யும் போது வீட்டில் இருக்கிறத விட திரிக்கிறதான் நாங்கள் கூடுதல் நேரம். அப்ப அப்படி இருக்கும்போது அந்த வீட்டு உறவுகளை நாங்கள் திரும்பி வீட்டை போகும்போது அவர்களை எங்களை படுக்கைக்கு போயிட்டு வரதா வேலைக்கு போயிட்டு வரதா போன செய்யறாது. அந்த கூறிக்கொண்டு இது கலைஞர் இளைய ராஜாக்கும் நமது அன்பு நேயர் தாரணிக்கும் பிறந்த நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனக்கு விரும்பி கேட்கிற போல வந்து தன்மயத்திலிருந்து ஆகாய கங்கை பூந்தே மலர் சூடி அந்த படம் கேட்கிறேன்.
1: அடுத்தது
2: என்னன்னா அந்த இளையராஜா வந்து இந்த கடைசியப்ப இந்த வழிநடுக காட்டு மதி அந்த பாட்டுக்கு திரும்பி ஒரு உலகத்தை கொண்டு வந்த மாதிரி இருக்குது.
1: இப்போ இந்த கரண்டா வந்து இப்ப அனிருத் அப்படின்னு சொல்லிட்டு பல இசையமைப்பாளர்கள் இருந்தாலும் ஒரு பாட்டை கொண்டு வந்து லூப் மோட்ல ரிப்பீட் மோட்ல கேக்குற வச்சிட்டாரு பாத்தீங்களா.
2: அந்த படம் வந்து பெரிய ஒரு திருப்பத்தை கொண்டு வந்தாரு. எனக்கு உண்மையிலே அப்படி அப்படியே கணக்கு அதை ஒரு கடைசியா இப்பதிருந்த நிலைக்கு அதை குறிப்பிட்டு சொல்ல
1: விரும்புறேன்.
2: நன்றி,
1: கண்டிப்பா, நிச்சயமா, ரொம்ப ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்காக டான் சந்திரன். நீங்க எப்பயுமே அந்த

0: இந்த எவ்வளோ பிஸி ஸ்கெடியூலில் வேலையில் இருந்தாலும் வந்து வந்து நம்ம வந்து பண்ணணும். இது ஒரு கடமை மாதிரி. எப்படி தெரியுமா, நம்ம தெருவில் வந்து ஒருத்தங்க வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து சரி அவன் வந்தால் என்ன, நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போம் இல்லாமல் ஹலோ ஐம் யர் நெய்பர் அப்படின்னு சொல்லிட்டு போய் சில பேர் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக கை கொடுத்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வெல்கம் டு அவர் நெய்பர்ஹுட், ஹோப் ஆல் இஸ் வெல் அப்படின்லாம் கேட்டுட்டு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், ஏதாவது ஹெல்ப் வேணால் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஆட்களை பார்க்கும்போது அப்படி சே இன்னமும் இது மனிதத்தன்மை இன்னமும் வாழுதுரா அப்படின்ற அந்த மாதிரி தான் இது. எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் வந்து இதை அவர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, இருந்தாலும் வந்து ஒரு ஹலோ சொல்லிட்டு போகிறது தான் வந்து அந்த அந்த ஃபீலே நல்லா இருக்குல்ல. நன்றி, அதற்காக நன்றி. அடுத்த நேய இணைப்பில் வணக்கம்.
1: வணக்கம் ராஜ், தாரணி கேட்கிறேன், எப்படி இருக்கீங்கள்?
0: ஏனென்றால் உன் பிறந்த நாள்.
1: தேங்க்யூ.
0: இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் தாரணி.
1: நன்றி நன்றி நன்றி. அப்படி அப்படி ஒரு ஃபீல்ல இருக்கிறேன். எனக்கு அந்த அண்ணா இல்லையா ரொம்ப நாளா கவலை. சோ மெனி அண்ணாக்கள் வந்து அப்படி என்ன வாழ்த்தி வாழ்த்தி தள்ளுனா
0: கரெக்ட். யுஎஸ் இருந்து ட்ரம்ப் அண்ணா கூட வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டேன் உங்களை வாழ்த்துறதுக்காகவே. உங்களுக்காக ஸ்பெஷலா ஏதோ ஒரு கிஃப்ட் வேற எடுத்துட்டு வர்றாராமா கேள்விப்பட்டேன்
1: நான்.
0: ஆமா,
1: உங்களை மம்புல மாட்டி விட நான் வருவோம் இருந்தேன்னா நீங்க அப்புறம் வர சொல்லி சொன்னாலும் உடனே வந்துட்டு என்ன விஷ் பண்ணா எல்லாருக்கும் நம்பி சொல்லுவோம், இருக்கா கடைசியா வந்து சொல்லுவோம் தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பரவாயில்ல, இப்பவே சொல்லி விடுறேன். வாழ்க்கையில வாழ்த்த போற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி.
0: சோ ஸ்வீட் தாரணி, இன்னைக்கு என்னெல்லாம் ஸ்பெஷல் பிளான் பண்ணிருக்கீங்க?
1: இன்னைக்கு பிளான் பண்ணதெல்லாம் சொதப்பிட்டு எனக்கு ஆஃப் கிடைக்கல, வேலைக்கு வந்தே ஆகணும்ன்ற ஒரு சிச்சுவேஷன்ல
0: வந்துட்டேன்.
1: வேலை நான் பர்த்டே நாளே என் சிக் அடிப்பேன்
0: வந்துட்டேன். ஆபீஸ்ல எப்படியும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அங்கேயே ஒரு செலிபிரேஷன் நடக்கும்.
1: தெரியும், நார்மலா அப்படித்தான். நாங்க ஆட்ட பர்த்டே எனக்கு இன்னொரு லேடி டே, இன்னொரு நர்ஸ் டே பர்த்டே இன்னைக்கு தான்.
0: அப்படியா? ஓகே ஓகே.
1: ரெண்டு பேருக்கும் சேர்த்துதான் நார்மலா ஒரு கேக் வெட்டுறது. நார்மலா
0: சூப்பர்.
1: மற்றபடி நான் ப்ரே ஏதாவது லஞ்சுக்கு ஏதாவது வண்டி கொடுப்போம்ன்ற ஒரு பிளான் உண்டு.
0: நாங்களும் நாங்களும் வயிறு வச்சிருக்கோம், வாய் வச்சிருக்கோம்.
1: அனுப்புறீங்க
0: யாருக்குமே குடுக்காத ஒரு பரிச உங்களுக்காக குடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு.
1: என்ன
0: எடுத்தா மட்டும் என்ன பண்ண முடியும், தடவ முடியும். வைக்கிறது இல்ல கரெக்ட்.
1: ஆக்சுவலி எல்லாருக்கும் அந்த இதான் சொல்றேன், அந்த முகம் தெரியாத உறவுகள்ன்றது நிறைய பேரன் ஆக்களை நேர நேர கண்டது இல்ல, பட் அந்த விஷ் பண்ணேக்குள்ள அந்த அப்படி ஒரு சோ க்ளோஸா பழகின ஒரு ஃபீல் இருக்குது. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.
0: ஃபேக்கா கூட விஷ் பண்ணாம எல்லாம் உண்மையா ஆத்மாத்தமா விஷ் பண்றாங்க இல்லையா?
1: இந்த விரல் பாலானாலும் உடனே கவிதை எழுதி அது அப்படி அந்த நாள் அந்த ஃபீலா இருக்கு. நன்றி நன்றி எல்லாருக்கும் நன்றி. பேர் சொன்னா சில பேரை விட்டுடுவேன், அது டைமும் போயிடும். பொதுவா சொல்லி விடுறேன், எல்லாருக்கும் நன்றி. எனக்கு பிடிச்ச பிஸ்கட் வந்து அந்த வேஃபர்ஸ்.
0: வேஃபர் பிஸ்கட், என்ன ஏதாவது பிராண்ட் இருக்கா ஸ்பெசிபிக்கா?
1: எனக்கு வெனிலா தான் கூட பிடிக்கும்.
0: வெனிலா, ஓகே ஓகே.
1: வெனிலா இருக்கு, ஸ்ட்ராபெரி இருக்கு, சாக்லேட் இருக்கு, எல்லாமே நல்லா தான் இருக்கு. வெனிலா கூட பிடிக்கும், அதுல வாயில வச்சு அப்படியே உருகும், அப்படியே வர நல்லா இருக்கும். மற்ற அந்த மலிபண்ணம் அந்த டீல தொட்டு சாப்பிடறதுக்கு விருப்பம். பசங்க சின்ன அப்படி குடுத்து குடுத்து அதை டீ பிஸ்கட்டே அதை சொல்லிடுவாங்க சாப்பிடறபடியா. மற்றபடி இளையராஜோட பாட்டுன்னா எனக்கு நிறைய பாட்டு, பழைய பாட்டுல பிடிச்ச பாட்டு இப்ப வந்தது வழிநடுக காட்டுமெல்லாம் நாங்க கேட்டிருந்தா இப்ப முதல் வந்தவர் சொல்லிட்டார். அது வந்து இந்த இந்த ஏஜ்லயும் அவட்ட வாய்ஸ் வந்து அப்படி இருக்கு.
0: அந்த வாய்ஸ் மட்டும் இல்ல, அவரு ஆளே வந்து பயங்கரமா இருக்கு. 83 வயசு மாதிரியே தெரிகிறாரு, வாய்ப்பே இல்ல.
1: அவட்ட நாடு என்ன, அந்த அதோட அந்த படித்தவங்களுக்கு அந்த ஒரு கர்வம் இருக்கும். அது தப்போப்பிலையோ அதை நாங்க சொல்ல வரையில.
0: நீங்க ஆனா இவ்ளோ டாலன்டடா இருந்தும் ரொம்ப கிரவுண்டடா இருக்கீங்களே, எப்படி தாரணி?
1: அது நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஆளா சொல்றீங்க. சில பேருக்கு பார்க்க அந்த திமிரா கதைக்கிற மாதிரி இருக்கும், பட் ஆனா நான் கதைக்கிற விதமே
0: அப்படித்தான்
1: செய்யலாது. பாட்டு எனக்கு அந்த பாட்டே டைம் இருந்தா போட்டு விடுங்க.
0: வழிநெடுக்க காட்டும் இல்லையா? அப்படியா? ஓகே போட்டுருவோம்.
1: நன்றி ராஜ், எல்லாருக்கும் திருப்ப திருப்ப திருப்ப மிக்க நன்றி.
0: ரொம்ப நன்றி தாரணிய அழைத்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ராஜசரி பாலசிங்கம். நான் சுவம், நீங்கள் சுவமான வாழ்த்து கொண்டு இன்றைக்கு பிறந்த நாள் காணி சொல்லி போட்டு போன அவை அவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என்ற பேத்தி நிறையாவுக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சரி என்ற பாட்டை விரும்பி கேட்கிறேன். நான்
0: என்ன பாட்டு?
2: பக்தி பாடல்
0: அம்பிகையீஸ்வரியே. ஓகே அந்த பாட்டா? ஓகே போட்டுருவோம். உங்களுக்கு பிடித்த இளையராஜா பாட்டெல்லாம் எதுவும் இல்லையா?
2: இந்த இளையராஜா பிறந்த நாள் அவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு அடுத்த பாட்டு அண்ணாக்கிளியே தான் விருப்பம். அது இன்றைக்கு கேட்கக்கூடாது.
0: சரி ஓகே, கேட்க வேண்டாம் பரவாயில்ல. நான் பாட்டு ஆல்ரெடி வந்துருச்சு. ஆமா நன்றி நன்றி ராஜேஸ்வரி.
2: வணக்கம்.
0: வழக்கம் போல உங்களோட ஆசீர்வாதமும் கிடைச்சிருச்சு. எப்போ வந்தாலும் ஒன் சைடு தான் டெலகிராம் மாதிரி, ரெண்டு சைட்லாம் பேசுறதே இல்லை. ஒன் சைடில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அவ்வளோதான், நன்றி வணக்கம் மகனே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. விளம்பரங்களை தொடர்ந்து நேர்களை சந்திக்கப் போகின்றோம். இணைப்பில் இருக்கும் நேர்கள் தயவுசெய்து காத்திருங்கள், ரெண்டே நிமிஷத்தில் வந்துடுறேன்.
3: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டாய் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நேரம் சரியாக 10:15 ஆகுது. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் HD. டொரண்டோவுடைய தற்போதைய வானிலை 22°C. கொஞ்ச நேரத்தில், இன்னும் ஒரு மணி நேரத்தில் வந்து அப்படியே 26-27 சொல்லிட்டு செம்ம வெதரில் இன்னைக்கு இருக்க போது. நாள் முழுக்க இந்த வெதரை என்ஜாய் பண்ணிக்கிட்டே நீங்கள் வந்து நிறைய தண்ணி குடிச்சிருங்க. முக்கியமாக இந்த ஐஸ்கிரீம் இதெல்லாம், அந்த இளநீர் இதெல்லாம் வந்து வின்டரில் வந்து சாப்பிட முடியாது, அதையோ அதுக்கு முடியலப்பா அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் இந்த மாதிரி வெதரில் ஒரு நல்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி தோணும்ல, யோசிச்சுட்டே இருக்காதிங்க, டக்குன்னு போய் சாப்பிட்ருங்க இந்த அருமையான வெதரில். இப்போ அடுத்து இணைந்திருக்கிறேன், நேரோட பேசுவோம். வணக்கம்.
2: காலை வணக்கம் ராஜ்.
1: காலை வணக்கம் சுதானா, எப்படி இருக்கீங்க?
2: முதல்ல தாரணிக்கு எனது மனம் கனிந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இதயம் கனிந்த பிறந்தநாள்
1: வாழ்த்துக்கள். அடுத்து, நீங்க வந்து ஒரு இசை பிரியர் இல்லையா? உங்களுக்கு வந்து இசை ஞானியோடைய பாடல்கள்ல எது ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும்?
2: எனக்கு வந்து நிறைய பாடு பாட்டு கூடுதலா எல்லாம் பிடிக்கும். அதுவும் இந்த பாட்டு வந்து இந்த வரிகளா, தானா வந்த சந்தனமே.
1: ஆமா,
2: அடுத்த வரி வந்து கூறப்பட்டு கசங்கிடாம குறையதும் நடந்தாண்டு, அந்த வரி நல்லா இருக்கும். அந்த பாட்டு நல்ல பாட்டு, செமையான பாட்டு.
1: அந்த பாட்டை கேட்டுருவோமா இப்ப உங்களுக்காக இன்னைக்கு?
2: சரி, அதே போடுங்க.
1: வேற ஏதாவது மைண்ட்ல வச்சிருந்தீங்களா? வாங்கறதுக்காக அந்த ஹாட்லைன் நம்பருக்கு கூப்பிடுங்க அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். கரெக்ட் இருக்கு, நானே நோட் பண்ணிக்கிறேன்.
2: 647-464-8486.
1: சூப்பர், அந்த நம்பரை வந்து நோட் பண்ணி அதை நான் திருப்பி தனியாக சொல்லிடுறேன் எல்லாருக்கும் நிகழ்ச்சி நடக்கும்போது.
2: அதுக்கு முதல்ல ரெண்டு ப்ரோக்ராம் நடக்க போது நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன்.
1: ஆமா, வரிசையா இந்த இந்த வருஷம் எக்கச்சக்க ப்ரோக்ராம்,
2: வித்யாசத்த ப்ரோக்ராம், அதுக்கு முதல்ல
1: அனுராதா ஸ்ரீராமோட ப்ரோக்ராம். ஆமா ஆமா,
2: வித்யாசாரி ஹோட்டலா போவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: கரெக்ட், அப்ப நம்ம சேர்ந்து போயிருவோம். எனக்கும் ரொம்ப பிடிக்கும், எனக்கு மிக பிடித்த ஒரு மியூசிக் டைரக்டர், கண்டிப்பா மீட் பண்ணிடுவோம் அங்கேயும். ஆமா ஆமா,
2: பிஸ்கட் வந்து நான் அந்த மலிவன் பிஸ்கட் சொன்னாங்க, அந்த அதுக்கு நாங்க நாம பண்ண கம்பெனி தான் சாமானே போடும்.
1: ஓ ஓகே, அப்படியா?
2: மில்க் பவுடர், மற்றது மாஜரின், அவங்க டொபின் செய்யறவங்க, அது குளுக்கோஸ் குளுக்கோஸ்.
1: ஆமா ஆமா, தெரியும்.
2: ஜெலட்டின், நிறைய சாமான், பிளம்ஸ், காஜு, டேஸ் எல்லாமே அனுப்புறோம் நாங்க. வெளியே இம்போர்ட் பண்ணுவோம், ஒர்க் பண்ணா.
1: ஓகே,
2: சித்தப்பாளர் ஃப்ரெண்டான ஓனர், ஒரியன் ட்ரேடிங் கம்பெனியா.
1: சூப்பர்.
2: எனக்கு அவங்களோட பிஸ்கட் வந்து அதுல நைஸ் பிஸ்கட் ஒன்று இருக்கு, அது நல்லா இருக்கும்.
1: நைஸ் பிஸ்கட் இங்கே பார்த்துருக்கேன், இங்கே இருக்குன்னு
2: நினைக்கிறேன்.
1: அதில் இந்த நைஸ் பிஸ்கட்டில் இந்த லைம் ஃப்ளேவர்லாம் ஒன்று வரும், லெமன், அதெல்லாம்
2: அதுதான்.
1: ஆ ஆமாம், அதான்
2: எல்லோ
1: கவரில். ஆமாம், அதை பார்த்துட்டு சாப்பிட்ருக்கேன் அந்த பிஸ்கட். ஆமாம், சூப்பர்ண்ணா, சிறப்பு. ரொம்ப நன்றி நீங்கள் கால் பண்ணதுக்காக.
2: நன்றி நன்றி, மண்ணு சந்திப்போம்.
1: உங்கள் விருப்ப பாடலில் அந்த தானா வந்த சந்தனமே போட்டுறேன். சரியா, நன்றி நன்றி, மீண்டும் சந்திப்போம். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் ராஜ்.
1: வணக்கம் தவம், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன், நீங்கள்?
1: நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன், ஜாலியா. தவத்துக்கு பிடித்த இளையராஜா பாடல் என்னது?
3: பாட்டு தான் அப்படி போட்டு கிளியரா.
1: பாட்டு தான் தனக்கு தக்க கூத்து தான். அந்த பாட்டு நேத்து ஒருத்தர் பார்த்தா நேத்து தானே போட்டோம் அந்த பாட்டா? அந்த பாட்டு தான் உங்களுக்கு மறுபடியும் பிடிச்சிருக்கு, அந்த பாட்டியே போட்டுருன்றீங்க? போடுவோம், என்ன போட்டுருவோம் அந்த
3: பாட்டியை. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இளையராயக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
1: என்ன பாட்டு? நிறைய பாட்டு இருக்குது. ஆமாம், ஒன்று எடுத்து வரையறுக்க முடியாது இல்லையா? கரெக்டு தான். சூப்பர், நன்றி தவம் கால் பண்ணதுக்கு.
3: நன்றி
1: நன்றி. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். நல்லா இருக்கேன் புருஷோத்தமன், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: முதலாவது சாமி அக்காவுக்கு என்னுடைய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவருடைய அம்மாண்ட பிறந்த நாள் ரெண்டு நாளை முதல் வந்தது, அதற்கு மீண்டும் என்னுடைய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நீங்க கேட்ட கேள்வி வந்து பிஸ்கட் வந்து எனக்கு அங்க இலங்கையில கேட்க சாக்லேட் கிரீம் பிஸ்கட் கூட விருப்பம். அது கூட அதுக்கு மிட்டாத வாழைப்பழம் சாப்பிடுறாங்க, மில்ல விலையாக கூட சாப்பாடுகள் கொண்டு போறக்கூடாது. அப்ப நான் என்ன செய்யணும்னா அதைத்தான் கூட வேண்டியதுன்றான். அப்ப அதை எனக்கு சரியான விருப்பம். ஒரு பாக்கெட் ஒரு நாளைக்கு சாப்பிடுவேன்.
1: ஒரு பாக்கெட் ஒரு நாளைக்கு சாப்பிடுவீங்களா? ஒரு பாக்கெட்டு அப்பா
4: பத்து இருபது பேர். எனக்கு அந்த கிரீம் சரியான விருப்பம் உள்ளுக்கு இருக்கும் அந்த கிரீம்.
1: ஆமா ஆமா.
4: எனக்கு கூட பிடிக்கும் அதுதான் கூட சாப்பிடுறது. மற்றபடி வேற மற்ற பெருசா அண்டும் இந்த கிரீம் உள்ள பிஸ்கெட்டுல தான் கூட விரும்புங்க. அந்த கிரீம் நல்லா இருக்கும் இல்ல சாப்பிட?
1: ஆமா ஆமா.
4: சோறு ஊடி சாப்பிடாம சிலங்களும் அதையே சாப்பிட்டு
1: வெறும் பிஸ்கெட் மட்டுமே சாப்பிட்டுருக்கீங்க.
4: என்ன சாப்பிட்டோம்னா பிடிச்சி இது சாப்பிட்டா வெள்ளி போட்டு குளிர்சா
1: தந்தவன்
4: அதுதான். மற்ற நான் கேட்க போற பாடல் வந்து என்ன பாடல்? என்னோட பாபா என்று சொல்ல மாட்டேன் அந்த பாடல். அந்த
1: அந்த
4: என்னைக்கு அவற்றை பிறந்தாண்ட படிக்க அந்த பாடலை
1: கேட்கிறேன். போற்றுவோம் அந்த பாட்டை உங்களுக்காக நிச்சயமா.
4: நன்றி நன்றி
1: நன்றி நன்றி புருஷோத்தமன், மீண்டும் சந்திப்போம்.
4: நன்றி நன்றி
1: நன்றி. அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம்.
5: காலை வணக்கம் குயின்சன்.
1: காலை வணக்கம் குயின்சன், எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன தலைப்புன்னு, என்ன கண்டென்ட் கொண்டு வந்திருக்கீங்க?
5: கண்டென்ட் வந்து பிஸ்கட் பண்டிகை.
1: ஆமா, பிஸ்கெட் மட்டும் இல்லை, இளையராஜாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஸோ இளையராஜாவுடைய பாடல்கள்ல உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல் எது அப்படிங்கறதையும் வந்து கேட்டிருந்தேன்.
5: கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மானே.
1: ஆஹா ஆஹா, சூப்பர் பாட்டு. ஓகே, நல்ல பாடல் ஆக்சுவலி. கொடியிலே மல்லிகைப்பூ அந்த பாட்டை இன்னைக்கு கேட்க விரும்புறீங்களா? அந்த பாட்டு தான் இல்லை வேற ஏதாவது பாட்டு?
5: டைம் இருந்தா போடுங்க.
1: ரிக்வெஸ்ட் சாங்கும் அதுதான், அதே தான் அந்த பாடல் தான் வந்து கேட்கலான்றீங்க.
5: ஆமாம்.
1: ஓகே, போட்டுருவோம் கொடியிலே மல்லிகைப்பூ. என்ன திரைப்படம் ஞாபகம் இருக்காது? இருங்க நான் கீழே எடுத்துறேன். ஓகே, நானே எடுத்துறேன், நோ ப்ராப்ளம், பிரச்சனை இல்லை.
5: ஓகே ஓகே.
1: எந்த
5: என்னால எடுக்க முடியாது.
6: அடடா என்னாச்சு? நீங்களே சொல்ற பேருக்கு தான் கொடுக்க முடியும். நாமளா எப்படி யாருக்காவது எடுத்து கொடுக்கறது? நீங்களே யாருக்காவது ரெக்கமெண்ட் பண்ணி இந்த இந்த டிக்கெட்டை நான் இவங்களுக்கு கொடுக்கறேன் அப்படின்னு நீங்க ஆன் ஏர்ல டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துடலாம்.
5: செல்வியாக்காக.
6: எந்த செல்வி? அவங்க கூப்பிடுறதே ரொம்ப கம்மியாச்சு. அவங்களுக்கு இது இந்த விஷயம் போய் சேரணும், அதுக்கப்புறம் அவங்க வரணும். சரி, நீங்கள் இப்போதைக்கு அவங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. அது நம்ம ஒன்று $150 மதிப்புள்ள டிக்கெட்டு தெரியுமா? அது சில்வர் சீட்டிங். அது ஆமாம். நீங்கள் என்ன பொசுக்குன்னு வண்டி எடுத்துட்டீங்க. ஒரு டிரைவ் ஜாலியாக ஒரு பாட்டை கேட்டு, இளையராஜா பாட்டை கேட்டு அட்ரஸை போட்டு வந்தால் கையில் டிக்கெட்டை வாங்கிட்டு போகலாம். நீங்கள் இவ்வளோ அரிய வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணுறீங்களே. இது மட்டும் இல்லை, நேரில் போய் அந்த பாடலெல்லாம் அவங்க பாடுறத கேட்குறதுக்கு இதெல்லாம் என்ன வேற என்ன வாழ்க்கையில் பயங்கர சுவாரஸ்யமாக நீங்கள் பண்ணிடுவீங்க சொல்லுங்கள். என்ன மேக்ஸிமம் ஒரு 40 நிமிஷம் ஆகுமா? 40-50 நிமிஷம் ஆகும். அந்த டிரைவ் பண்றதுல என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு கேக்குறேன்
5: நானு.
6: டிரைவே பண்றது இல்லையா? பிரச்சனை இல்லை, பஸ்ஸில் வாங்க ஜாலியாக. ஒரே பஸ் தான் நீங்கள் இப்போ என்ன என்ன பேசுகிறீங்க? எத்தனை ஆர்ஜே சிங்கை வந்து பஸ் மாதிரி வந்து டெய்லி ஷோ பண்ணிட்டு போகிறாங்க, பஸ்ஸில் வராங்க போகிறாங்க. யாராவது ஒரு நண்பரை கூப்பிட்டு வாங்க கார் எடுத்துக்கிட்டு. நான் அந்த சைடு இருந்தேன்னா நானே உங்களை கூப்பிட்டு வந்திருப்பேன். நான் வந்து இந்த சைடு இருக்கிறேன். ஸ்கார்ப்ரோவில் இருக்கிற நண்பர்கள் யாரையாவது வந்து வலைவீசி தேடுவோம். யாராவது ஒருத்தர் பிடிப்போம். ஸ்கார்ப்ரோவில் இருக்கிற நண்பரை பிடிச்சி இங்கே இப்போ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறவங்களே யாராவது முன் வருவாங்க. நான் கூட்டிகிட்டு வரேன், கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யாரை கூடியாவது கிளப் பண்ணிவிட்டு நீங்கள் வரலாம். இப்போ தீபன் அவங்களாம் கூட வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களும் ஸ்கார்ப்ரோவில் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவரெல்லாம் வந்தார் அப்படின்னா உங்களோட சேர்ந்து வந்து டிக்கெட்டை வாங்கிக்கலாம் நீங்கள்.
5: கண்டிப்பாக.
6: சரியா? எவ்வளோ நல்ல ஒரு ஷோ, இதை போய் மிஸ் பண்ணுறேன்றீங்களே. ஒரு 50 நிமிஷம் ட்ராவலுக்காக சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு. நோ, அதை பண்ணாதீங்க.
5: ஓகே,
6: நன்றி நன்றி குயின்சன்.
5: நன்றி, வணக்கம்.
6: நன்றி, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்ன இவ்வளோ பெரிய வாய்ப்பு? அப்பப்போ அதிர்ஷ்டம் தேடி வரும். நம்ம தான் கதவை திறக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களே, தேடி வந்திருக்கு இவர் பொசுக்குன்னு வேணான்ட்டாரு. சில பேர் வந்து இந்த லைஃப்பில் என்னப்போ அப்படின்னத்தை அங்கே போய் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்கல்ல. அப்படி இருக்கும்போது தான் வந்து யாராவது ஒருத்தர் ஃப்ரெண்ட், இப்போ ஜாகிங் போகணும், ஜிம்முக்கு போகணும், காலையில் எழுந்திரிச்சுன்னு டயர்டாக இருக்கு, யாரா ஜிம்முக்கு போவா அப்படின்னு போவோம். அப்போ ஒரு நண்பர் வருவார், டே எந்திரா போகலாண்டா வாடா ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கூட்டிகிட்டு போக ஒரு நண்பர் தேவை. ஸோ குயின்சன், நீங்கள் உங்கள் நண்பர்கிட்ட சொல்லுங்கள், எங்கிட்ட டிக்கெட் இருக்குது வாங்கணும், வாடா என்னை அங்கே கூப்பிட்டு போடான்னு சொல்லிட்டு எவனாவது ஒருத்தரை கார் இருக்கிற நண்பரை வந்து எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள். அப்படியே ஒரு பாட்டை கேட்டு பேச்சை போட்டுக்கிட்டே அப்படியே வந்துட்டு போயிட்டு இங்கே பக்கத்தில் நிறைய நல்ல ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, அப்படியே ஒரு லஞ்சை சாப்பிடுவோம், டிக்கெட்டை வாங்கிட்டு லஞ்ச் சாப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு வாங்க. பிளான் போடுறதுக்காக உங்களுக்கு சொல்லித்தரணும், ஸ்கெட்ச் போட்டு தூக்கணும் எல்லாத்தையும். ஓகேவா? அடுத்த நேர இணைப்பில் வணக்கம். மதி, நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்கள் இளையராஜாவுடைய ஃபேனா இல்ல கங்கை அமரன் ஃபேனா?
7: ரெண்டு பேருக்கும் ஃபேன் தான்.
6: ரெண்டு பேருக்கும்.
7: நீங்க சொன்ன மாதிரி இளையராஜா அந்த மியூசிக்ல கங்கை அமரன் நிறைய பாட்டு எழுதிருக்கற.
6: ஆமா ஆமா, எக்கச்சக்கமா
7: எக்கச்சக்கமா இருக்கு. இந்த பாட்டு வேற தானாண்டு சந்தேகப்படுற அளவுக்கு எழுதிருக்கற.
6: கரெக்ட். அந்த என்ன இவருக்குள்ள இந்த ஒரு இவ்வளவு டேலண்டா அப்படின்ற மாதிரியா?
7: ஆமா, ரெண்டாவது மேடையில பேசிக்கிறதுக்கு எரிச்சல்லாம் வரும்.
6: ஆமா,
7: ஆனா நல்ல பாட்டெல்லாம் எழுதிருக்க.
6: கரெக்ட் கரெக்ட. எல்லாமே இல்லாத ஒரு ஆளை வச்சு அந்த குணத்தை வச்சு அவருடைய ஸ்கில் அண்ட் டேலண்ட்டை எதிர்ப்பு இடம் போடவே முடியாதுன்ற மாதிரி தான்
7: இருக்கு. அவரோட உதாரணம் தான்.
6: கரெக்ட் கரெக்ட், நிச்சயமா.
7: பிறந்த நாள் வாழ்த்துக்கள்
6: சொல்லிடலாம். அப்ப நீங்களும் ஈவினிங் பார்ட்டியில ஜாயின் பண்ணிருங்க.
7: அப்புறம் என்ன கேட்டீங்க? பிஸ்கட் கேட்டீங்க. எனக்கு நீங்க பிஸ்கட் கேட்டோன்னு எனக்கு என்ன ஞாபகம்னா, சின்ன வயசுல அப்பா வந்து
6: மளிகை கடை வச்சிருந்தவர் சே, உங்களை கடைக்குள்ள விடுறதுக்கு தான் யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, பாப்பா வந்தாச்சு, இனி லாபத்துல ஒரு பங்கு எடுத்து வைங்கடா அப்படின்னு சொல்லி.
7: What
6: a life, blessed life.
7: ஆமா, எனக்கு அந்த லெமன் பப் பிஸ்கட் ரொம்ப பிடிக்கும். நடுவில் இருக்க கிரீம் எல்லாம் நக்கு போட்டுட்டு அதா பாட்டை கொடுக்கறத சாப்பிடுங்க.
6: அப்புறம்
7: ராஜா சார் சொன்னா, எனக்கு ராஜா சார் பாட்டுல ஜனனி ஜனனி ரொம்ப பிடிக்கும். அல்லப்பா, அதே நேரத்து நிலா அது வானத்து மேல அதையும் மாறி மக்கள் பாடுங்க, அது பாடினதா இவரா இவர் இது பாடினதா வேற அந்த மாதிரி இருக்கும்.
6: ஒரு ஒண்ணு வந்து வேற சாத்விகமா இருக்கும், இன்னொன்னு வந்து ஒரே கிளிகிளிப்பா இருக்கும்.
7: கிளிகிளிப்பா இருக்கும். ஆமா,
6: அப்படியா? யார் யார்? சாரி, ஒழுங்கா கேக்கல. என்னது? எஸ்பிபி சார். அவரை வந்து ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. அவர் ஆக்சுவலி இளையராஜாவை இண்டஸ்ட்ரிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதே வந்து அவர்
7: தான். ரெண்டு பேரோட சோகத்துக்கும் அப்படியே இருக்கும், சந்தோஷத்துக்கும் ஒரு கம்மிங் இருக்கும். கம்மிங் மட்டும் அப்படி இருக்கும். அந்த
6: பாட்டு ஆரம்பிக்கிறப்ப இல்லையா, மன்றம் அந்த தென்றலுக்கு வர்ற கம்மிங் ஸ்டார்டிங்கும் பயங்கர வேற மாதிரி இருக்கும். என்ன பாட்டு கேட்க விரும்புறீங்க?
7: எனக்கு இன்னைக்கு இந்த நிலவர் படத்துல பூங்கதவியை தாழ்த்துறவாய்.
6: ஓ, அந்த பாட்டு தான் இப்ப நீங்க கேட்க
7: ஆசைப்படுறீங்க? அந்த பாட்டுல நல்லா இருக்கும். மிருதங்கம், புல்லாங்குழல்.
6: அது ஒரு ஜுகல் பந்தி தான், ரொம்ப ட்ரீட், மிகப்பெரிய ஒரு ட்ரீட் தான் கேக்குற எல்லாருக்குமே. கண்டிப்பா அந்த பாட்டு போட்டுருவோம் உங்களுக்காக. சரி, நன்றி, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்காக.
7: நன்றி, வணக்கம்.
6: நன்றி மதி, மீண்டும் சந்திப்போம். அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
8: வணக்கம் ராஜ். காலை வணக்கம் ரவிசங்கர் சார்.
6: காலை வணக்கம் ரவிசங்கர் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க பல ஹிண்ட்ஸ் அப்பப்ப டியூட்டி போற இடம், அந்த இந்த எக்ஸாம் போறப்ப இந்த கொஸ்டின் மறந்துட்டியா எடுத்துக்க, பென் எடுத்துக்கிட்டியா, ஹால் டிக்கெட் எடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணதுக்காக நன்றி.
8: அவங்க தனியா காலையில் மெசேஜ் பண்ண பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வானொலி மூலமா சொல்றேன்.
6: பியூட்டிஃபுல். ஆமா, ஹலோ, கேக்குது கேக்குது சார். எஸ்,
8: கேக்குது இல்லைங்களா? சரி,
6: இன்னைக்கு உங்களோட என்ன சார்
8: பிஸ்கெட்னு சொன்னீங்க?
6: ஆமா,
8: ஒவ்வொரு காலத்துல ஒரு பிஸ்கெட் பிரியம். சின்ன வயசுல இந்த டைமண்ட் சைஸ், டைமண்ட் ஷேப்ல ஒரு உப்பு பிஸ்கெட் வரும், சால்ட் பிஸ்கெட். டைமண்ட் ஷேப்ல,
6: டைமண்ட் ஷேப்ல டைமண்ட் பிஸ்கெட் பேரே இல்லையா?
8: ஆமா, உப்பு பிஸ்கெட்.
6: அந்த பிராண்ட்
8: ஜாக்லாம் வர்றதுக்கு முன்னாடி.
6: ஓ, அப்படி. ஓகே ஓகே.
8: பிராண்ட் ஜாக்ல கொஞ்சம் இனிப்பு இருக்கு, உப்பு இருக்கு, அது உப்பு மட்டும்தான் இருக்கும்.
6: ஓ, ஓகே ஓகே. சால்ட் பிஸ்கெட்
8: ரொம்ப பிடிக்கும் அந்த காலத்துல. கொஞ்சம் வளர்ற ஸ்டேஜ் யூனிவர்சிட்டியில படிக்கும் போது மேரி பிஸ்கெட்.
6: மேரி பிஸ்கெட், வாவ்,
8: அது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இப்ப வந்து வீட்டுல எப்பவுமே வாங்குறது வந்து ராயல் டீ டைஜஸ்ட். டைஜஸ்ட் பிஸ்கெட் ரெண்டு டைப் இருக்கு. யூகே ல இருந்து வர்ற ராயல் டீ டைஜஸ்ட் இருக்கு.
6: ஓகே,
8: அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
6: ராயல் ட்ரீட்டா?
8: அன்னைக்கு
6: சொல்லிருந்தீங்க
8: பயங்கரம் பிடிக்கும். வெயிட் ஏறுதுன்னு சொல்லி அடக்கி அடக்கி வச்சிருக்கேன். அப்பப்ப சாம்பிள் கொஞ்சம் சாப்பிடுறது
6: அவ்வளவுதான். ஓகே, நீங்க ஒரு மிகப்பெரிய இசை பிரியர்ல சார் உங்களுக்கு.
8: ஆமாங்க,
6: இளையராஜாவோட பர்த்டே அப்படின்னு அவருடைய
8: இளையராஜா பாட்டுன்னு சொன்னா ஏதோ விடுறது எதை எடுக்கிறதுங்க.
6: கரெக்ட்,
8: ஒன்னு மட்டும் சொல்றது ரொம்ப கஷ்டம்,
6: ரொம்ப கஷ்டம்.
8: ஆமா,
6: ஒவ்வொரு மூடுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு பாட்டு
8: அதெல்லாம் இருக்கு. இப்போ எங்க லூப்ல போட்டு கேட்கணும்னு இப்ப சமீபத்தில் ஆசை வந்த பாட்டு வந்து தளபதியில சுந்தரி கண்ணால் ஒரு சேரி.
6: ஆமா,
8: அந்த மியூசிக் ஆர்கெஸ்ட்ரேஷன் ரொம்ப நல்லா
6: இருக்கும். 150 வருஷம் ஆனாலும் அந்த பாட்டு அப்படியே தான்
8: இருக்கும். அது நல்லா பாடுது அது ஒண்ணு. அப்புறம் நான் ஒரு நாளைக்கு இளையராஜா பாட்டு கேட்காத நாளே இல்லை.
6: கரெக்ட்,
8: அதே மாதிரி மலையாளிங்கிறதுனால யேசுதாஸ் பாட்டு கேட்காத
6: நாளே இல்லை.
8: எந்த ஒரு மலையாளியும் யேசுதாஸ் பாட்டு கேட்காத நாள் இல்லைம்மாங்க.
6: கரெக்ட்,
8: அந்த கூட்டத்தில் என்னையும் சேர்த்துக்கலாம்.
6: ஆமா ஆமா, அவங்க வந்து பக்தி பாடலா இருந்தாலும் சரி, சினிமா பாட்டா இருந்தாலும் சரி, அது ஹிந்துவா இருந்தாலும் சரி, கிறிஸ்டினா இருந்தாலும் சரி,
8: எந்த இருந்தாலும் சரி,
6: ஆமா ஆமா
8: பாட்டு பாடியிருக்காரு.
6: அதனால
8: இளையராஜா அதெல்லாம் சொல்ல சொல்றது பொக்கிஷம்.
6: நிச்சயமா, கண்டிப்பா சார், சூப்பர். இன்னைக்கு ஏதோ வாக்கிங்கோ ஜாகிங்கோ போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. வழக்கம் போல எந்த ரூட் இன்னைக்கு ரொம்ப தூரமா இல்ல சும்மா ஷார்ட் ரூட்டா?
8: அதே ட்ரெயில் தான், எப்பவும் போறது ட்ரெயில் தான்.
6: ஓகே, பைக்ல பைக் கேக்குறேன், பைக் ரைடுக்கு.
8: ஓ, பைக் வந்து இன்னைக்கு ஹாமில்டன் பக்கம் போலாம் பாக்குறேன்.
6: ஹாமில்டன்? ஆ, ஓ,
8: ஓகே. இருந்துதே அந்த சைடு வந்தமா, கொஞ்சம் மலை மாதிரி இருக்குமே, கொஞ்சம் ரைஸ்டா.
6: ஆ, அந்த சைடு நல்ல இருக்கும், நல்ல நல்ல வெதர்ல. நல்ல, நீங்க மட்டும் தானா கம்பெனி?
8: இல்ல, நான் மட்டும் தாங்க.
6: சோலோ, சோலோ ரைடு.
8: ஓகே, கம்பெனி வரவங்க எல்லாம் வேலைக்கு போயிருக்காங்க இன்னைக்கு.
6: அப்படியா? ஓகே,
8: நான் தான் வேலை வெட்டில சும்மா கண்டிருக்கேன்.
6: நோ ப்ராப்ளம். இது வந்து இது இந்த மாதிரி ஒரு பீரியட் கிடைக்கிறது கொடுத்து வச்சு கொடு சார், அதை என்ஜாய் பண்ணுங்க 100%.
8: ஆமாங்க,
6: நிச்சயம்
8: என்ஜாயிங்.
6: அஃப்கோர்ஸ், அஃப்கோர்ஸ். சிறப்பு சார், என்ஜாய். நன்றி நீங்க கால் பண்ணதுக்காக.
8: சரிங்க, ரொம்ப நன்றி.
6: நன்றி, மீண்டும் சந்திப்போம். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
9: நீங்க
6: எப்படி இருக்கீங்க?
9: டேலண்டடா
6: ஒருத்தங்க இருக்காங்க தெரியும்ல, தாரணி தான். ஒரே நாள்லதான் பர்த்டே வருது. ஒரே மாதிரிதான். இப்ப இளையராஜாக்கும் தாரணிக்கும் வந்து ஒரு பொருத்தம் இருக்குது, என்னன்னு சொல்லுங்க. வித்தியாசம் இருக்குது,
9: பாட்டும்
6: தாரணி வந்து எல்லார்கிட்டயும் சிரிச்சு பேசுவாங்க, இளையராஜா வந்து எல்லார்கிட்டயும் முறைச்சு பேசுவாரு. இளையராஜா வந்து இதயத்தை கலட்டி கழுவி மாட்டுவாரு, தாரணி வந்து கிட்னிய கழுவி கலட்டி மாட்டுவாங்க.
9: இளையராஜா வந்து எல்லாருக்கும் பிளட் இந்த என்ன சர்க்குலேஷன் அப்படியே கூப்பிடுவாரு, பொருத்தம் சொல்லலாம்.
6: கரெக்ட், பொருத்தம்.
9: சர்க்குலேஷன் சீராக்குவார், அதே மாதிரி தாரணியை சீராக்குவாங்க.
6: கரெக்ட்.
9: தாரணிக்கும் இளையராஜா அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு ஐயா, மற்றது அந்த கர்வத்தை பத்தி சொன்ன சாதிச்சீங்க, சிவகுமார் இளையராஜான்னு சொல்லி ராஜ், அது இருக்க வேணும். அந்த இசை, அந்த என்ன சொல்ற, அந்த என்ன என்ன சொல்றன்னு சொன்னால், அது அந்த அந்த இருக்கிற அந்த கலையின் அந்த கலையின் இதுதான், அது எல்லாருக்குமே வேறும் ஒரு இதுல. மற்றது இப்ப இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த ரியாலிட்டி ஷோல எல்லாம் பாடுறவங்களை எல்லாம் கண்டிப்பிடிச்சு மடியில வச்சு இதண்டி அவங்கள திட்ட வச்சு எல்லாம் இதன்ற காலம் எல்லாம் அது இப்ப அந்த நாங்க எல்லாம் காலம் மறுபடி வந்துட்டு அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சிங்கருக்கு கிட்டேயே நாங்க போயில
6: அதுல
9: அப்படி அந்த இதுல இருந்து வந்தவங்களுக்கு டக்குன்னு அதை மாறுறது
6: கஷ்டம். ஆமா
9: கஷ்டம் எங்களுக்கே அது இருக்கு. என்ன சில வழியில எங்களை யாராவது டே என்று சொல்லிட்டாண்டா நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? ஒரு வயது குறைஞ்ச ஒரு ஆள் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள எனக்கு தெரிய ஒருக்கா உன்னிகிருஷ்ணன் ஒரு முறை இங்க வந்து ஷோ செய்தோன் இருந்தார். அப்ப ஷோ எல்லாம் முடிஞ்ச உடனே ஒரு லேடி ஒரு ஆள் அவன் இந்தியன் லேடி தான் போய் அந்த அதே அந்த ஸ்டேஜில நிலத்துலதான் அவன் பக்கத்து அவருக்கு பக்கத்துல குந்தி இருந்தது. ஆனா அந்த மிருதங்கம் வாசிச்சவர் அவரை பார்த்த பார்வையில உடனே அவ எழும்பி அங்கால
6: ஓடிட்டான்.
9: அண்ட் அப்படி அந்த ஒரு இதுக்கு ஒரு டேலண்ட் இருக்குது. அதை நாங்க மெயின்டைன் பண்றதுல எனக்கு என்ன பொறுத்தவரையில தவறு இல்லை. ஆனால் அளவுக்கு மீறி போகப்படாது. அது எல்லாத்துக்குமே ஒரு கதை கருத்து சொல்லி கொண்டிருக்காம அந்த டேலண்டுக்குரிய மதிப்பை நாங்க கொடுக்கணும்ன்றது என்னுடைய கருத்து. மற்றது இளையராஜன பாடவே பிடிக்காதவர்களும் இல்ல, எங்களுக்கும் அதே மாதிரி தான். தவன் சொன்ன மாதிரி டைட்டில் சாங்ஸ் நிறைய பாடி இருக்கிறார். பாட்டாலே புத்தி சொன்னான், பாட்டாலே பக்தி சொன்னான், பாட்டுக்கு நான் பாட சொன்னேன் அந்த பாடல் பலவிதம் தான் சொல்லி அது ஒரு பாட ஒரு படத்துல வரும்.
6: அதான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறப்ப முதல் பாட்டா அந்த பாட்டு தான் ஒழிச்சது.
9: கராடகாரன்ல இருந்து மற்றது அம்மன் கோயில் கிழக்காலே அந்த வயல் மேற்காலே வல்லவன் மற்றது காதல் கசக்குதையா அன்பா அப்படி அப்படி நிறைய டைட்டில் சாங் உண்மையிலேயே அதுவெல்லாம் அவர் அதுக்காகவே தவம் கிடந்த அந்த பாட்டை கேட்பாரலாம். ஏனென்றால் அது போட்டால் வெற்றியாகும் சொல்லி அப்படி அவற்றி என்ன சொல்றது ஒவ்வொரு இசையும் அப்ப ரசித்தவர்களுடைய வீதாசரத்தை விட இப்ப அணுமணுவாக சின்ன இளம் இளைஞர்கள் அதை போட்டு ரசிக்கிற இதப்பா கேட்க மிகவும் மகிழ்ச்சியா இருக்கும்.
6: கரெக்ட் கரெக்ட். ஃபோர் ஜெனரேஷனா அவர் வந்து இசையமைச்சிட்டு இருக்காரு. நாலு ஜெனரேஷன் தலைமுறைக்கு மேல அவரோட பாட்டை கேட்டு இருக்காங்க.
9: ஆமா இப்ப கூட இசை அமைக்கிறார்கள். ஆனா அந்த அளவுக்கு டீப்பா போய் ஒவ்வொரு அந்த ஹம்மிங்கும் ஒவ்வொரு இன்டர்நெட்ல
6: அந்த டைமுக்கு தான் அந்த பாட்டு ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் போயிடும் அவ்வளவுதான் அதோட மறந்துடும்.
9: ஆமா இப்ப வாரது ஆனா இல்ல அவர் போடிக்குள்ள அந்த ஒவ்வொன்றையும் இப்படிதான் இப்படி ஜோசிக்கிறார் இருக்கும். ஆக கனவுல கூட வாழ்க்கையில நினைச்சு பார்க்கல. அது எனக்கு பிடிச்ச பாட்டு ராஜ் மணியே மணி குயிலே.
6: ஓகே
9: அந்த பாட்டு அருமையான ஒரு பாட்டு.
6: என்ன
9: இப்ப எல்லா பாடல்களையும் தானே பாடணும்
6: சுவாமிகளுக்கு போட்டியா வர்றீங்க அது வந்து நல்லதுக்கு இல்ல
9: சொல்லிட்டேன்.
6: நம்ம குட்டி சாமியா இருப்போம் ஒரு சைட்ல
9: அவ்வளவுதான்.
6: நன்றி நன்றி. விளம்பரங்களை தொடர்ந்து நேயர்களை சந்திப்போம்.
10: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
11: இல்லடா.
10: ஹலோ, காசு வந்ததாடா?
11: இன்னும் வரல காசு.
10: காசு வந்துச்சா?
11: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
12: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
13: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
14: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
15: 416-700-2222
16: Veggies fresher, price bester, delivery faster. Answer என்ன தெரியுமா? Maple Grocery தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகைப் பொருட்கள் தேவைப்படுகிறதா? Maple Grocery
17: 9699 James Street, Maple
16: 905-417-6069.
17: Online-ல் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் free home delivery. maplegroceries.ca 905-417-6069.
18: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, Scarborough, Midland and Ellesmere, 416-757-1000, mymechanicauto.ca.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹிஸ்டரியில். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
19: வணக்கம் ராஜ், நான் கௌரி அழைக்கிறேன்.
1: வணக்கம் கௌரி, எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு பிடித்த இளையராஜா பாடல் என்னது? நிறைய பாட்டு ஆல்ரெடி லிஸ்ட்ல இருக்குது, இதையும் போட்டுருவோம் அதோட சேர்த்து. ஏன்னா எனக்கு பர்சனலா ரொம்ப ஃபேவரட் இந்த பாட்டு. உங்களுக்கு உங்களுக்கு பிஸ்கட் அப்படின்னு
19: சொன்னாலே
1: ஞாபகம் வெனிலா ஃப்ளேவரில், ஆஹா எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஸ்ட்ராபெரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும், அதுவும் பட்டர் ஸ்காட்சா, ரெண்டுமே செமையா இருக்கும். வெரி ட்ரூ. லெமன் பஃப், ஓகே. மேலே அப்படியே சர்க்கரை போட்டு கிறிஸ்டல் கிறிஸ்டலாக இருக்கும். வெரி நைஸ், வெரி நைஸ், சூப்பர். தரமான பிஸ்கெட்ஸை சொல்லியிருக்கீங்க. அப்போ இப்போ ஏதாவது வீட்டில் பிஸ்கெட் இருக்கா, இல்லை டக்குன்னு ஏதாவது ஒன்று போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்ருங்க. மிஸ் பண்ணுறீங்களா இப்போ பிஸ்கெட் எல்லாம்? முன்ன மாதிரிலாம் சாப்பிட்றது இல்லையே
19: அப்படின்னு. சாப்பிட்றேன்
1: இப்போ பரவாயில்ல, எப்பயாவது ஒரு நாள் எடுத்து சாப்பிட
19: வேண்டியதுதான்.
1: எது குவாட்ரா?
19: குவாட்ரலின்,
1: பயந்துட்டேன் நான். என்ன பொசுக்குன்னு குவாட்டர், பிஸ்கெட்டுக்கும் குவாட்டருக்கும் காம்பினேஷன் போடுறீங்களோ அப்படின்னு
19: நினைச்சேன்.
1: கௌரி, அது வேற டிபார்ட்மெண்ட், அதை தனியா டீல் பண்ணுவோம் அப்புறம். ஓகே, நன்றி கௌரி, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு.
19: சிறப்பா இருக்கு உங்களோட கதை சொல்லும் விதம். அது இந்த ஃப்ரைடே இருக்கா?
6: கண்டிப்பா இந்த வெள்ளிக்கிழமை இருக்கு கதை. நான் நிச்சயமா ஒரு கதை எடுத்து வரேன். சரியா? ஓகே, நன்றி நன்றி கௌரி, நன்றி, வணக்கம். அடுத்த நேர இணைப்பில் வணக்கம்.
15: வணக்கம் நாயுடன்,
6: சொல்லுங்க.
15: ரேடியோல காணையில இருக்கிறாவா இல்லையா?
6: இருக்காங்க. அதான் நானும் கேக்க என்ன நின்னாச்சின்னு தெரியல. எப்படி ஒரு நண்பியுடைய பிறந்த நாளுக்கு விஷ் கூட பண்ணாம அந்த அளவுக்கு என்ன பிசி?
15: ரெண்டு சிம்பரையில அவ வேலை இல்லானே இருக்கிற உனக்கு போறதா? ஆனா இன்னும் எட்டாம் தேதி தானே வேலையும் தொடங்குற.
6: ஆமா, எட்டாம் தேதி தான் வேலை. தாரணி பேர்ல ஒரு எண்ணெய் கிணற எழுதி வாங்கறதுக்காக போயிருக்காங்க. இதே பிராண்ட்லயே வரும் நினைக்கிறேன்.
15: ரெண்டு
6: பேருக்கு ஹெட் வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தி தான், கரெக்ட். அது வேணா ஒத்துமையில ஒத்துக்கலாம். நன்றி நன்றி நன்றி. ஆக்சுவலி இது ஒரு தனி தலைப்பாவே கொண்டு வரலாம் நினைக்கிறேன். தாரிணிக்கும் இளையராஜாக்கும் உள்ள ஒற்றுமை இல்லை வேற்றுமை என்னன்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பே போடலாம், செமையா இருக்கும். அடுத்த நேர இணைப்பில் வணக்கம்.
20: வணக்கம் ராஜ்.
6: ஹலோ, வணக்கம். நிர்மலா,
20: எப்படி இருக்கிறீங்க?
6: ஹாய் ரச்சலோ. என்ன நிர்மலா, ரொம்ப யோசிச்சு யோசிச்சு கால் பண்றீங்களோ இந்த நிகழ்ச்சி? இவங்க கிட்ட பேசலாமா வேண்டாமா அப்படின்னு
20: என்ன
6: சமையல் நடந்துட்டு இருக்கு நிர்மலா வீட்ல? சிக்கன் கிரேவியா, ரைஸ் அண்ட் சிக்கன் கிரேவியா. ஆஹா, வாவ். நானே கேட்டு
20: இதயம்
6: ஒரு கோவில், அந்த பாட்டா?
20: ஆமா,
6: அதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. இன்னைக்கு அந்த பாட்டு தான் கேட்கவும் விரும்புறீங்களா?
20: ஆமா.
6: அப்படியா, கண்டிப்பா போட்டே ஆகணும் இல்லையா?
20: எனக்கும்
6: நான் சொல்லல, இங்க ஒரு நண்பர் வாங்கிட்டு வருவாரு அடிக்கடி. சாப்பிடுறதுல எல்லா ஐட்டமும் பிடிக்கும் நமக்கு, பட் இது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா பிடிக்கும். இது தவிர நீங்க இந்த, சரி, சாப்பிட்றத பத்தி பேசினா நிறைய பேசிடலாம். ஓகே, இதோட இந்த இந்த டிஸ்கஷன்ல அதை நான் தனியா வரேன் உங்ககிட்ட பேசுறதுக்கு. நன்றி, வணக்கம். எனக்கு வந்து இந்த ஹெல்தி ஸ்நாக் அப்படின்னு சொல்லி என்னடா சாப்பிடலாம்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். இப்போ அப்பப்போ நமக்கு சாப்பிடாம இருக்க முடியாது, வாய் வந்து அப்பப்போ கேட்கும். ஆனால் கண்டதை சாப்பிட்றதும் வந்து நல்லது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நம்ம கொஞ்சம் டயட் கான்சியஸாக ஃபிட்னஸ் எல்லாம் பிளான் பண்ணலாம்னு சொல்லி இந்த வருஷத்துக்கு நிறைய எடுத்துருக்கோம்ல. ரெசல்யூஷன். அதில் ஆமாம், இன்னொரு முக்கியமான ரெசல்யூஷன் பெருமையாக சொல்லணும்னு ஆசைப்படுறது என்னென்னா, நான் நகம் கடிக்கிறத நிப்பாட்டினது இருக்கு இல்லையா, அது நடுவில் பிரேக் ஆச்சு சொல்லலை, அதை திருப்பி வைராக்கியமாக கண்டினியூ பண்ணி இப்போ வரைக்கும் கட்டிக்காமல் சூப்பராக என் விரல்லாம் எனக்கே பார்க்க ஆசையாக இருக்குது, ஆஹா இது ஏன் கை விரல்களா அப்படின்னு சொல்லி அவ்வளோ நல்லா வந்து நகெல்லாம் வளர்ந்துருக்கு. நானே ஃபஸ்ட்டு டைம் வாழ்க்கையில் 30 இயர்ஸ்க்கு அப்புறம் நெயில் கட்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் வந்து யூஸ் பண்ணேன். ஆஃப்டர் 30 இயர்ஸ் இந்த வந்து நான் இந்த நெயில் கட்டர் அப்படின்ற விஷயத்தை யூஸ் பண்ண முதல் தடவை அந்த எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது. அது சொல்லிவிட்டு இந்த ஹெல்தி ஸ்நாக்கில் எஸ்பெஷலி ஸ்ரீலங்கன் ஸ்டோர்ஸ் தான் அது கிடைக்கும். அந்த கருப்பு எள்ளு உருண்டையும் எள்ளு உருண்டையும் வந்து கருப்பட்டி போட்டு வச்சுருப்பாங்க. அது வந்து மற்ற பாகு போட்டு வச்சதில்லை, அது வந்து தனியாக எள்ளுருண்டை கடலுருண்டை அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுவும் நல்லா தான், ஆஃப்கோர்ஸ் ஹெல்தி ஸ்நாக் தான், அதையும் சாப்பிட்லாம். நீங்கள் இந்த ப்ராசஸ்டு ப்ரோட்டீன் பார் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டு பேக்கெட்டில் வர்ற ஃபுட்டு சாப்பிட்றது பதிலாக இது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தது. ஸோ எனக்கு வந்து இந்த ஹெல்தி ஸ்நாக்கில் இப்போ சமீபத்திய லவ் வந்து அந்த கருப்பு எள்ளு உருண்டை, அது வந்து என்னமோ எனக்கு திடீர்னு லவ் ஆகி போச்சு அதில். ஸோ இப்போ வந்து நிறைய நேர்கள் நிறைய பாடல்கள் கேட்டிருக்காங்க, பாடல்களை தொடர்ந்து நிகழ்ச்சிகள் தொடரும், கேட்டே இருங்க.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757 647-459-9757.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
1: Working for you.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது இது தமிழ் HD.
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
4: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
5: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 Finch Avenue East, Unit G03, 416-284-7000.
6: செய்திகளை தொடர்ந்து நிகழ்ச்சிகள் தொடரும்.
7: சர்வதேச நாணய நிதியத்தினால் இலங்கைக்கு அங்கீகரிக்கப்பட்ட 5ஆம் மற்றும் 6ஆம் தவணைக்கான 695 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி இலங்கைக்கு கிடைத்திருப்பதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசாங்கம் முன்னெடுத்து வரும் பொருளாதார சீர்திருத்தங்களின் முன்னேற்றத்தை அடுத்தே இந்த 2 தவணைகளுக்கான நிதியும் ஒரே கட்டமாக விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய வங்கியின் தகவலின்படி தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ள இந்த பெருந்தொகை நிதியானது இலங்கையின் வெளிநாட்டு நாணய கையிருப்பில் நேரடியாக சேர்க்கப்பட்டுள்ளது. கடந்த கால பொருளாதார நெருக்கடிகளில் இருந்து மீண்டு வரும் இலங்கையின் நிதி ஸ்திரத்தன்மையையும் சந்தை நம்பிக்கையையும் மேலும் வலுப்படுத்துவதற்கு இந்த நிதியுதவி ஒரு குறிப்பிடத்தக்க பக்கபலமாக அமையும் என்று நிபுணர்கள் எதிர்பார்ப்பு வெளியிட்டிருக்கின்றனர். யாழ்ப்பாணத்தில் டெங்கு நுழம்பு பரவும் சூழலை ஏற்படுத்திய 14 குடியிருப்பாளர்களுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் 140,000 ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது. டெங்கு நுழம்பு ஒழிப்பு திட்டங்களின் கீழ் கோப்பாய், இருபாலை மற்றும் நீர்வேலி பகுதியில் அப்போது பொது சுகாதார பரிசோதனைகளினால் கள விஜயங்கள் இடம்பெற்றிருந்தன. அதன்போது டெங்கு நுழம்பு பரவுவதற்கு ஏதுவான சூழலை பேணிய 14 குடியிருப்பாளர்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவர்களுக்கு எதிராக

0: மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. குறித்த வழக்கு விசாரணைகள் நேற்றைய தினம் இடம்பெற்ற பொழுது குடியிருப்பாளர்கள் தம்மீதான குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொண்டதை அடுத்து அவர்களுக்கு தலா 10,000 ரூபாய் வீதம் 140,000 ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டது. இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்த 30 இந்திய மீனவர்கள் உத்தியோகபூர்வமாக விடுவிக்கப்பட்டு நேற்றைய தினம் சென்னையை சென்றடைந்தனர். இந்திய மற்றும் இலங்கை ஆகிய இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான உயர்நிலை ராஜதந்திர பேச்சுவார்த்தையின் பின்னரே இந்த மீனவர்கள் அனைவரும் சிறைகளில் இருந்து விடுவிக்கப்பட்டனர். இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மற்றும் காரைக்கால் பகுதிகளைச் சேர்ந்த இந்த மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் வெவ்வேறு காலப்பகுதிகளில் கைது செய்யப்பட்டிருந்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் அனைவரும் பின்னர் நீதிமன்றங்களில் முன்னிலைப்படுத்தப்பட்டு நீதவானின் உத்தரவின் பேரில் பல்வேறு சிறைகளிலும் நீண்ட நாட்களாக காவலில் வைக்கப்பட்டிருந்தனர். இதையடுத்து நீதிமன்றங்களினால் நிபந்தனை அடிப்படையில் விடுவிக்கப்பட்ட இந்த 30 மீனவர்களும் உரிய ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்ட பின்னர் கொழும்பிலிருந்து விமானம் மூலம் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். வெளிநாட்டு சிகரெட்டுகளை சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டு சென்ற சீனர்கள் மூவர் இன்று கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் சீன நாட்டைச் சேர்ந்த 35, 38 மற்றும் 50 வயதுடைய வணிகர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. இவர்கள் இன்றைய தினம் அதிகாலை 2:45 அளவில் மலேசியாவின் கோலாலம்பூர் நகரில் இருந்து ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான UL-319 என்ற விமானத்தின் மூலமாக கட்டுநாயக்க விமான நிலையத்தை சென்றடைந்தனர். சந்தேக நபர்கள் கொண்டு சென்ற 6 பயணப்போதிகளை சோதனையிட்டபோது சீனாவில் தயாரிக்கப்பட்ட 55,800 சிகரெட்டுகளை கொண்ட 279 சிகரெட் கார்ட்டூன்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் சந்தை பெறுமதி சுமார் 83,70,000 ரூபாய் என விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மற்றும் சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகள் சந்தேக நபர்களை தடுத்து வைத்து இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். கொல்கத்தாவில் மம்தா பானர்ஜி நடத்திய போராட்டத்தில் அவரது கட்சியைச் சேர்ந்த 80 சட்டமன்ற உறுப்பினர்களில் 8 பேர் மட்டுமே கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 29 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 6 பேர் மட்டுமே இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். முன்னதாக நடைபெற்ற கட்சி கூட்டத்திற்கு 60 சட்டமன்ற உறுப்பினர்கள் வராதமை தலைமைக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் அரசு ஊழியர்கள் மதிய உணவுக்காக வீட்டுக்கு செல்லக்கூடாது என்றும் 6 மாதங்களுக்கு வெளிநாட்டு பயணங்களுக்கு தடை உட்பட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளை அரசு ஊழியர்களுக்கு விதித்து அனைத்து துறைகளுக்கும் புதுச்சேரி அரசு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. எரிபொருள், மின்சாரம் மற்றும் அத்தியாவசிய வளங்களை சிக்கனமாக பயன்படுத்தும் வகையில் புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை இதனை தெரிவித்திருக்கின்றது. அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தன்னாட்சி அமைப்புகளுக்கு இந்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி விடுத்திருக்கின்ற எரிபொருள் சிக்கன நடவடிக்கைகள் தொடர்பான அழைப்பை தொடர்ந்து மற்றும் தலைமைச் செயலாளர் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தின் அடிப்படையில் இந்த வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டிருப்பதாக சுற்றறிக்கை தெரிவிக்கின்றது. அத்தியாவசியமற்ற வெளிநாட்டு பயணங்கள், ஆய்வுப் பயணங்கள் மற்றும் ஆலோசனை பயணங்களை 6 மாதங்களுக்கு ஒத்திவைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அரச வாகனங்களின் பயன்பாட்டை சிக்கனமாக மேற்கொள்வதோடு எரிபொருள் செலவை குறைக்கும் வகையில் வாகனப் பகிர்வு முறையை பின்பற்ற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ஓட்டேரி பின்னிமில் வளாகத்தில் இடம்பெற்ற சினிமா படப்பிடிப்பின்போது எரிவாயு சிலிண்டர் வெடித்து விபத்து ஏற்பட்டதில் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் 19 பேர் காயமடைந்திருக்கின்றனர். இந்த சம்பவத்தில் பலத்த தீக்காயமடைந்த 4 பேர் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நடிகர் எஸ் ஜே சூர்யா இயக்கி நடிக்கும் கில படப்பிடிப்பு நேற்று இரவு முதல் நடைபெற்ற நிலையில் இன்று அதிகாலை ஆக்ஷன் காட்சிக்காக சிலிண்டரில் எரிவாயு மற்றும் ரிக்கிங் பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது இந்த வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044. 8044.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்னடா இழுவ மேட்ருக்கு வாடா.

0: ஓகே, குட் நைட்.
1: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவக்கமே பாக்குறேன்
2: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது வீட்டுக்கு காத்தாய் சாப்பிட வர போய் வந்து கோசதியும் மெலிவா மண்டலாம் பாக்குறேன் டீன்கலி.
1: இதுக்கே நப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன். மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
3: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
4: 905-270-8800 905-270-8800
3: உதயம் சூப்பர் மார்க்கெட். சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 6475057773 Soul and Fire events.kilikoot.ca.
5: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
6: மியூசிக் கனெக்ட்ஸ்.
5: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 9ஆம் தேதி கலந்து கொள்ளும் வளர்ந்து வரும் நட்சத்திரங்கள் ஷாம்பவி குணாளன், சாய்லட்சுமி சத்யநாதன் மற்றும் மௌரியா ஸ்டானிஸ்லஸ். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 63 இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: அன்பு நேயர் ஈசன் கேட்ட பாடல், பிறந்தநாளை கொண்டாடும் தாரணிக்காக. இது
1: இந்த ஒரே நல்ல விஷயம், நீதான். சாரி சொன்னதுதான் அதிகம்,

0: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661.

ரீட்டா கங்கா ரேகா சரசா ரீட்டா கங்கா ரேகா பாமா ராஜா யுவராஜா.

0: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
3: Everything okay? No problem. And did you
2: bar closing that? The customer you're trying to reach is not
4: available. Prithi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhikavatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage kudai vangikku maattavum. Call Prithi Silvam, 416-268-0155. 416-268-0155.
3: செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
2: செல்லம் இல்லடா, செல்வம்.
3: சரி சரி.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 28ஆம் தேதி சப்பர திருவிழா, மே 29ஆம் தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். ஜூன் 5ஆம் தேதி மாலை வைரவர் மடை, ஜூன் 6ஆம் தேதி மாலை பூங்காவனம்.
3: இலக்கம் 200 அட்வான்ஸ் புலவார்ட், பிராம்டன், கற்பக விநாயகர் ஆலயம். 905-458-9701.

இந்த பாட்டை யார் கேட்டிருந்தாலும் ரொம்ப ரொம்ப நன்றின்னு தான் சொல்லுவேன். என்ன வாய்ஸுங்க அப்பா, எஸ்பிபியை மிஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த பாட்டை கேட்டால் அந்த ஒரே லைன் தான், அதை வந்து எத்தனை ஸ்டைலில் வந்து பாடியிருக்காருன்னு நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த மங்களராகமே முடிகிறத வந்து எப்படி ஏற்றி இறக்கி இறக்கி ஏற்றி அப்படியே அப்பா சம. இந்த பாட்டு கேட்டதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. பயங்கரமாக நான் என்ஜாய் பண்ணதுனால ஃபுல் பாட்டியும் போட்டேன். சே, என்னமா பாடியிருக்காரு, இதை கேட்காம வேறு என்னத்தை வாழ்க்கையில் கிழிச்சிட போகிறோம், எவ்வளோ வேலை இருந்தாலும் ஒரு நிமிஷம் நின்று இந்த பாட்டை கேட்டு போவோன்ற மாதிரி ஒரு பாட்டு. அவ்வளோ அழகான பாடலை வந்து கேட்ட நேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் பல விஷயங்கள் இருக்குது ராஜா சாரை பற்றி பேசுகிறதுக்கு. என்றும் கலக்கல்ல சினிமா செய்திகளில் எப்பயுமே வந்து இவர் வந்து படம் சுமாராக இருந்தாலும் அந்த பாட்டுனால் அந்த படம் வந்து நின்று பேசும். அப்படிப்பட்ட சில படங்களை தான் வந்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி படங்கள் சமையாக இருந்தாலும் பாட்டு வந்து அதை வேறு லெவலுக்கு கொண்டு போயிடும். அப்படி இவரால் காம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்ட படங்களில் சில தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து 1979 வந்த உதிரிப்பூக்கள் அப்படின்ற ஒரு படம், மகேந்திரன் சார்வனுடைய இயக்கத்தில் வந்த படம். பயங்கர ஹெவியான ஒரு சப்ஜெக்ட். இது வந்து புதுமை பித்தன் சார் வந்து எழுதிய ஒரு நாவல் தான். ஆக்சுவலி இது முதல்ல நாவலாக வந்த இந்த கதையை, இது சிற்றன்னை அப்படின்னு சொல்கிற ஒரு நாவல் வந்து புதுமை பித்தன் எழுதினார். அந்த புதுமை பித்தன் எழுதிய நாவலை எடுத்து மகேந்திரன் வந்து நான் இதை படமாக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பண்ண படம் தான் அது. இதில் வந்து ஒரு கிராமத்து பின்னணியில் இருக்கிற ஒரு படம். அப்பாவால் வந்து பழிவாங்கப்பட்ட தாயால் வந்து வளர்க்கப்படுற ரெண்டு குழந்தைகள். அந்த ரெண்டு குழந்தைங்களை வச்சு ஐயோ ஒரு பாட்டு ஒரு சாமையாக இருக்கும். அந்த அம்மாவும் வந்து ஒரு கட்டத்தில் இறந்துருவாங்க. அந்த ரெண்டு பசங்களும் வந்து எப்படி இந்த சமுதாயத்தில் சர்வைவ் ஆகிறாங்க அப்படின்ற ஒரு படம். அதில் வந்து அழகிய கண்ணே அப்படின்ற ஒரு பாட்டு, உறவுகள் நீ பாட்டு இருக்கு இல்லையா, அது நீங்கள் பல தடவை கேட்டீங்க நம்ம ரேடியோவில் நிறைய தடவை போட்டிருக்கோம். அழகிய கண்ணே உறவுகள் நீன்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய மைலேஜ் கொடுத்துச்சு. அந்த பாட்டுனாலே வந்து ஃபஸ்ட்டு அந்த பாட்டு தான் வந்து ரேடியோவில் கேட்டு அதுக்கப்புறம் ஒருவேளை படம் நல்லாயிருக்கும் போலே அப்படின்னு சொல்லிட்டு படத்தை போய் பார்த்து மகேந்திரனே ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார், உதிரிப்பூக்கள் வந்து ஹிட்டானதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு காரணம் வந்து இளையராஜா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் வந்து இப்போ நீங்கள் நாயகன் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு கல்ட் கிளாசிக் மூவி. ஆனால் நாயகனில் வர்ற அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அந்த படத்தை இன்னொரு லெவலுக்கு தூக்கிட்டு போச்சுன்னே சொல்லலாம். ப்ளஸ் பாடல்கள், அந்த படத்தில் வந்த பாடல்களும் வந்து எக்ஸ்ட்ராடினரியான பாடல்கள். அந்த பாடல்கள் வந்து அந்த படத்தை இன்னொரு லெவலுக்கு கொண்டு போயிருக்கும். அதே மாதிரி தான் வந்து 1983 ரிலீஸ் ஆன சலங்கை ஒளி படம், கமலஹாசனோட நடிப்பு, நடனம், ஜெயபிரதாவுடைய நடனம் அழகு, எல்லாமே வந்து அழகு கூட்டும். ஆனால் அந்த படத்துக்கு வந்து படத்துடைய இயக்குனர் கே விஸ்வநாதும் வந்து அதே தான் சொல்லியிருப்பார், இளையராஜாவோட இசை வந்துச்சு அப்படின்னாலே இந்த படம் ஹிட்டுன்னு நினச்சேன். அதே மாதிரி தான் அவருடைய பாடல்கள் வந்து எல்லா பாட்டுமே, மௌனமான நேரம், அப்புறம் தக்கிட்ட ததுமி தந்தானா, அது அந்த பாட்டு இப்போ வரைக்குமே கேட்டுட்ருக்கோம். அப்புறம் வான் போலே வண்ணம் கொண்ட அந்த ஆல்பம், என்டையர் ஆல்பம் ஃபுல்லாக சூப்பர் ஹிட்டு, ஏகபோக ஹிட்டு. அடுத்தது வந்தால் வைதேகி காத்திருந்தாள், விஜயகாந்தோடைய படம், 1984 ரிலீஸ் ஆன படம், ஆர் சுந்தரராஜனுடைய இயக்கத்தில் வந்த அந்த படத்தில் வந்து அதுவும் ஒரு ஹெவியான கதை சப்ஜெக்டு. ஆனால் அந்த படத்தில் வந்து அத்தனை பாட்டுமே ஹிட்டு, ராசாத்தி உன்ன பாட்டு, அழகு மலர் ஆட பாட்டு, அப்புறம் ராசாவே உன்னை நீ, மேகம் கருக்கையில், என்ன சொல்லிகிட்டே போகலாம். ஒரு படம் வந்து 100 நாள், 200 நாள், 300 நாள் அப்படின்னு ஓடிச்சு அப்படின்னா அது வந்து கதையினால் மட்டுமே இல்லை, கண்டினியூஸாக அதில் இருக்கிற பாட்டு வந்து எத்தனை தடவை கேட்டாலும் வந்து பாட்டு சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுனாலே அந்த படம் வந்து பயங்கரமாக ஓடிச்சு. இது தவிர காதல் ஓவியம் அடுத்த ஒரு மிகப்பெரிய கல் கிளாசிக். காதல் ஓவியம் படம் வந்து பாரதிராஜாவோட படம். அதில் வந்து அந்த படத்துடைய வந்து அந்த ஆணி வேறே பாடல்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். சங்கீத ஜாதி முல்லை பாட்டு, அப்புறம் வந்து வெள்ளிச்சலங்கைகள் பாட்டு, குயிலே குயிலே பாட்டு, இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அந்த ஆல்பமும் டெரரான ஆல்பம், பயங்கரமாக இருக்கும். மூடு பனி படம், அது எப்படி மிஸ் பண்ண முடியும். மூடு பனி படம் வந்து 1980 ரிலீஸ் ஆன படம்,
பாலுமேந்திராவுடைய ஒரு படம். இந்த மூடு பணி படம் நீங்கள் பார்க்கலன்னா இப்போ யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் போய் திருப்பி பாருங்கள். என்னடா இது, இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1980 எடுத்திருக்காங்க இந்த படம். ஜென்னாமா ஒரு ஸ்க்ரீன் பிளே, ஒரு ஸ்கிரிப்டிங்கை எழுதி, இது வந்து இளையராஜாவுடைய 100வது படம் ஆக்சுவலி, மூடு பண்ணி அப்படின்ற படம். அவருடைய இசையில் வந்து 1980 வந்து 100 ஃபிலிம்ஸ்க்கு மேலே அவர் வந்து அப்பயே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. 100வது படம் இது. அவரோட இசையில் வந்து அப்படியே அந்த கதையோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்த படம் இப்போயும் மூடு பண்ணி இதுலேயே இருக்குது, யூடியூப்லேயே ஃபுல் படமும் இருக்குது. நீங்கள் அப்படியே படத்தை ஆடியோவாக கேட்டுட்டு போகலாம். நான் சில டைம் வந்து இந்த மாதிரியான படங்கள் வந்து யூடியூப்பில் போட்டுட்டு ட்ரைவ் பண்ணும்போது, லாங் ட்ரைவ் போகும்போது மூவியவே ஆடியோவில் கேட்பேன். அது பயங்கரமாக இருக்கும். எனக்கு இன்னி வரைக்குமே என்னுடைய கார் பிளேலிஸ்ட்டில் வந்து என் இனிய பொன்னிலாவே பாட்டு வந்து இன்ன வரைக்கும் இருக்குது. இன்னும் ஒரு 50 வருஷம் ஆனாலும் அந்த பாட்டு வந்து எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்புறம் பருவ காலங்களின் பாட்டு, இன்னும் நிறைய பாடல்கள் அந்த பாடத்தில் வந்து எனக்கு பர்சனல் ஃபேவரட் அப்படின்னா என் இனிய பொன்னிலாவே தான். அப்போ இப்பையும் சரி எப்பையும் சரி அந்த பாட்டு வந்து ஒரு எவர்கிரீன் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். தளபதி திரைப்படம், தளபதி வந்தப்போ வந்து மணிரத்னத்துக்கும் சரி இளையராஜாவுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய காம்பினேஷன் இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா மணிரத்னத்தோட படம் இன்னும் அதிகமாக வியூவர்ஸை இழுத்தது, இன்னும் நல்லா ஓடிச்சு அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் வந்து இளையராஜான்றதை மறுத்துக்கவே முடியாது. ராக்கமா கையத்தட்டில் வர்ற அந்த ஃபஸ்ட்டு வர்ற அந்த வயலின் ஸ்கோர் வந்து நீங்கள் இன்னி கேட்டினா கூட அப்படியே முடியெல்லாம் எந்திரிக்கும். எப்படா இவர் இந்த மனசை இப்படிலாம் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த படத்தை சொல்லலாம். அடுத்தது சிந்து பைரவி. சிந்து பைரவி பாட்டில் ஒன்றா ரெண்டா பாடறியன் படிப்பறின்னு ஆரம்பித்து 400 சிந்து, கலைவாணியே, அப்புறம் பூமாலை வாங்கி வந்தான், தண்ணி தொட்டி தேடி வந்த, அப்புறம் வேற என்ன மறிமறி நின்று, ஐயோ, மகா கணபதியும், மனதில் உறுதி வேண்டும், என்ன பாட்டு, ஒரு ஆல்பத்தில் வந்து 8 or 9 பாட்டு போட்டிருப்பாரு. 9 பாட்டில் 9 பாட்டும் ஹிட்டு, 9 பாட்டையும் மறுபடியும் வந்து ஐயோ இப்போ இந்த பாட்டை கேட்கணுமே, இதை கேட்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டில் வந்து பாட்டை நோட் பண்ணி மறுபடியும் கேட்ட பாடல்களில் எனக்கு வந்து பயங்கரமாக பிடிச்ச படம் வந்து, படமும் சரி பாடலும் சரி, சிந்து பைரவி. என்ன பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே. இது வந்து பாலச்சந்திரால மட்டுமே எடுக்கக்கூடிய ஒரு கதையாக இருக்கும். எனக்கு கரெக்டாக இப்போ வந்து வேகாக தான் கதை ஞாபகம் இருக்குது. இவர் வந்து மிகப்பெரிய ஒரு இசை ஜாம்பவனாக இருப்பார். அந்த ஹெட்வெயிட்டை வந்து தகர்க்கிற மாதிரி ஒரு கேரக்டர் உள்ளே வரும். இவருக்கு வந்து இவருக்கும் அவங்களுக்கும் வந்து சுஹாசினிக்கும் லேட்டர் ஒரு குழந்த பிறக்கும். அந்த குழந்தையை திருப்பி வந்து ஃபஸ்ட்டு ஒய்ஃப் கிட்டேயே கொடுத்துட்டு போகிற மாதிரி நினைக்கிறேன் கதை. அதுதான் எனக்கு வேகாக தான் ஞாபகம் இருக்குது. ஆனால் அது வந்து சீன் பை சீன், பிளாட் பை பிளாட் செமையாக மூவ் பண்ணி பாங்க, ரொம்ப அருமையான ஒரு படம். பாலச்சந்தருக்கும் சரி, பாலுமேந்திராக்கும் சரி, எந்த ஒரு மணிரத்னமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மிகப்பெரிய இயக்குனராக இருந்தாலும் அவங்க வந்து இளையராஜா சார் கூட ஒர்க் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான் அவன் அந்த படம் ஹிட்டு அப்படின்ற மாதிரி. அடுத்த லிஸ்ட்டில் வர்றது யார், இதுதான் இது இன்ன வரைக்கும். இப்போ நான் படமும் சரி பாட்டும் சரி கொஞ்சம் கூட வெக்கமே படம் சொல்லுவேன். இந்த படத்தையும் பாட்டையும் வந்து நான் இப்போ இந்த சண்டே கூட பார்த்தேன் ஓட்டி ஓட்டி. அது எது, முதல் மரியாதை திரைப்படம் தான். ஐயப்பா சாமி, என்ன ஒரு ஸ்க்ரீன் பிளே! பாரதிராஜா வந்து அவர் மேலே இருந்த மரியாதையை இன்னும் அதிகமாக்குன ஒரு படம். தமிழ் சினிமாவோட மண் வாசனையை வந்து என்டையர் தமிழ் சினிமாவோட கிராமரியே மாற்றின ஒரு படமாக சொல்லலாம். ஒரு படம்னா ஹீரோ இப்படி தான் இருக்கணும், ஒரு படம்னா ஹீரோயின் இப்படி தான் இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு பாட்டு, ஒரு ஃபைட்டு, ஒரு கிளாமர் சீனு, இதெல்லாம் வந்து ஒரு படத்தில் இருக்கும் அப்படின்லாம் வந்து யோசிச்சுட்டு இருந்த டைமில், நோ, என்டையர் படத்துடைய கிராமரை நான் மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றின படம் இந்த படம். உண்மையிலே வந்து பாடல்கள் ஹிட் ஆகலை அப்படின்னா இந்த படம் இந்தளவுக்கு ஹிட் ஆகிருமா இருக்கிறது கொஞ்சம் டவுட் தான். பட் ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்கான கதை. அஃப்கோர்ஸ் பாடல் இல்லைனாலும் இந்த படம் ஹிட் ஆகி தான் இருக்கும். ஆனால் அந்த பூங்காற்று திரும்பும் மாலை ஒரு ஃப்ளூட்டு வாச்சிருப்பார் இல்லையா, கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து அந்த பாட்டு அவ்வளோ கனெக்டாக இருந்திருக்கும். கடைசியில் வந்து மறுபடியும் ராதா ஊருக்கு திரும்பி வருவாங்க, அந்த இவர் இறக்க போகிறாருன்றப்ப ஜெயிலிருந்து அப்போ மண்ணில் காலை வச்சவொடனே இவருக்கு கிடு கிடுக்குன்னு ஆடும். அப்போ ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாரு பாருங்க, ஐயோ யோ யோ யோ எப்பா என்னடா இது, இப்படி இருக்கே இந்த மியூசிக்கு. இந்த படம் ஓடினதுக்கு முக்கியமான காரணம் இந்த இசை தானா அப்படின்னா ஆமான்னு சொல்லுவேன். அப்புறம்
ஏ குருவி, சிட்டுக்குருவி, அப்புறம் அந்த நிலாவத்தான கையில் பிடிச்சேன், வெட்டி வெறுவாசம், அப்பா என்ன பாட்டு அது. இந்த படத்தில் தான் வந்து உண்மையிலே மலேசியா வாசுதேவன் எவ்வளோ சூப்பரான ஒரு சிங்கர் நமக்கு கிடைச்ச வரம் அப்படின்றது இந்த படத்தில் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் ராசாவே உன்ன நம்பி, பாட்டு சத்தம் கேட்கலையா, ஏ குருவி, எல்லா பாட்டுமே சூப்பரான பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பர்சனலாக வந்து வெட்டி வெறு வாசம் பாட்டு, இப்போ நிறைய பேருக்கு பூங்காற்று திரும்புமா பாட்டு தான் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். எனக்கு பர்சனல் ஃபேவரட் அப்படின்னா வெட்டி வெறு வாசம் தான். அப்போ அதில் வந்து சரணத்தில் மலேசியா வாசுதேவன் ஆரம்பிப்பார் ஒரு பச்சை கிளியோன்னு சொல்லிட்டு, அந்த பாட்டை கண்டிப்பாக இன்றைக்கி நான் போட்டே தீருவேன் அப்படின்றத சொல்லிக்கிறேன். அடுத்து கரகாட்டக்காரன், அப்புறம் வேறு என்ன லிஸ்ட்டில் சொல்லிகிட்டே போகலாம். இதில் வந்து எவர் கிரீனில் எக்கச்சக்கமாக இருக்குது, இன்ன வரைக்கும் இருக்குது. இப்போயும் கூட இப்போ இந்த விடுதலை படம் ஓடினதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அந்த வழிநெடுக பாட்டாக கூட இருக்கலாம். படம் ஓடிச்சா இல்லையோ தெரில, ஆனால் லூப் மோடில் கேட்கணும் அப்படின்னா வழிநெடுக காட்டுமல்லி பாட்டை கண்டிப்பாக கேட்டே ஆகணும் அப்படின்ற ஃபீல் இருக்கு இல்லையா. ஸோ அந்த லிஸ்ட்டில் இப்போ வந்து அடுத்து நம்ம பார்க்க கேட்க போகிற இளையராஜா பாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேயர்கள் கேட்ட பாடல்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இளையராஜா பாட்டு இருந்தது, ஆனால் ஒரு பாட்டு இது எப்பயுமே எவர் கிரீனாக கேட்குற பாட்டு, டீச்சர்.

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200
2: இந்த படத்தை விட்டுட்டு எப்படி போக முடியும்? இளையராஜா சாரை பற்றி பேசும்போது வேற எந்த படம், நிழல்கள் திரைப்படம் தான். நிழல்களில் வந்து இப்போ வரைக்குமே வந்து ஒரு பொன்மாலை பொழுது, அந்த பாட்டு யாருடைய லைஃபை மாற்றிச்சோ இல்லையோ கண்டிப்பாக வந்து வைரமுத்து சாருடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பாடலாக அமைஞ்சது. இந்த வாய்ப்பு கிடைச்சது பற்றி அந்த பேக் ஸ்டோரியை வந்து வைரமுத்து வந்து ரொம்ப அழகாக வந்து அவரோட இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் வர எல்லா பாட்டுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதிலிருந்து ஒரு பாடல் இப்போ உங்களுக்காக, இதில் இது கேட்கும்போது இது எப்படி ஒரு கம்போஸ் பண்ணியிருப்பார், எந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்திருப்பார், இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வந்து எப்படி இவர் பயன்படுத்தணும்னு நினச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி அப்படியே வியந்து கேட்கக்கூடிய ஒரு பாடலில் இதுவும் ஒன்று. என்ஜாய் பண்ணுங்கள்.

இந்த போர்ஷன் பாட்டு நேரத்தில் ஒரு ட்ரிவியா ஒரு நேயர் சொல்லியிருந்தாங்க, கௌரின்னு நினைக்கிறேன், இல்லை வதிய மதின்னு நினைக்கிறேன், யார் சொன்னாங்க ஞாபகம் இல்லை. ஆனால் கங்கையமரன் வந்து பேசுகிற ஸ்டேஜில் கடுப்பாக இருக்கும், பட் இவராக இந்த பாட்டோட லிரிக்ஸ் எல்லாம் எழுதினாருன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுவோம் இல்லையா, அவங்களும் சொல்லியிருந்தாங்களே அந்த மாதிரி ஒரு பாட்டு தான் அது. இந்த பாட்டுடைய லிரிக்ஸ் வந்து கங்கையமரன் சார் எழுதின லிரிக். நீங்கள் பூங்கதவே தாழ்த்திறவான்னு சொல்லி ஆரம்பிக்கிற பாட்டு எப்படி எழுதியிருப்பார் பாருங்களா. அடுத்து இப்போ வர சரணம் போர்ஷன் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும். இந்த பாட்டிலேயே வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து வயலின் அண்டு ஃப்ளூட்டு பயங்கரமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க, அது அழகான ஒரு போர்ஷன். இந்த லிரிக்கு கேட்கும்போது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், ஆஹா கங்கைமரன் எழுதுனதா அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணுங்க.

ஹம்மிங்கில் வெறும் ஊன்ற ஹம்மிங்கை எத்தனை விதத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல. அப்பா பேசிக்கிட்டே போகலாம்ல. இசை அப்படின்னு வந்தாலே வந்து அதில் மேஜர் போர்ஷன் நம்ம லைஃப்பில் பார்த்தது அப்படின்றதில் இளையராஜா ஆஃப்கோர்ஸ். எனக்கு வந்து ரொம்ப கம்மி தான் எக்ஸ்பீரியன்ஸு. நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போதே வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து ஏஆர் ரஹ்மானோட இசை உள்ளே வந்தாச்சு. அஞ்சாம் கிளாஸ் படிக்கும்போது வரைக்கும் தான் வந்து இளையராஜாவுடைய அந்த சிகரம், அதுக்கப்புறம் அப்படியே டைல்யூட் ஆகி ஒரு சைடு ஏஆர் ரஹ்மான் பக்கத்தில் போய், அதுக்கப்புறம் வித்யாசாகர், அப்புறம் எஸ்ஏ ராஜ்குமார், மணி சர்மா, பரத்வாஜ், அந்த மாதிரி

0: ஓகே போகுது அப்படின்னா இது மேஜிக்குன்னு சொல்லாமல் என்னன்னு சொல்கிறது இல்லையா. இது பேசிகிட்டு இருப்போம், இன்னும் கொஞ்சம் கண்டென்ட் இருக்குது. செய்திகளை தொடர்ந்து நேயர்களோடையும் பேசுவோம். காக்கா கடி நிகழ்ச்சி பற்றியும் வந்து உங்களுக்காக கண்டிப்பாக அதில் சில கண்டென்ட்லாம் இருக்குது, அதையும் கொண்டு வரேன். இது வரைக்கும் பொறுமையாக கேட்டிருப்பீங்க, ராஜா சாரை பற்றி வர்ணித்தது புகழ்ந்தது எல்லாமே ஒரு சைடு. இசை சைடு வந்தாலே இவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை.
1: ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

கனடா அமெரிக்கா வர்த்தகத்துறை அமைச்சர் டொமினிக் லெப்லாங் நேற்றைய தினம் வாஷிங்டனில் அமெரிக்க பிரதிநிதியோடு ஆக்கப்பூர்வமான சந்திப்பை நடத்தியதாக தெரிவித்திருக்கின்றார். மூன்று நாடுகளும் தங்களுக்கிடையிலாக கண்ட வர்த்தக ஒப்பந்தத்தை புதுப்பிக்க வேண்டுமென்று பரிந்துரைத்து அமெரிக்கா மற்றும் மெக்சிகோவுக்கு அவர் கடிதம் அனுப்பிய மறுநாளே இந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கின்றது. அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் க்ரீரிடம் தாம் குறிப்பிட்ட சில முன்மொழிவுகளை முன்வைத்திருப்பதாகவும் கனடா குறித்து அமெரிக்கர்கள் நீண்டகாலமாக எழுப்பி வரும் பிரச்சினைகள் குறித்தும் அவரோடு விவாதித்ததாகவும் லெப்லாங் தெரிவித்தார். கீழ் மற்றும் மெக்சிகோ பொருளாதார செயலாளர் மாசலோ எப்ராட் ஆகியோருக்கு அனுப்பப்பட்ட அந்த கடிதம் அமெரிக்கா மெக்சிகோ மற்றும் கனடா ஆகிய வர்த்தக ஒப்பந்தத்தின் கட்டாய மறு ஆய்வு நடைமுறையில் ஒரு பகுதியாக இருக்கும். லெப்லாங் மற்றும் எப்ராட் ஆகிய இருவரும் இந்த ஒப்பந்தத்தை 16 ஆண்டுகளுக்கு புதுப்பிக்க வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் க்ரீர் 2 தனித்தனி தரப்புக்கு ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கு தாம் தயாராக இருப்பதாக பகிரங்கமாக தெரிவித்திருக்கின்றார். பழங்குடியின கூட்டாளிகளோடு பொருளாதார உறவுகளை மேம்படுத்துவதும் வணிக முடிவெடுப்பதில் அவர்களின் உலக கண்ணோட்டங்களை இணைத்துக் கொள்வதற்கும் கனடாவை மேலும் மீள்திறன் கொண்ட பொருளாதார எதிர்காலத்திற்கு நிலைநிறுத்த உதவும் என்று புதிய அறிக்கை ஒன்று தெரிவிக்கின்றது. டிலாய்ட்ஸ் ஃபியூச்சர் மையத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த அறிக்கை இறையாண்மை கொண்ட பழங்குடியின பொருளாதார கூட்டாண்மைகள் கனடாவின் மிகவும் குறைவாக பயன்படுத்தப்படும் வளர்ச்சி வாய்ப்புகளில் ஒன்றாக எப்படி இருக்கின்றன என்பதனை ஆராய்ந்திருக்கின்றது. கனேடிய பொருளாதார சவால்களை எதிர்கொண்டு வருகின்ற புதிய திட்டங்களில் பழங்குடியின மக்களை சேர்ப்பது ஒரு நிகர பயனாக அமையும் என்று அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. மீன்பிடித்தல் முதல் வனவியல், சுரங்கம், எண்ணெய் மற்றும் எரிவாயு வரை இயற்கை வளங்களை அடிப்படையாக கொண்ட துறைகளில் பழங்குடியின சமூகங்கள் ஏற்கனவே முக்கிய பங்காற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் உயிர் வாழும் காலத்தை 2 மடங்காக்கக்கூடிய மாத்திரைகளுக்கான மருத்துவ பரிசோதனைகள் விரைவில் கனேடிய நோயாளிகளுக்கு அறிமுகப்படுத்தப்பட இருப்பதாக டொரண்டோவின் பிரின்சஸ் மார்கரெட் புற்றுநோய் மையத்தின் கணைய புற்றுநோய் பிரிவு தலைவர் தெரிவித்திருக்கின்றார். மருத்துவ புற்றுநோயியல் நிபுணர் வைத்தியர் ஜெனிஃபர் நாக்ஸ் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவின் தலைமையிலான ஆய்வை சுயாதீனமாக மதிப்பாய்வு செய்து அதன் முடிவுகள் வியக்கத்தக்கவை என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். 500 கணைய புற்றுநோயாளிகளிடம் நடத்தப்பட்ட 3ஆம் கட்ட மருத்துவ பரிசோதனையில் தினமும் இந்த மாத்திரையை எடுத்துக்கொண்டவர்கள் 1 வருடத்துக்கு மேலாக உயிர் வாழ்ந்தனர் என்றும் ஆனால் கீமோதெரப்பி மட்டும் எடுத்துக்கொண்ட நோயாளிகள் 6 மாதங்களுக்கும் சற்று அதிகமாகவே உயிர் வாழ்ந்ததாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த சோதனை மருத்துவ உரிமம் வழங்கப்படும் வரை காத்திருக்காமல் கணைய புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட அதிகமான நோயாளர்களை அதை பெறுவதற்காக மருத்துவ பரிசோதனைகளை தொடங்க திட்டமிட்டிருப்பதாக நாக்ஸ் மேலும் தெரிவித்திருக்கின்றார். தேசிய பாதுகாப்புத்துறையில் எந்தவித அனுபவமும் இல்லாத அரசியல் ரீதியாக தமக்கு விசுவாசமான பில் புல்டேவை அமெரிக்க தேசிய புலனாய்வு அமைப்பின் பதில் பணிப்பாளராக ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நியமித்திருக்கின்றார். தேசிய புலனாய்வு அமைப்பின் தற்போதைய இயக்குநர் துல்சி காபாட் ஜூன் 30ஆம் தேதியோடு பதவி விலக இருக்கின்ற நிலையில் அந்த இடத்திற்கு புல்டே நியமிக்கப்பட்டிருக்கின்றார். 38 வயதான பில் புல்டே இதுவரை அமெரிக்காவின் வீட்டு வசதி நிதி ஒழுங்குமுறை முகமையின் தலைவராக பணியாற்றியிருந்தார். புல்டே புதிய பொறுப்பை ஏற்கும் அதே வேளையில்

ஃபனிமே மற்றும் ஃபெட்ரி மேக் ஆகிய அரசு ஆதரவு பெற்ற அடமான நிறுவனங்களின் தலைவர் பதவிகளையும் அவர் தொடர்ந்து கவனிப்பார் என்று டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு முகமை உட்பட்ட 18 உளவு மற்றும் புலனாய்வு அமைப்புகளை புல்டே இனி வழிநடத்த இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் தேசிய பாதுகாப்பு அனுபவம் இல்லாத ஒருவரை இந்த உயரிய பதவிக்கு நியமித்ததை ஜனநாயக கட்சியினரும் சில குடியரசுக் கட்சி உறுப்பினர்களும் கடுமையாக விமர்சித்திருக்கின்றனர். புல்டேவை ஒரு அரசியல் குண்டர் என்று விமர்சித்திருக்கின்ற ஜனநாயக கட்சியின் செனட்டர் தலைவர் அரசியல் எதிரிகளுக்கு எதிராக ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் ஒருவரிடம் தேசிய பாதுகாப்பை ஒப்படைக்க முடியாது என கூறியிருக்கின்றார். முன்னாள் பணிப்பாளர் துல்சி காபர்ட் வெள்ளை மாளிகையுடனான கருத்து வேறுபாடுகள் காரணமாகவே பதவியை விட்டு விலகுவதாக செய்திகள் வெளியான நிலையில் தனது கணவரின் புற்றுநோய் பாதிப்பு காரணமாகவே தான் ராஜினாமா செய்ததாக அவர் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்கா தற்பொழுது ஈரான் போர், யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பு மற்றும் சீனாவின் ராணுவ பொருளாதார வளர்ச்சி போன்ற பல்வேறு சர்வதேச சவால்களை எதிர்கொண்டு வரும் காலகட்டத்தில் இந்த நியமனம் இடம்பெறுகின்றது. உலக உணவு திட்டத்தின் உதவி பதவித்தளத்தில் ஏற்பட்ட ஒரு பாதுகாப்பு மீறல் காசாவில் உள்ள 600,000 பலஸ்தீன குடும்பங்களின் தனிப்பட்ட விவரங்களை வெளிப்படுத்தியிருப்பதாக த நியூ ஹியூமானிடேரியன் ஊடக அறிக்கை தெரிவிக்கின்றது. பாதிக்கப்பட்ட இந்த தகவல்கள் மனிதாபிமான உதவிக்காக பயனாளிகளை பதிவு செய்ய பயன்படுத்தப்படும் ஒரு அமைப்புடன் தொடர்புடையவை. உலக உணவு திட்டம் இதை பலஸ்தீனத்திற்கான ஒரு சுயப்பதிவு விண்ணப்பம் என்று அடையாளம் கண்டிருக்கின்றது. அங்கீகரிக்கப்படாத நபர்களினால் அணுகப்பட்ட தகவல்களில் பெயர்கள், அடையாள எண்கள், தொலைபேசி விவரங்கள் மற்றும் இருப்பிடத் தரவுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த பாதுகாப்பு தொடர்பான சம்பவத்தை கண்டறிந்த பிறகு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உலக உணவு திட்டம் தகவல் தெரிவித்ததாக அந்த ஊடகம் தெரிவித்திருக்கின்றது. ஈரானின் IRGC-யின் மக்கள் தொடர்பு துறை வளைகுடாவில் நேற்றிரவு நடைபெற்ற தாக்குதல்கள் குறித்த விவரங்களை வெளியிட்டிருக்கின்றது. அமெரிக்க ராணுவம் ஹோமூஸ் நீரிணைக்கு அருகே ஈரானிய எண்ணெய் கப்பலை வான்வெளி எறிகணை மூலம் தாக்கியதில் கப்பலின் இயந்திர அறைக்கு சேதம் ஏற்பட்டதாக அந்த அறிக்கை கூறியதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டிருக்கின்றது. இந்த ஆக்கிரமிப்பு செயலுக்கும் ஹோமூஸ் நீரிணையை நிர்வகிக்கும் விதிமுறைகளை மீறியதற்கும் பதிலடியாக அமெரிக்காவின் சியோனிச எதிரிக்கு சொந்தமான பனாயா என்ற கப்பல் IRGC கடற்படையால் ஏவப்பட்ட ஏவுகணைகளினால் குறிவைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் தெரிவித்திருக்கும் ஈரானின் IRGC-யின் மக்கள் தொடர்பு துறை எந்தவொரு ஆக்கிரமிப்பு செயலுக்கும் வித்தியாசமான மற்றும் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று தாங்கள் முன்னரே எச்சரித்திருந்ததாகவும் அதற்கமையவே தாங்கள் செயற்பட்டதாகவும் தெரிவித்திருக்கின்றது. இந்த பதிலடிகள் ஒரு பாடமாக அமைய வேண்டும். ஹோமூஸ் நீரிணையின் பாதுகாப்பை குலைப்பது ஆக்கிரமிப்பு மனப்பான்மை கொண்ட அமெரிக்க ராணுவத்திற்கு ஒரு பெரும் விலையை கொடுக்கும் என்பதனை தாங்கள் மீண்டும் வலியுறுத்துவதாக அது தெரிவித்திருக்கின்றது. புதிய தலைவர், புதிய பயிற்றுநர் ஆகியோரின் கீழ் இலங்கை விளையாடவுள்ள முதலாவது மட்டுப்படுத்தப்பட்ட ஓவர் கிரிக்கெட் தொடர் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக கிங்ஸ்டன் சபீனா பார்க் விளையாட்டரங்கில் நாளை நடைபெறவுள்ளது. இதன் மூலம் முதலாவது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ஆரம்பமாகின்றது. இந்த தொடரின் 3 போட்டிகளும் சபீனா பார்க் விளையாட்டரங்கில் நடைபெறவுள்ளது. தென்னாப்பிரிக்காவிலும் ஜிம்பாபேயிலும் அடுத்த வருடம் நடைபெறவுள்ள ICC ஆடவர் உலகக்கிண்ண போட்டிக்கான 50 ஓவர் தகுதியான சுற்றாகவும் இந்த தொடர் அமைவதனால் 2 அணிகளுக்கும் இந்த தொடர் முக்கியம் வாய்ந்ததாக அமையவுள்ளது.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. தமிழ் சினிமாவுடைய மோஸ்ட் மெஸ்மரைசிங் வாய்ஸ் அப்படின்னா அது வந்து ஸ்வர்ணலதா, மறைந்த பாடகி ஸ்வர்ணலதாவோட வாய்ஸ் தான். ஸோ அந்த குரலில் வந்து இந்த பாட்டை வந்து நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் சரி மெய் மறந்து போயிடுவாங்க அப்படின்றது தான் வந்து உண்மை. இந்த படத்துக்கு வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து மணிரத்னம். இது நிறைய பேருக்கு தெரியாது. இது ஒரு பயங்கரமான படம், கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய, ரீவிசிட் பண்ண வேண்டிய படம் வந்து சத்திரியன் அப்படின்ற அந்த படம். நீங்கள் இப்போ பார்த்தாலும் வா வாட ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஷாக் ஆவீங்க. அந்த ஸ்க்ரீன் பிளே காரணம் வந்து மணிரத்னமுடைய ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறதுனால தான். இந்த பாட்டை எப்போ கேட்டாலும் வந்து இப்போ இதுக்கான கமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் வந்து இந்த பாடலை வந்து தொடர்ந்து கேட்குற ஆட்களாகவே இருப்பாங்க. ஸோ இந்த பாட்டை கேட்டு வாங்க. வேறு என்ன, இதே தான் மாலையில் யாரோ

வளரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.

இந்த பாட்டுடைய லிரிக்ஸும் வந்து இளையராஜா சாரோட தான். ஃபர்ஸ்ட்லேருந்தே இந்த லிரிக்ஸ் வந்து வித்தியாசமாக இருக்கும்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்க. எல்லா லைனும் பயங்கரமாக இருக்கும். இதில் வந்து இசையமைச்சதும் சரி, பாடல் எழுதியதும் சரி, ரெண்டுமே இளையராஜா சார் தான். கேளுங்க.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி. நீதானே என் பொன் வசந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய படம் ஒன்று இருந்ததுல, அதுக்கும் இவரதான் மியூசிக்கு. இதே மாதிரி இப்போ அதுக்கப்புறம் கௌதம் வாசுதேவ் மேனன் வந்து எடுத்த படம் அதே நீதானே என் பொன் வசந்தம். அந்த படத்துடைய டைட்டிலே அதுதான். பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த பாட்டு பயங்கரமாக இருக்கும். இந்த படத்தில் வந்து நா முத்துக்குமாரோட லிரிக்ஸில் வந்து ஒரு பாட்டு அழகாக இருக்கும், என்னோடு வாவா என்று சொல்ல மாட்டேன் ஒரு நேயர் கேட்டிருந்தார் அந்த பாட்டை. ஆக்சுவலி இந்த பாட்டுலேயும் வந்து இது வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு வந்த பாட்டு, ஆனால் இந்த பாட்டு எல்லாமே வந்து இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியுமே வந்து இளையராஜா சார் போட்டிருப்பார். எனக்கு இந்த படத்தில் முக்கியமாக இந்த வானம் ஒன்று கீழிறங்கி மண்ணில் வந்து ஆடுதுன்ற பாட்டு செமையாக இருக்கும். இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், கேளுங்க. அந்த அந்த எந்த பீரியடில் அவர் மியூசிக் போட்டிருக்காரு, அப்போ என்னெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி அந்த பாட்டு பெட்டர் ஆகியிருக்காருங்கிறது அந்த பாட்டை கேட்கும்போது தெரியும். இதில் இன்னொரு ஷவுட் அவுட் யாருக்குன்னா நா முத்துக்குமாரோடைய வரிகளுக்காகவும்.

0: அப்படி ஆரம்பிக்கும் மச்சான் அந்த பாட்டு.
1: ஆமா, எந்த படத்துல இந்த பாட்டு? பாட்டு பாடுற அளவுக்கு அவ்வளோ சந்தோஷமா அங்க ஆப்புன்னு நினைச்சேன். இந்த சிச்சுவேஷனுக்கு நீ ஏன் சோக கதைய கேளு தாய் குலமேன்னு பாடணும்.
0: அதே இளையராஜாடா கலகிட்டான். எட்டோ வெளி போயந்தி மனசுன்னு ஒரு தெலுங்கு படம், அந்த தெலுங்கு பாட்டு தான் இப்ப நான் தமிழ்ல பாட போறேன். கேக்குறியா?
1: டெஃபினெட்லி.

Anlat oğlum be. Sen de var mı? Sen de var mı?

ஒரு ஷோ பத்தாது ராஜா சாரோட பாட்டையெல்லாம் வந்து செரிஷ் பண்ணி அதை செலிப்ரேட் பண்ணி பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு மாதம் ஷோஸ் வரிசையாக பண்ணாலும் இந்த மாதம் இப்போ நம்ம ஊரில் சொல்லுவோம்ல அதிரடி வியாழன் ரொமான்டிக் வெள்ளி அந்த மாதிரி வந்து நம்ம இந்த வாரம் முழுக்க இல்லை இந்த மாதம் முழுக்க பேசினாலும் வந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இப்போ நேயர்கள் வந்து ஒன்று ரெண்டு பேர் வந்து நல்ல நல்ல பாட்டு கேட்டிருந்தாங்க. அந்த பாட்டை வச்சு தான் வந்து நம்ம அந்த பாட்டில் இருக்கிற பியூட்டிஃபுல்லான விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த படத்தில் வந்து சின்ன கவுண்டர் இந்த படம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு படம். அது வந்து ஆக்சுவலி விஜயகாந்த் சாருடைய கரியர்லேயே வந்து ஒரு மைல் ஸ்டோன் மூவின்னு சொல்லலாம். கதை அப்படிப்பட்ட ஒரு கதை, அருமையான ஸ்க்ரீன் பிளேயும் சரி ஆக்டிங்கும் எல்லாருமே பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவ்வளவும் பெஸ்ட்டாக இருக்கு ஒரு படத்தில் எல்லா பாட்டுமே பெஸ்ட்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட் ஆன் தான். முக்கியமாக இந்த பாட்டு அந்த சீனை சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு முத்து மாலையை வந்து கழுத்தில் போடுறாங்க, அது அந்த டைம் அப்படி முத்துக்கெல்லாம் வந்து உதிர்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்டார்டிங் சுச்சுவேஷனில் ஒரு பாட்டு போட்டு கொடுங்க ராஜா சார் அப்படின்னு. முத்து மணிகள் கீழே உதிர்ந்தா இப்படிலாம் கூட இசை வருமா அப்படின்ற மாதிரி அந்த எனக்கு அந்த முத்து மணிகள் கீழே உதிரும்போது இந்த மியூசிக்கும் அதுக்கும் அவ்வளோ கனெக்ட். இது வந்து பாருங்கள் எப்போயோ ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க, எப்போயோ வந்து படம் எடுத்திருப்பேன் விஷுவல்ஸ் எடுத்திருப்பாங்க, அதை ஒன்னாக கனெக்ட் பண்ணி பைண்ட் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்கு, ஐயோ இதை கேளுங்களேன்.

மறுபடியும் இதை நான் போட போறேன் உங்களுக்காக. இதுல பியூட்டி என்னன்னா, முன்ன ரொம்ப நாள் முன்னாடி வந்து அந்த பொண்ணுடைய முத்து மாலை, ரொம்ப சென்டிமெண்ட்லாம் வச்சுருந்த ஒரு முத்து மாலை, இவர் வந்து டக்குன்னு அந்த பொண்ணு நடக்கும்போது பிடிப்பார், கைப்பட்டு அதை அருந்து அந்த முத்து மணியெல்லாம் கீழே விழுந்துடும். அதே பொண்ணை நாளடிவில் இவர் வந்து திருமணம் பண்ணிப்பார் விஜயகாந்த். அப்போ ஃபஸ்ட் நைட் அன்னைக்கு உனக்காக ஒரு பரிசு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அப்போ நடக்கிறப்ப அந்த உதிர்ந்து விழுந்த முத்துமணிகள்லாம் மறுபடியும் எடுத்து கோத்து மறுபடியும் மாலை ஆக்கி கொடுப்பாரு. ஸோ அதுதான் அவர் வந்து அவர் ஆஃப்டர் வெட்டிங் கொடுக்குற ஃபர்ஸ்ட் கிஃப்ட். எப்படி வந்து லைஃபோட சைக்கிளை கனெக்ட் பண்ணியிருக்காரு, அந்த பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கிரிப்டுக்கு இப்படி ஒரு அந்த அந்த முத்துமணி மாலையவே மறுபடியும் இவருக்கு வந்து அதை அழகாக வந்து கோத்து, அப்போ வந்து இதை ஒரு நாரில் கோத்து வச்சுருக்கிறத இவர் வந்து ஒரு தங்க சங்கிலியில் கோத்து அதை வந்து கொடுப்பார். இதுதான் வந்து அந்த பியூட்டிஃபுல்லான சீன், அந்த சுச்சுவேஷன். அந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு பாட்டு வருது, அது மறுபடியும் இந்த மியூசிக்லேருந்து கேட்கணும் போல் இருக்குது, கேளுங்களேன்.

இதே தபலாவை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ஒரு பீட்டு டங்கு டக்கு டக்கு டங், இது ஒரு பீட்டை வச்சு எத்தனை பாட்டு போட்டிருக்காரு தெரியுமா? இதே இது இந்த தபலா தான் வந்து இந்த இந்த பாட்டோடைய பியூட்டியும் இந்த தபலா தான். அந்த தபலால் அதே மாதிரி சேம் பீட்டு எந்த சேஞ்சுமே இருக்காது, ஆனால் டோட்டலாக வேறு ஒரு ஜானர் பாட்டு போட்டிருப்பார். இது எப்படிப்பா இது சாத்தியம் அப்படின்னா இவரால் மட்டும்தான் முடியும். இந்த பாட்டை கேளுங்களேன், அது இன்னும் பயங்கரம், அதே பீட்டு தான்.

எப்படி தலைமை ஒரே பீட்டு தான், அதை வந்து எப்படி வச்சு வேலை. இந்த மாதிரி ஒரு 10-15 பாட்டு இருக்கு ஒரே பீட்டில், அந்த டக்கு டக்கு அதே டெம்போவில் இன்னொரு பாட்டு. ஆனால் எனக்கு பீட்டு மட்டும் லைட்டாக மாற்றி அதே டெம்போவில் இன்னொன்று போட்டிருப்பாரு. இது எப்படி சாத்தியம்னா இவரால் மட்டும்தான் முடியும். கேளுங்களேன் இதை, இந்த பாட்டு

எப்படி எல்லாம் வந்து அதே பீட்டு தான், ஒரே பீட்டு. இவர் வந்து இந்த ஒரு பீட்டில் மட்டுமே எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 1000 பாட்டுக்கு மேலே போட்டிருப்பார் அந்த அந்த மியூசிக், அந்த பீட்டு. அது வந்து ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பாட்டில் அந்த சுச்சுவேஷனுக்கு உட்கார்றது வந்து இவருக்கு மட்டுமே கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். அதே இன்னொரு பீட்டில் அதே சேம் டெம்போ பீட்டில் இன்னொரு பாட்டு வருது, இதுவும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு பாட்டு, இதை கேளுங்களேன். இதுவும் வந்து அதே டெம்போவில் தான் இருக்கும். இந்த மாதிரி நான் லிஸ்ட்டில் எடுத்து விட்டுக்கிட்டே இருப்பேன், அத்தனை பாட்டு இருக்குது. இது எல்லாத்தையும் இந்த ஜாமிங் செஷனில் வந்து நாங்கள் அடிக்கடி பண்ணுறது வழக்கம். இதை கேளுங்களேன்.

சூப்பர்ல. இந்த மாதிரி ஒரு ஒரு நாள் முழுக்க இவரை பத்தி பேசி இவரோட ஜாமிங் செஷனை வந்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு இவருடைய பாடல்கள் வந்து நம்ம மனசுல நீங்காத இடம் பிடிச்ச பாடல்களாக இருக்குது. நேயர்களும் வந்து ரெண்டு மூணு பாட்டு கேட்டது வந்து நான் இன்னும் போடாமல் இருக்கேன். அந்த பாட்டை இப்போ நான் போட்டுடுறேன். இந்த பாட்டு இல்லாமல் எப்படி ஒரு இளையராஜாவோட பர்த்டேவை வந்து நம்ம இந்த பாட்டோட தான் ஹை நோட்டில் வந்து ஃபினிஷ் பண்ணணும். இதையும் போட்டுருவோம், அதுக்கப்புறம் அடுத்த செக்மெண்ட்டுக்கு போவோம். அந்த செக்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பாட்டு வந்தே ஆகணும் அப்படின்றதுனால இந்த பாட்டை போடுறேன்.

ட்ரிபியூட் டு ராஜா சார் அப்படின்ற அந்த கான்செப்ட்லேயே போயிடுச்சு. எனக்கு வந்து இப்போ இதை நிறுத்தவே மனசு வரல, அப்படி இருந்தது. இதில் வந்து நிறைய பாட்டு வந்து அப்படியே இந்த பாட்டு கேட்டால் அருவி மலை அருவி வந்து மேலேருந்து அப்படி மலையில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கல்லில் விழுந்து இந்த கல்லில் விழுந்து இந்த கல்லில் விழுந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்து விழுந்து கீழே வந்து அப்படியே நதியில் கலக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் ஒரு பாட்டு வேணும் சார் அப்படின்னு டைரக்டர் சார் கேட்குறாரு. டைரக்டர் கேட்ட உடனே ஒரு ஒரு பாட்டு இப்படி போடுறாரு. இது கேளுங்க, சும்மா ஃபுல் சாங் இல்லை, பிட்டு தான்,

லவ் சாங், லவ் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இந்த ஊட வேற என்ன வேணும்? இது மட்டும் இல்லை, அடுத்து அண்ணன் வராரு மூடு சாங் அப்படின்னா இப்படி தாண்டா இருக்கணும் பீட்டு அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு மூடு சாங் அப்படின்னாலே சரி, ஐட்டம் சாங்னாலும் சரி, அதுக்குன்னே ஒரு ஜானர் வச்சுருக்காரு அண்ணன். தலைவருடைய மூடு சாங்கோட பீட்டு கேளுங்க, எவனாக இருந்தாலும் சரி, அது வந்து கட்ட பிரம்மச்சாரியாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து வயசான கட்டையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் மூடு வர்றதுக்கு இந்த ஒரு மியூசிக் போதும்.

இங்கே ராஜா சாருடைய ட்ரீட்லேயே போயிடுச்சு. அங்கங்கே ஒரு புஃபே மாதிரி எல்லாத்தையும் சாப்பிடணுமே, ஆனால் 300 ஐட்டம் இருக்குதே அப்படின்ற ரேஞ்சில் எப்படி தட்டை எடுத்துகிட்டு சுற்றுவோமே, அடுத்தது என்ன போட்டு சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி திரும்பி வயிறு. ஆனால் ஒரு மிகப்பெரிய புஃபேயில் கொண்டு போய் விட்டா பாவம், நானும் தான் என்ன பண்ணுவேன், தட்டை எடுத்துகிட்டு தெரு தெருவாக சுற்றி ஐயோ எதை போடுறது எதை விடுறதே தெரியலேன்ற மாதிரி பரபரப்பில் இருக்கிறது தான். இதில் வந்து இப்போ இந்த மூட் சைடில் வச்ச நிலா அதுவானத்து மேலே இந்த மாதிரி நிறைய பயங்கரமான ஐட்டம் சாங்ஸ்லாம் இருந்தாலுமே இதில் கொஞ்சம் லஸ்டியாக இருக்கும், அதே சமயம் அது வந்து அதில் ஒரு எஸ்தெட்டிக் பியூட்டியும் இருக்கும். அந்த மாதிரி பாட்டெல்லாம் இவர் போட்டிருக்காருன்னா ஆமாம் கேளுங்க.

0: இன்னைக்கு போட்ட ட்ரிபியூட்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கமலஹாசனுடைய பாட்டே நான் போடலை, ஆனால் இளையராஜா சார் வந்து தன்னுடைய பெஸ்ட் கொடுத்தது எல்லாமே வந்து உலகநாயகனுடைய படத்தில் தான் இருக்கும். நீங்கள் தேவர் மகன் ஆகட்டும், எந்த படம் எடுத்தாலும் வந்து கமலஹாசன் படம் அப்படின்னாலே வந்து அதில் பாட்டு சும்மா அந்த மாதிரி இருக்கும், நீங்கள் நம்ப மாட்டீங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல, ஹேராம் படத்தில் வேற ஒரு இசையமைப்பாளரை வச்சு ஃபுல் படத்தையும் வந்து விஷுவலையும் எடுத்து அந்த பாட்டுக்கு கம்போஸ் பண்ணி படத்தை எல்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த மியூசிக் டைரக்டருக்கும் இவருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்து அவர் வந்து படத்துலேருந்து விலகிட்டார், என் பாட்டை எதுவும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அந்த விஷுவல்ஸோடு பாட்டெல்லாம் எடுத்து முடித்த விஷுவல்ஸோடு கொண்டு வந்து இளையராஜா கிட்ட கொடுத்து இப்போ சண்டை, இப்போ நான் திருப்பி ரீஷூட்லாம் பண்ண முடியாது, பாட்டையே எடுத்தாச்சு, இப்போ அந்த பாட்டுக்கு அந்த பாட்டு மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு இளையராஜா போட்ட பாட்டு தான் அத்தனையுமே, ஹேராம் திரைப்படத்தில் அத்தனை பாட்டும் ஹிட்டு. எனக்கு பர்சனலாக வந்து வெற்றி விழா அப்படின்ற படத்தில் வர்ற எல்லா பாட்டுமே வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும், சூப்பரான பாடல்கள். எல்லாத்தோட ரொம்ப அன்சங் படம் அப்படின்னா அது நிறைய பெருசாக பேசப்படாத பாடல்கள் இருக்கிற படம், முக்கியமாக அந்த படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர், அது வந்து கலைஞன் அப்படின்ற ஒரு படம். அது படமும் சரி பாட்டும் சரி அந்த படம் வந்து அவ்வளோவா ஹிட் ஆகலை. அந்த படம் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு க்ரைம் த்ரில்லர் படம், மர்டர் மிஸ்ட்ரி படம், யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இருக்கும். அந்த கதையுடைய ஸ்டோரியில் இருக்கிற ட்விஸ்ட்டு சூப்பரான ஒரு படம், எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சி நான் ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு படத்தை பார்த்த ஒரு ஃபீலிங் இன்னமும் மைண்டில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த படத்தில் வர எல்லா பாடல்களும் வந்து செமையாக இருக்கும், ஆனால் அந்த பாட்டுங்களாம் பெருசாக ஹிட் ஆகலை, பட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் மைக்கேல் மதன காமராஜன், இந்த மாதிரி லிஸ்ட்டில் சொல்லிகிட்டே போகலாம். கமலஹாசன் பாடல்கள், கமலஹாசன் அண்ட் இளையராஜான்ற காம்பினேஷன் எடுத்தால் அது வந்து தனியாக இன்னொரு மிகப்பெரிய செஷனே போகும். சொல்லுங்க,
1: இது சரியே இல்ல சொல்லிட்டு, இது சரியே இல்ல,
0: என்னாச்சு
1: கடைசி கடைசி எங்களையும் எடுத்துக்கொண்டு இந்த டிஸ்கஷனை செய்திருந்தா நல்லா இருக்கும்.
0: நினைக்கிறேன் நம்ம தலைப்பு வச்சிருந்தோம், அப்பவே வந்து மக்கள்லாம் ஓரளவுக்கு தான் பாட்டு சொன்னோம், எனக்கு சர்ப்ரைசிங்கா இருந்தது, என்னடா இவ்வளவு இருக்குது, ஆனா அந்த மாதிரி ஒரு அந்த கிக்கான பாட்டுங்க எதுவுமே லிஸ்ட்ல வரலன்னு ரொம்ப ஏமாந்துட்டேன் நான். ஆக்சுவலி
1: அதான் அந்த இந்த மீதானியன் பொண்ண சொன்னதுல இன்னொரு பாட்டை மறந்துட்டீங்க.
0: என்னது?
1: ஒரு முறை பார்த்த ஞாபகம்.
0: அந்த அந்த ஆல்பமே பயங்கர பாட்டு. ஆமா,
1: அதெல்லாம் சூப்பர் பாட்டு. மற்ற தாரதப்பட்ட மற்ற பழைய கமலஹாசன் குரு படத்துல ஒரு அந்த படம் ஃபுல்லாவே ஒரு இதோண்டு கூட்டிருப்பாரு மியூசிக் கொண்டு அந்த
0: நம்ம தனியா ஒரு சபா ஓபன் பண்றோம் இத பத்தி பேசி ஆகணும். இது சரி, விக்ரம் கமலஹாசன் படம்னால எக்கச்சக்கமான நல்ல பாடல்கள் அவர் கொடுத்திருக்காரு.
1: ஒரு நாளைக்கு ஃபுல்லா இதை பத்தியே பேசிக்கொண்டே இருக்கலாம் ராஜ், சின்ன கவுண்டரை பத்தி எவ்வளவு பேசலாம். நன்றி, சூப்பரா இருந்தேன்,
0: ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி ரசிகன்,
1: நன்றி.
0: அவ்வளவுதான், நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த வழிநெடுக காட்டுமல்லி பாட்டோட முடிக்கலன்னா எப்படி? ஸோ கண்டிப்பா அந்த பாட்டும் இருக்கு, அந்த பாட்டோட நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மீண்டும் சந்திப்போம் வெள்ளிக்கிழமை, உங்களுக்காக கதையோட வந்துடுறேன். ராஜா சாரை பத்தி பேசுற செஷன் இப்போ வந்து பயங்கர ஹையா இருக்குல்ல, இது கண்டினியூஸா நீங்க தொடரும். இன்னைக்கு வீட்டுக்கு போகவும் சரி, கார்ல ஓட்டிட்டு போகவும் சரி, ஒன்லி இளையராஜா பாடல்கள் தான். ஏற்கனவே நேத்திலிருந்து இது ஒரு ஜாமிங் செஷன் போயிருச்சு, இன்னொரு ஜாமிங் செஷன் கண்டிப்பா போகவே போகுது. தொடர்ந்து இணைந்திருங்கள். பாடல்கள் நல்ல நல்ல ராஜா சாருடைய பாட்டை வந்து வரிசைப்படுத்தி வச்சிருக்கேன். நிகழ்ச்சி கேளுங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் வெள்ளிக்கிழமை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே ராஜ். நன்றி, வணக்கம் நேயர்களே.

0: KM Business Solutions Income Tax E-Filing உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 6475221775 6475221775
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401க்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம் தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com
2: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில்
3: ஏசியா கோல்டு
2: 20 வருட அனுபவம் கொண்டவர்கள் பொன்னுருக்கி தாலி கொடி நகை திருத்த வேலைகள்
3: விதவிதமான நகை தெரிவு
2: 916 கேடிஎம் முறையில் தரமான நகைகள்
3: லேசர் கட்டிங்
2: லேசர் என்கிரேவிங்கும் உண்டு தை மாதம் நகைச்சீட்டு ஆரம்பம் துரித பணமாற்று சேவைகளும் உண்டு 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட் யூனிட் 16B
3: நம்பிக்கை நாணயம் உத்தரவாதம்
2: ஏசியா கோல்டு 416-746-2742
4: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD
5: ஹாய் டார்லிங் காசு அனுப்பினான் வந்ததா
6: இல்லடா
5: ஹலோ காசு வந்ததாடா
6: இன்னும் வரல காசு
5: காசு வந்துச்சா
6: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு
7: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்
8: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர் இலக்கம் 140

0: இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 6478879358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலால் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: இலக்கிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ.
0: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
4: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கோஆபரேட்டிவ் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
5: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
4: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
5: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383,
4: சுகந்தன் 416-540-6269.
5: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன் space.
6: Asian Textiles in Maabaram Mega Sale. Towide discount up to 80% off sarees collections, half sarees, blouses, undergarments and essentials, shalwar and lehengas, leggings, nightwear, men's collection. Kurti 2410 90 3410. Silver items 50% off. Kriti blue leaf mixer 139. Fancy jewelry 60 vidha kalivil. Markham and Lawrence 36 cipher 1 Lawrence Avenue East. Scarborough Asians Mega Sale.
7: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
8: Music Connects.
7: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 9ஆம் தேதி கலந்து கொள்ளும் வளர்ந்து வரும் நட்சத்திரங்கள் ஷாம்பவி குணாளன், சாய்லட்சுமி சத்யநாதன் மற்றும் மௌரியா ஸ்டானிஸ்லஸ். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8

0: மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: அப்படின்ற
2: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000 GTA கிரெடிட் கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
4: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
3: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
4: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
3: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம் The Law Office of Melanie David.
4: 416-271-5992
3: Markham & Progress 885 Progress Avenue Scarborough 416-271-5992
5: புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள் குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பெர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
6: பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 28ஆம் தேதி சப்பர திருவிழா, மே 29ஆம் தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். ஜூன் 5ஆம் தேதி மாலை வைரவர் மடை, ஜூன் 6ஆம் தேதி மாலை பூங்காவனம்.
7: இலக்கம் 200 அட்வான்ஸ் புலவார்ட், பிராம்டன், கற்பக விநாயகர் ஆலயம். 905-458-9701.
8: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
9: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
8: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலைகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
10: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462
11: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவை பக்கமே பாக்குறேன்.
12: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது, வீட்டு காத்தாய் சாப்பிட வர போய் வந்து கோசலியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன். டீன்கலி
11: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
10: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
12: 905-270-8800 905-270-8800
10: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
13: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
14: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 9ஆம் தேதி கலந்து கொள்ளும் வளர்ந்து வரும் நட்சத்திரங்கள் ஷாம்பவி குணாளன், சாய்லட்சுமி சத்யநாதன் மற்றும் மௌரியா ஸ்டானிஸ்லஸ். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: என்ன தோடு 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாடு, திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாடு, 825 பேஸ்னோ அவென்யூ, C101 ஸ்காப்ரோ, 416-299-9393.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222 சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ. முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
3: தமிழை இங்கு குட்டி தீரா,
2: ஆண்ட்ரியா,
3: ஓ சொல்றியா
2: July 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca. ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 63. இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

பூதனியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர்தம் மாயா நீவா, ஆயர்தம் மாயா

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
3: Last minute left. Closing day, the British Chilladuk, thanks.
4: செல்லம் இல்லடா, செல்வம்.
3: சரி சரி.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
7: Working for you.
2: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
7: Working for you.
8: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
9: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
10: நோ. முதியோர் பராமரிப்பு, விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677. 289-200-4677. VKRH.com.

0: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஓட்டோ அண்ட் டயர் ஆல் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிடாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிடாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன் மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன் 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலால் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலால் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 6475221775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-இல் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4765-4661.
4: பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6 திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 28 திகதி சப்பர திருவிழா, மே 29 திகதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30 திகதி காலை தீர்க்க திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். ஜூன் 5 திகதி மாலை வைரவர் மடை, ஜூன் 6 திகதி மாலை பூங்காவனம்.
5: இலக்கம் 200 அட்வான்ஸ் புலவார்ட், பிராம்டன் விநாயகர் ஆலயம். 905-458-9701.
6: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-இல். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-இல். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
7: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
8: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
7: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
8: 416-489-2000 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD. மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383.
1: சுகந்தன் 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்றுத் தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
3: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

Simran.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆல் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
6: கிப்ளிங் ஸ்டீல் சந்திப்பில்
7: ஏசியா கோல்டு.
6: 20 வருட அனுபவம் கொண்டவர்கள். பொண்ணுக்கு தாலி கொடி, நகை திருத்த வேலைகள்,
7: விதவிதமான நகை தெரிவு,
6: 916 KDM முறையில் தரமான நகைகள்,
7: லேசர் கட்டிங்,
6: லேசர் என்கிரேவிங்கும் உண்டு. தை மாதம் நகைச்சீட்டு ஆரம்பம், துரித பணமாற்று சேவைகளும் உண்டு. 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட், யூனிட் 16B.
7: நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம்.
6: ஏசியா கோல்டு இங்க், 416-746-2742.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 9ஆம் தேதி கலந்து கொள்ளும் வளர்ந்து வரும் நட்சத்திரங்கள் ஷாம்பவி குணாளன், சாய் லட்சுமி சத்யநாதன் மற்றும் மௌரியா ஸ்டானிஸ்லஸ். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
9: என்ன பபடிய கத்தல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
10: உங்களுக்கு. அண்ட் ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசரியில் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன். டீன் கலி
9: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
5: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
11: 905-270-8800. 905-270-8800.
5: உதயம் சூப்பர் மார்க்கெட்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
1: தமிழை இங்கு கொட்டி
0: ஆண்ட்ரியா,
1: ஓ சொல்றேன்
0: ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில். ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோலன் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா, 416-419-2300. ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

Ladies and gentlemen.

நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் மாலை நேர ஒளிபரப்பு. இன்று ஜூன் மாதம் 3ஆம் திகதி புதன்கிழமை. ஒரு மாலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி நேர்களே. ஜூன் மாதம் 3ஆம் திகதி 2026ஆம் ஆண்டு புதன் மாலை தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் 5 மணி தொடக்கம் தொடர்ச்சியாக நேர்களது விருப்ப பாடல்களுடன் இணைந்திருப்போம். 5 மணி தொடக்கம் 8 மணி வரை நேர்கள் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளெல்லாம். 8 மணி தொடக்கம் 9 மணி வரை நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் நீங்கள் இணைந்திருக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் SS வாசன். அலையுங்கள், உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகள. 416-644-6222

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஆமாம், ஒரு மணி தொடக்கம் 5 மணி வரை நேர்கள் இடைவிடா இசை மலையுடன் மூழ்கியிருப்பீர்கள், நனைந்திருப்பீர்கள். தொடர்ந்து உங்கள் விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். வழமை போல் தமிழ் எக்ஸ்பிரஸ் உங்கள் விருப்ப பாடல்களை சுமந்து வர இருக்கின்றது.
0: மனத்தியால செய்திகள் CMR Tamil HD Avali News.
2: யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான தனது நிதியுதவி திட்டத்தை இந்தியா விரிவுபடுத்தியிருப்பதோடு தெரிவு செய்யப்பட்ட இளங்கலை மாணவர்களுக்கான மேம்படுத்தப்பட்ட நிதியுதவிகளை இலங்கையிலுள்ள இந்திய உயர்ஸ்தானிகராலயம் நேற்று 2ஆம் தேதி வழங்கியிருக்கின்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் விசா கூடுகள் சேதமாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஒட்டுமொத்த தமிழ் மாணவர் சமூகத்தின் மீதும் பொறுப்பை சுமத்த முயற்சிப்பதை தாம் கண்டிப்பதாக முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிகபீட மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ள போதிலும் தற்போதைய நிலையில் பேருந்து கட்டணங்கள் அதிகரிக்கப்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதியமைச்சர் பிரசன்ன குணசேன இதனை தெரிவித்துள்ளார். பேருந்து கட்டண திருத்தங்களுக்கு என நிர்ணயிக்கப்பட்டுள்ள சூத்திரங்களுக்கு அமையவே கட்டணங்கள் திருத்தப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். தமிழக முதலமைச்சர் விஜய் வசனம் பேசுவதை விடுத்து முதலில் தான் வகிக்கும் பதவியின் பொறுப்பினை உணர்ந்து தனது சொந்த கட்சியினரிடமிருந்து தமிழக மக்களை காக்க வேண்டும் என்று நயினார் நாகேந்திரன் கூறியிருக்கின்றார். இந்தியாவில் வசிக்கும் வெளிநாட்டவர்களுக்கான குடியகல்வு மற்றும் பதிவு நடைமுறைகளை எளிதாக்கும் நோக்கில் குடியகல்வு மற்றும் வெளிநாட்டினர் விதிகள் 2026 இந்திய உள்துறை அமைச்சு அறிவித்திருக்கின்றது. காவல்துறை அதிகாரிகளின் உடலில் அணியும் கேமராக்களில் நிகழ்நேர மொழிபெயர்ப்பு அம்சத்தை கல்கரி காவல்துறை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது 50க்கும் மேற்பட்ட மொழிகளில் மக்களுடன் தொடர்பு கொள்ள அவர்களுக்கு உதவியளிக்கும். கியூபெக்கின் உட்கட்டமைப்பு நிதிக்காக பில்லியன் கணக்கான டாலர்கள் வழங்குவது தொடர்பாக கியூபெக்குடன் கனடா ஒப்பந்தத்தை செய்திருக்கின்றது. ஹோமோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கு பதிலாக ஈரானுக்கு விதிக்கப்பட்டுள்ள பொருளாதார தடைகளை தளர்த்துவதற்கு டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் எந்தவித உடன்பாடும் எட்டவில்லை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். குவைத் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை ஈரானிய ஏவுகணைகளும் ஆளில்லா விமானங்களும் குறிவைத்ததாக அமெரிக்கா கூறியிருப்பதோடு ஈரானின் கேஷ்ம் தீவில் அமெரிக்க படைகள் தற்காப்பு தாக்குதல்களை நடத்தியதையும் உறுதிப்படுத்தியிருக்கின்றது. இந்த நிகழ்வுகள் 2 நாடுகளுக்கும் இடையிலான அண்மைய ராணுவ பரிமாற்றங்களை குறிக்கின்றன. ஆயினும் அண்மைய மோதல்கள் இருந்தபோதிலும் ஈரானுடனான போர் நிறுத்தம் அப்படியே நீடிப்பதாக வாஷிங்டன் தெரிவித்துள்ளது.
0: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
1: நேர்கள் CMR தமிழ் HDயுடன் இணைந்திருக்கும் நேரம். இந்த வேளையிலே நேர்களது விருப்ப பாடல்கள் பலவற்றுடன் நாங்கள் இணைந்திருக்கப் போகின்றோம். இப்போது பிராம்டனுக்கு வந்த சோதனையை பாருங்கள் நேர்களே. பிராம்டனில் 50 4-லென்ஸ் கேமராக்கள் பொருத்தப்பட்டிருப்பதாகவும் இந்த கேமராக்கள் பொருத்தப்பட்டதற்கான காரணம் பிராம்டனில் மிக கடுமையான குற்றச்செயல்கள் தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதாகவும் இந்த குற்றச்செயல்களை தடுத்து பிராம்டனை ஒரு சுத்திகரிக்கின்ற நடவடிக்கையில் இப்போது மேஜர் எங்களது டொரண்டோ அரசு ஈடுபட்டிருக்கின்றது. டொரண்டோ எங்களது நகர மேஜர் இந்த நடவடிக்கையை மிக துரிதமாக எடுத்திருக்கின்றார். பிராம்டன் நகரத்தில் பல்வேறு விதமான கார் திருட்டுக்கள், குற்றச்செயல்கள், அதைவிட போக்குவரத்து விதிமீறல்கள், விபத்துக்கள் என்று பல மிக அதிகமாக நடைபெறுகின்ற ஒரு இடமாக பிராம்டனுக்கு ஒரு பெயர் கிடைத்திருக்கின்றது. அதை தடுக்கின்ற வகையில் இப்போது 50 சந்திப்புகளில் சிறப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருப்பதாகவும் இதன் மூலம் குற்றவாளிகளை இனங்கண்டு அவர்களுக்கான அந்த தண்டனைகளை வழங்குவதன் மூலம் வருங்காலங்களில் மிக விரைவாக பிராம்டனில் இடம்பெறுகின்ற பல குற்றங்களை தடுக்க முடியும் என்றும்

0: ஒரு நாளிலே நான் வந்திருக்கின்றேன் என்ற வகையில் புதிய வேறு சிறப்பு விசேட நிகழ்ச்சிகள் இல்லை. ஆனால் 8 மணி தொடக்கம் 9 மணி வரை உங்களுக்காக நில் பரிசொல் நிகழ்ச்சியை நாங்கள் நடாத்த இருக்கின்றோம். நேர்களது பலரது அபிமானம் பெற்றதாகவே நேர்கள் நிச்சயமாக எதிர்பார்ப்பார்கள், நில் பரிசொல் நிகழ்ச்சி இல்லையா என்று கேட்பார்கள் என்பதனால் அந்த நிகழ்ச்சி மட்டும் இடம்பெறும். ஏனைய 3 மணி பொழுதுகளிலும் உங்கள் விருப்ப பாடல்களுடன் நேர்கள் இணைந்திருக்கலாம். இப்பொழுது முதல் நாங்கள் நேர்களை இணைக்க இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் முதலாவது நேரை இணைப்போம். வணக்கம்.
1: வணக்கம் பாசன், நான் சிவா சாய்க்கிறோம் பிராம்பெல்ல இருந்து.
0: ஓ சிவா வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: முதல்ல நான் இந்த பாட்டு நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலம் நலம், நன்றி.
1: முதல்ல நான் அந்த பாட்டை சொல்றேன், முத்து படத்துல குழுவாயில் அந்த பாட்டை போடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களோட சாய்க்கிறோம் பாசன், நீங்க வளமையா நீங்க சிவாயும் தான் பெறுவீங்க. பட்
0: என்ன போன் கால் வந்தாலும் நான் தொடவே மாட்டேன்.
1: வர்றதுல இன்னைக்கு ஏதோ ஒரு திடீர்னு வந்து உங்களோட கதை கோணும் போல ஃபீலிங் தான் நான் எடுத்து. நான்
0: நன்றி.
1: நான் ஐங்கரன் மற்றது ஜூலியஸ் இந்த ஃப்ரெண்ட்.
0: ஓ அந்த அந்த கம்பெனியா நீங்கள்?
1: நன்றி, காலேஜ் சந்தோஷம்.
0: சந்தோஷம் சிவா.
1: ஓகே,
0: பாடல் ஒலிக்கும் உங்களது நிகழ்ச்சிகளில் அடிக்கடி இணைந்து கொள்ளுங்கள். நன்றி.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: நன்றி.
1: ஓகே ஓகே, பாய்.

நேர்களை, பிராம்டன் தொடர்பாக இன்னொரு தகவலை தந்து கொண்டு அந்த சிவா விருப்ப பாடலுடன் இணைந்திருப்போம். பிராம்டனில் கோவே மற்றும் இன்டர்மோடல் டிரைவ் ஆகிய சந்திப்புகளில் பழைய இரும்பு கிடங்கில் பாரிய தீ விபத்தொன்று ஏற்பட்டது நேற்றைய தினம். அதனால் மிக பாரிய கரும்புகை கிளம்பியது. இதனால் மக்கள் எல்லோரும் கொஞ்சம் அச்சம் கொண்டார்கள். இந்த தீ விபத்து என்பது இன்று உலகத்தில் பல இடங்களிலும் அடிக்கடி ஏற்படுகின்ற ஒரு நிகழ்வாக மாறிவிட்டது. குறிப்பாக பிராம்டனில் அந்த பழைய இரும்பு கிடங்கில் ஏற்பட்ட தீ காரணமாக கரும்புகை எழுந்தது. பல கிலோமீட்டர்களுக்கு அப்பாலெல்லாம் இந்த கரும்புகை தெரிந்தது. அந்த குண்டு வீசி காசா பகுதிகள், ஈரான் பகுதிகளில் பாரிய பெருமளவிலான அந்த கரும்புகைகள் எழும்பது போல இந்த வேளையிலும் பாரிய கரும்புகைகள் எழுந்தன. இதன் காரணமாக மிக பெருமளவு அச்சம் மக்கள் மத்தியில் இருந்தது. என்ன நடந்ததோ என்று எல்லோருக்கும் பல கேள்விகள். அதை ஆராய்ந்தபோது இப்போது அந்த செய்தி வெளிவந்தது. பின்னர் ஒரு சில மருத்தியாளங்களில் சகலருக்கும் அந்த செய்தி கிட்டியது. அந்த பழைய இரும்பு கிடங்கிலிருந்து தான் அந்த பாரியளவிலான தீப்புகை வெளிவந்ததாகவும், அந்த கரும்புகை காரணமாக தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக அந்த இடத்தில் விரைந்து சென்று குறித்த தீயை அணைக்க பெரிதும் போராடினார்கள் என்றும், இதனால் 407 மற்றும் பியர்சன் விமான நிலையம் சார்ந்த பகுதிகள் கரும்புகையினால் மூடப்பட்டிருந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. அதேபோல் இந்த தீ விபத்து இன்று பல இடங்களில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. அதற்குரிய காரணம், தற்போது மிக கடும் வெப்பநிலை உலகத்தில் நிலவுவதனால் தீ மிக விரைவாக பற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இப்படி ஒரு கடும் தீ விபத்தொன்று இலங்கையில் இன்று மனதை உருக்க வைத்த ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. எங்கென்றால், கொரணை பட்டக்குட கல்பாத பகுதியில் உள்ள முதியோர் இல்லம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்து. அந்த முதியோர் இல்லத்தில் 44 பேர் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். 11 பேரை காணவில்லை. 7 பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இந்த சம்பவம் இன்று ஜூன் மாதம் 3 திகதி மாலை இடம்பெற்றிருக்கின்றது. தீ விபத்து ஏற்பட்ட போது முதியோர் இல்லத்தில் இருந்த சமையல் எரிவாயு சிலிண்டரும் வெடித்ததால் அந்த தீ மேலும் வேகமாக பரவியதாக சொல்லப்படுகின்றது. தீயை கட்டுப்படுத்துவதற்காக தற்போது 5 தீயணைப்பு வாகனங்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும், தீ விபத்துக்கான காரணம் இன்னும் வெளியிடப்படவில்லை என்றும் தகவல்கள் வெளி வந்திருக்கின்றன. அதேவேளை கொரணை படகுட முதியோர்

நிலத்தில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தில் இதுவரை 9 பேரின் மூத்தவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும், மேலும் 8 பேர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும், மொத்தமாக 51 பேர் எந்தவித ஆபத்துமின்றி மீட்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகின்றது. இது இறுதியாக வந்த தகவல். இப்போது அந்த தீ விபத்து இலங்கையை மிக பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கின்றது. இலங்கையில் முதியோர் இல்லத்தில் தீ விபத்து ஏற்படுவது இது முதல் தடவை அல்ல. முன்பொரு தடவையும் இந்த தீ விபத்து ஏற்பட்டது. கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பது டித்வா சூறாவளியினால் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போதும் ஒரு முதியோர் இல்ல மலையகத்தில் மிக பெருமளவில் பாதிக்கப்பட்டது. அண்மையில் வியட்நாமில் ஒரு பாரிய முதியோர் இல்லத்தில் பாரிய தீ விபத்து ஏற்பட்டு மிக பெருமளவு மூத்தோர்கள் இறந்த செய்தியை நீங்கள் அறிவீர்கள். இவ்வாறான இந்த அனர்த்தங்கள் மிக மிக அதிகமாக இவ்வாறான இந்த அனல் காற்று வீசுகின்ற அல்லது காண்டாவன காலங்களில் ஏற்படுவது பொதுவானதாக இருக்கின்றது. இவற்றுக்கேற்ற சரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை இந்த இல்லங்கள் பொது இடங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய தீர்வாக இருப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றனர்.

0: இதயத்தில் நுழைந்திடும் தமிழ்ச்சி, சதிகளில் நிறைந்திடும் தமிழ்ச்சி, 101.3 CMR தமிழ்ச்சி.
1: உணவுகள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மென் முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர் செட்டிநாடு, திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாடு, 825 பேஸ்னோ அவென்யூ, C101 ஸ்காப்ரோ, 416-299-9393.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
3: 416-700-2222
4: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
5: நேரம் 5:20. நேர்கள் CMR தமிழ் HD-யின் தமிழ் எக்ஸ்பிரஸ் வழங்குகின்ற நேயர் விருப்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: பாடல்
5: ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு.

நேர்கள், இந்த வேளையில் கனடா வெளியிட்டுள்ள ஒரு தகவலிலே இப்போது இரண்டாம் எலிசபெத் மகாராணி அவரது 100வது நினைவு தினத்தை முன்னிட்டு இப்போது மிக விசேடமான ஒரு நாணயத்தை கனேடிய ராயல் கனேடியன் மின் நிறுவனம் வெளியிட தீர்மானித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. இரண்டாம் எலிசபெத் மகாராணி 1926 ஏப்ரல் 21 பிறந்தவர். 2022 செப்டம்பர் 8 மறைந்தவர். சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் ஒரு மிகப்பெரிய மகாராணியாக பார்க்கப்பட்டவர். குறிப்பாக இந்த சாம்ராஜ்யம் மெல்ல மெல்ல தனது கட்டுப்பாடுகளை இழந்தபோது காமன்வெல்த் பொதுநிலவாய அமைப்பின் கீழ் பல நாடுகள் இடம்பெற்றன. 54 நாடுகள் வரை இடம்பெற்றன. அந்த நாடுகள் அத்தனையையும் கட்டி காக்கின்ற மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கொண்டிருந்த ஒரு மகாராணியார் எலிசபெத் மகாராணியார். பிரித்தானியாவிலிருந்து விடுதலை பெற்ற பல நாடுகள் குடியரசாகி தனி நாடுகளாக மாறிவிட்டன. ஆனால் ஓரிரு நாடுகள் மட்டும் இன்னும் அந்த பிரித்தானியாவின் அவற்றிலிருந்து விடுதலை பெற்றாலும் அந்த குடையின் கீழ் நிழலின் கீழ் வாழுகின்றன. அப்படி ஒரு நாடுதான் கனடா. கனடா குடியரசு என்ற அந்தஸ்தை இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை. இப்பொழுதும் பிரித்தானிய அந்த குடியேற்றவாதத்தின் சாயலில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்ற வகையில் கனடா அவ்வப்போது இவ்வாறான நாணயங்களை வெளியிடுவது வழமையானது. இப்போது மகாராணியின் 100வது நாள் பிறந்த நாள் நினைவாக ஒரு விலை மதிப்பெற்ற மாணிக்கக்கள் பதித்த நாணயம் ஒன்றை வெளியிட தீர்மானித்திருக்கின்றார்கள். இது 99.99% தூய வெள்ளியினால் ஆக்கப்பட்டிருப்பதாகவும் கனடாவில் இருக்கக்கூடிய பல நினைவு சின்னங்கள் அதேபோல் பிரித்தானிய நினைவு சின்னங்கள் என்பவற்றை கொண்டு 6000 நாணயங்கள் வெளியிட இருப்பதாகவும் ஒரு நாணயத்தின் பெறுமதி 369.95 கனேடியன் டாலர்களாகவும் 369.95 கனேடியன் டாலர்களாகவும் மதிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த நாணயத்தை, நினைவு நாணயத்தை ராயல் கனேடியன் மின் நிறுவனம் வெளியிடுகின்றது என்ற அந்த தகவல் எலிசபெத் மகாராணியின் அந்த 100வது பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற கனடாவின் ஒரு மிகப்பெரிய நன்றி கடன் என்று சொல்லலாம், அல்லது மரியாதை என்று சொல்லலாம்.

0: முன்பெல்லாம் ஒரு பொண்ணு வேணுமெண்டா நாங்கள் காலேஜுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் போனோமுங்க. இப்பெல்லாம் ஒரு பொண்ணு வேணுமெண்டா நீங்கள் கிளப்புக்கும் பப்புக்கு தான் வரணுமுங்க. நான் சொல்லல, அது சிலம்பரசன் எழுதிய வரிகள். சிலம்பரசன் எழுதி சிலம்பரசனே சிலம்பாட்டம் திரைப்படத்தில் முகேஷ் முகமது மற்றும் முகேஷ் நல்ல பாடகர் பிரியதர்சினி ஆகியோரது குரல்களில் ஜீவன் சங்கர்ராஜ் இசையில் வாலி மற்றும் சிலம்பரசன் இருவரும் இணைந்து அந்த பாடலை எழுதியிருந்தார்கள். வாலியும் சிலம்பரசனும் சேர்ந்து அந்த பாடலுக்கான இல்லாட்டி இந்த வாலிப கதைகள் வரால். பாடல் ஒளித்தோய்ந்த நேரம் 5:29. நேர்கள் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 4162847000
4: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR
5: தமிழ் HD.
4: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
5: தமிழ் HD
4: தமிழ் HD.
6: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
7: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
6: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
7: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம் The Law Office of Melanie David.
6: 416-271-5992
7: Markham & Progress 885 Progress Avenue Scarborough 416-271-5992
8: இனிய இசையின் இதய துடிப்பு
9: கேட்டுக்கொண்டே இருங்க. ஹைபிரிட் டிஜிட்டல் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
1: நீங்க மாலை வணக்கம் அண்ணா. குயின்சன்.
0: குயின்சன் மாலை வணக்கம்.
1: மேயர்
0: ஓ பேட்ரிக் பிரவுன் தான் அந்த அந்த செய்தியை சொல்லியிருக்கிறார்.
1: பிராம்டன் மேயர் டொரண்டோ மேயர் கேட்டு
0: அது அப்படி வந்துடுது. சரி சரி நன்றி நன்றி அந்த சுட்டி காட்டலுக்கு. அது பிராம்டன் மேயர் தான். பிராம்டன் மேயர் தான் அப்படி சொல்லி
1: அவர் தான் காண்டி கண்டித்து அறிக்கை விட்டவர்.
0: கடும் பிராம்டனில் கடும் பிரச்சனை இப்போது எல்லா விதத்திலும்.
1: ஆமாம்
0: தடுக்கு விழுந்தா பிரச்சனை. அப்படி ஒரு
1: எனது பாடல் வந்து உன்னை கோடு வேண்டிய தருவேன் படத்தில் இதயத்தை காணவில்லை.
0: சரி அந்த பாடல் ஒழிக்கும் நன்றி குயின்சன். நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு
1: நன்றி அண்ணா.
0: ஆமாம் நேர்களை, இந்த கொரோனா பகுதி இலங்கையில் காணப்படுகின்றது. இன்று ஒரு முதியோர் இல்லத்தில் பாரிய தீப்பரவல் ஏற்பட்டது. அந்த தீப்பரவலில் 9 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். 51 பேர் மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்னும் 7 பேர் படுகாயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த கொரோனா என்ற அந்த இடம் பொதுவாக மேற்கு மாகாணத்தில் 3 மாவட்டங்கள் கொழும்பு, களுத்துறை மற்றும் கம்பகா. இதில் களுத்துறை மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு இடம்தான் இந்த கொரணை என்ற பகுதி. இந்த பகுதி பொதுவாக பானந்துர, ரட்னபுரம் ஆகிய 2 நகரங்களுக்கு இடையில் காணப்படுகின்றது. A8 பிரதான வீதியில் இது காணப்படுகின்றது. இந்த கொரோனா பகுதியில் மற்றொரு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. கொஞ்சம் ஒரு பெரிய திருட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. கொரணை நகரில் உள்ள மக்கள் வங்கியின் ஏடிஎம் யந்திரத்தில் பணம் நிரப்புவதற்காக தயாராகி கொண்டிருந்த வேளையில் பையில் இருந்த சுமார் 3,50,00,000 என்றால் 35 மில்லியன் பணத்தை இனந்தெரியாத நபர் ஒருவர் கொள்ளையடித்து சென்ற ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவல் இப்போது வெளியாகி இருக்கின்றது. குறித்த நபரை கைது செய்ய போலீசார் தொடர்ச்சியாக விசாரணைகளை நடாத்தி வருகின்றார்கள். மிகப்பெரும் பணம் ஒன்றை ஏடிஎம் யந்திரத்தில் இடுவதற்காக கொண்டு சென்றிருக்கின்றார்கள். அவ்வாறு கொண்டு சென்றதை அறிந்து அவரை பின்தொடர்ந்து சென்று அந்த பணத்தை துப்பாக்கி முனையில் கொள்ளையடித்து சென்றிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இது இலங்கையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய மற்றொரு கொள்ளை சம்பவமாக சொல்லப்படுகின்றது. பொதுவாக ஏடிஎம்களில் இவ்வாறு பெருந்தொகை பணங்களை கொண்டு சென்று இடுகின்ற போது மிக கவனமாக இருக்குமாறு முன்பு ஒரு தடவையும் இலங்கை போலீசாரால் எச்சரிக்கை விடப்பட்டிருந்தது. இவ்வாறான பெருந்தொகை பணத்தை ஏடிஎம்களில் வைப்பில் இடுவதை தவிர்த்து நேரடியாக வங்கிக்குள் சென்று வங்கி அலுவலகர்கள் ஊடாக வைப்பு செய்வதுதான் உசிதமானது என்பதையும் இந்த வேளையில் அவர்களுக்கு போலீசார் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். நேரம் சரியாக 5:35.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 9054176069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9054176069. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர், லோட்டஸ் 401 அருகில், பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.
2: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ்

0: நிகழ்ச்சியில் அடுத்து நேரணுகின்றார். வணக்கம். ஓ நலம் மதி, நன்றி. நீங்கள் எப்படி? நலமா?
1: என்ன
0: பாடல்?
1: துப்பாக்கி படத்துல இருந்து வெண்ணிலவே சிறையில் வந்த
0: என்ன காரணம் இந்த பாடலுக்கு? துப்பாக்கி கதைகள்லாம் உலகம் எல்லாம் போது நான் நினைச்சேன், அதனால தான் அந்த துப்பாக்கி படம் நினைவில் வந்தேன். நன்றி
1: நன்றி.
0: நேர்கள், இந்த வேளையில் ஒரு வவனியா நெடுங்கேணி பிரதேசத்தில் ஒரு மிகப்பெரிய விபத்து ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இன்றைய தினத்தில். அந்த விபத்தில் ஒரு பிரபல இலங்கையின் நிர்வாக சேவை அதிகாரி திருமதி இமல்டா சுகுமார், இவரது புதல்வன் மற்றும் அவருடன் சேர்ந்து அவரது நண்பர் ஒருவரும் உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இவரது இந்த இறப்பிற்கு மிக வேகமாக வந்த ஒரு கார் இவர்கள் மீது மோதி இந்த விபத்தை ஏற்படுத்தியதாகவும், இதன் காரணமாக யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களில் முன்பு அரசாங்க அதிபராக இருந்தவர் இமல்டா சுகுமார் பவனியா பிரதேச செயலகத்தில் பிரதேச செயலாளராகவும், பின்னர் யுத்த காலத்தில் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபராகவும், அதன் பின்னர் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபராகவும் இருந்து, பின்னர் பல்வேறு அமைச்சுக்களின் செயலாளராக, சமூக சேவைகள் அமைச்சு மற்றும் பல்வேறு அமைச்சுக்களின் செயலாளராகவும் கடமையாற்றிய திருமதி இமல்டா சுகுமார், அவரது புதல்வன் தர்சன் என்பவர் இந்த விபத்தில் கொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஏனையின் வீதியில் இடம்பெற்ற இந்த விபத்திலே, நெடுங்கணி பிரதேசத்தில் கனகராயன்குளம் பகுதியில் ஏற்பட்ட இந்த விபத்தின் காரணமாக இருவர் உயிரிழந்திருப்பதாகவும், அதில் ஒருவர் அவரது புதல்வர் என்ற செய்தியும் இப்போது வெளியாகி இருக்கின்றனர்.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் தேதி குடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 28ஆம் தேதி சப்பர திருவிழா, மே 29ஆம் தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். ஜூன் 5ஆம் தேதி மாலை வைரவர் மடை, ஜூன் 6ஆம் தேதி மாலை பூங்காவனம்.
3: இலக்கம் 200 அட்வான்ஸ் புலவார்ட், பிராம்டன், கற்பக விநாயகர் ஆலயம். 905-458-9701.
4: ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் உங்க பூஜா பேசுறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க?

0: கீப் லிசனிங் டு சிஎம்ஆர் தமிழ் எச்டி.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் தாரணி கலெக்டர், எப்படி இருக்கீங்க?
1: ஓ நலம் தாரணி, நன்றி. நீங்க நலமா?
2: ஓ நாங்க நல்ல சமா, வேலையில இருந்து உழைக்கிறேன். சாரி, நீங்க அப்போ பாட்டு கேட்கலாம், கொஞ்சம் வேலையில கொஞ்சம் கலெக்டர் டிஸ்டர்ப் ஆரம்பிச்சோம். தெரியல
1: இல்லை,
2: எனக்கு பாட்டு வந்து இன்னைக்கு சத்ரியன் படத்துல இருந்து மாலையில் யாரோ அந்த பாட்டை கேட்போம். எனக்கு ஒரு 1 செகண்ட் ஆகும். இந்த பர்த்டேக்கு விஷ் பண்ணின எல்லாருக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன்.
1: ஒரு செகண்ட் தர சொல்லி கேட்டீங்க, நன்றி சொல்லு. தாக்குதல் மிகப்பெரிய அபாயத்தை சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக இலங்கையர்கள் இந்த தாக்குதலில் காயமடைந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது. குவைத் மீதான ஈரானின் தாக்குதலில் 3 இலங்கையர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள். குவைத் சர்வதேச விமான நிலையத்தை இலக்காக கொண்டு ஈரான் நடத்திய ஆளில்லா விமான தாக்குதலில் காயமடைந்த 60 மேற்பட்டோரில் 3 இலங்கையர்களும் அடங்குவதாக இலங்கை தூதரக வட்டாரங்கள் செய்து வெளியிட்டிருக்கின்றன. அதேவேளை இலங்கையில் பல்வேறு விதமான இந்த தொடர்ச்சியாக பிக்குகள் தொடர்பான, தேரர்கள் தொடர்பான பல விடயங்கள், செய்திகள் இப்போது வெளியாகி கொண்டிருக்கின்றன. வெசாக் தின வைபவம் ஒன்றில் இலங்கை ஏனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா பிக்குகள் தொடர்பாக விசேட சட்டம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை வெளியிட்டார். அவர்களை சாதாரணமாக ஏனோருக்கு வழங்குகின்ற அந்த கடுமையான சட்டத்திட்டங்களுக்கு அப்பால் விசேடமாக பிக்குகளுக்கென்று புதிய சட்டங்களை உருவாக்க வேண்டும் என்று, அவர்களை கொஞ்சம் பாதுகாப்பதற்கு ஏற்ற சட்டங்கள் போன்ற ஒரு உரையை நிகழ்த்தியிருந்தார். அதன் பின்னர் பல்வேறு விதமான தொடர்ச்சியான பிக்குகள் தொடர்பான குற்றங்கள் இப்போது கண்டறியப்பட்ட வண்ணம் இருக்கின்றன என்ற வகையில்தான் இன்றைய தினம் 14 வயதுடைய இளம் பிக்கு துஷ்பிரயோகம் சம்பவம் ஒன்று அம்பாறையில் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகின்றது. 14 வயதுடைய இளம் பௌத்த பிக்குவை தொடர்ச்சியாக துஷ்பிரயோகம் மேற்கொண்டு தலைமறைவாகியிருந்த 41 வயதுடைய பௌத்த தேரரை மத்திய முகாம் போலீசார் கைது செய்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அம்பாறை மாவட்டம் மத்திய முகாமில் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சுதண்டகம பகுதியில் அமைந்துள்ள விகாரையில் செவ்வாய்க்கிழமை மாலை இச்சம்பவம் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்றது. இதன்போது விகாரையில் தங்கியிருந்த 5 இளம்பிக்குகளில் 3 இளம்பிக்குகள் அண்மையில் தப்பிச் சென்ற சம்பவம் தொடர்பில் அறிந்த ஊர் மக்கள் விகாரையை நோக்கி ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொள்ள தயாரான வேளை குறித்த விடயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது. இப்போது பல விடயங்கள் இவ்வாறு வெளிச்சத்துக்கு வர தொடங்கி இருக்கின்றன. இன்னும் பல விடயங்கள் வெளிவரலாம் என்று நம்பப்படுகின்றது.

0: அது ஒரு மிஸ்டர் நடை என்றாலும் ஒரு சுத்த சன்னியாசி. சுவர்ணகட தாக்குரலில் அந்த பாடல் ஒழித்தோ இந்த நேரம் 5:59 நிகழ்ச்சியில் காத்திருக்க நேர்கள் அத்தனை பேரையும் ஒன்றாக இணைக்க இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம் செல்வகுமார், எப்படி இருக்கிறீங்க?
0: நலம் செல்வகுமார், நன்றி. நீங்கள் எப்படி?
1: என்ன
0: பாடல்?
1: படத்தில் இருந்து ஐயோ காதலே அந்த பாடல்.
0: செல்வகுமார் வித் லவ். ஐயோ காதலே,
1: ஐயோ காதலே நெஞ்சில் மோதலே.
0: இந்த புதுப்பாட்டு கேட்கறது செல்வகுமார் தான். புத்தம் புதுப்பாடு இன்றைக்கு ஒளி வந்தது. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் யவாசன் கோதாஸ்.
0: வாங்க கோதாஸ்.
2: மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். எப்படி?
2: நலமா இருக்கிறேன். நீங்கள்?
0: நலம் நலம், நன்றி.
2: தாரணிக்கு பிறந்த நாளா?
0: தாரணிக்கு பிறந்த நாள். ஆமா.
2: போன மாதம் புளோரிடால இருந்து பிறந்த நாள் கொண்டாடுற ஈசன் சொல்லி
0: தாரணைக்கு
2: நீ பிறந்த நாள் வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப பிந்தித்தான பாட்டு போட போறீர்கள். அப்ப நானும் ஒரு புது பாட்டு சொல்றேன், அதை போடுங்க. முத்தமா முத்தமா முத்தமா, என்ன முத்தம் முத்தம் முத்தமா, மூன்றாம் உலக யுத்தமா?
0: மூன்றாம் உலக யுத்தமா?
2: முத்தம் முத்தம் முத்தமா, மூன்றாம் உலக யுத்தமா?
0: சரி, நல்லது. என்ன எல்லாரும் புது பாட்டுக்கு தாவித்தியல். நன்றி,
2: நன்றி, நன்றி.
0: நிகழ்ச்சியில் நடத்தினர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் வாங்க.
3: நான் தீபன் கேட்கிறேன்.
0: தீபன் வாங்க.
3: ஆமாம்.
0: என்ன பாடல்?
3: என்னடி முனியம்மா தங்கம்மாண்டு.
0: என்னடி முனியம்மா உன் கண்ணிலே மையா தானே?
3: யா யா யா.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: ஆனந்த் பேசுறேன்.
0: ஆனந்த் வாங்க.
4: தாரணிக்கு பிந்திய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அவர் சார்பாக பிந்திய நன்றிகளையும் எல்லாருக்கும் தெரிவித்துக் கொண்டு அவர் வந்து கூப்பிட்டாரல்லோ. எனக்கு என்ன வெல்கம் ஹீரோ ஹாப்பி மேரேஜ் அந்த பாடல்னா, அந்த பாடல்ல இந்த பயணம் அதுதான். அந்த எதிர்பாராம எதிர்பார்த்தது எதிர்பாராதது எதிர்பாருங்கள். அப்ப அந்த பாட்டையும் கேட்போம்.
0: நன்றி, நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நீர்களையும் நாம் இணைத்துக் கொள்வோம், காத்திருங்கள். இப்பொழுது அடுத்த நீர் இணைகின்றார். வணக்கம்.
5: வணக்கம் வாசன், இது எஸ்பி சரண் பேசுறேன்.
0: வாங்கோ எஸ்பி சரண்.
5: நான் பார்த்தால் ரேடியோ பட்டா நீங்க நினைக்கிறீங்க. அப்ப அங்கால போயில நல்ல இலங்கை நியூஸ் எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தீங்க. நீங்கள் இந்த கொரோனா தீ விபத்தை சொல்லிக்க நான் காலமே கேள்விப்பட்ட நியூஸ் சொன்னோம். டெல்லியில ஹோட்டலில் தீ விபத்து 21 பேர் செத்து போச்சிடும். அதையும் சொல்லிக்கொண்டு அந்த அந்த பட பாடல்கள் கேட்ட பட விருப்ப பட பாட்டு அந்த நேரம் கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மானே எடுக்கவா தொடுக்கவா துடிக்கிறேன் நான் அந்த வைரமுத்துட வைர வேதி அறையிலே பூ முளைச்சு பார்த்தவங்க யாரு அன்பு கொண்ட நெஞ்சத்துக்கு ஆசு 100
6: கேட்டு
0: பாடம் வாங்கி வச்சிருப்பீங்களே.
6: நல்ல கதை, தேவையான விஷயம்
0: என்ன
6: பாடல் வந்து செந்தாழம்பூவில் வந்தாடும் தொன்று என் மீது மூதுதம்மா.
0: முள்ளும் மலர்.
6: ஆமா,
0: நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
7: வணக்கம் வண்பா.
0: வாங்க வண்பா.
7: எனக்கு நேற்று இன்று நாளை மூன்றையும் கவர் பண்ற மாதிரி, மூன்று பேட்ட பிறந்த நாள் இங்க வந்த மாதிரி ஒரு பாட்டு, இதய கோயில் படத்துல பாட்டு தலைவன் பாடினான் பாட்டு.
0: மணிரத்னம் இளையராஜா, எஸ்பிபி. நன்றி,
7: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
8: வணக்கம் பாச, நான் நம்பி இருக்கிறேன்.
0: நம்பி வாங்க.
8: இந்த கிரிக்கெட் மேட்ச் நடக்குது பாத்தீங்களா? ஒரு தரம்
0: பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா வச்சிருந்தீங்களே?
8: இல்லை இல்லை, ஸ்ரீலங்கா வெஸ்ட் இண்டீஸ்.
0: ஓ, ஸ்ரீலங்கா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்
8: நடக்குது. சரி, அது
0: சொல்லுவேன் சொல்லுவான்.
8: சரி, சொல்லும் போது
0: இந்த பாடல் நம்பி
8: உன் பேரை சொல்லும் போது அங்காடி தெருவில் இருந்து வருது.
0: ஓ, அங்காடி தெரு உன் பேரை சொல்லும் போதே பாடல் ஒழிக்கும். நன்றி.
8: நன்றி, வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
9: வணக்கம், மூர்த்தி இருக்கிறன்.
0: மூர்த்தி வாங்க. வணக்கம்,
9: எப்படி இருக்கீங்க?
0: நலம் நலம், நீங்கள் எப்படி?
9: எனக்கு ஒரு இளையராஜன் பாட்டு கேட்க வந்து விருப்பமா இருக்கு. நான் தேடு, நான் தேடும் செவ்வந்தி பூ, அந்த பாட்டு.
0: நான் தேடும் செவ்வந்தி பூ. சரி, பாடல் ஒழிக்கும். நன்றி.
9: மற்ற இந்த வேர்ல்ட் கப்ல ஆஸ்திரேலியா டீமுக்கு இங்க தமிழ் படிக்கிறதால விளையாடு போடாங்க. நிசான் வேலு பிள்ளைங்க.
0: நிசான் வேலு பிள்ளை விளையாடுற.
9: இல்லை, ஸ்ரீலங்கா எங்கட தமிழாலோ? ஸ்ரீலங்கா தமிழா?
0: இல்லை, அவற்ற தகப்பன் வந்து இலங்கை சார்ந்தவர், தாய் இந்தியா இந்திய தமிழகம் சார்ந்தவர். அப்படியே ஆனால் தமிழ் பேசுபவர். சரி, நன்றி.
9: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
10: வணக்கம் வாசன், பவான் கேட்குறேன்.
0: பவான் நலம், நன்றி. நீங்கள் எப்படி? என்ன பாடல்?
10: எனக்கு வந்து ஒரு ஒரு பெண்புறா தண்ணீரில் பாட்டு.
0: ஒரு பெண்புறா விருப்ப பாடல்கள் தொடர்ச்சியாக ஒளிபரப்பாகும். இப்பொழுது நாங்கள் இந்த மனுத்தியானத்தின் செய்தி அறிக்கையுடன் இணைந்து கொண்டு நேர்களது

0: மற்றும் தனித்துவ அடையாளங்கள் மேலோங்கும் வகையில் மாதிரி நகரங்களாக மறுசீரமைப்பதற்கும் நகர அபிவிருத்திகள் மூலம் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளிடையே பிரசித்துவப்படுத்துவதற்கும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்து தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதை சவாலுக்குட்படுத்தி பிள்ளையான் தாக்கல் செய்த அடிப்படை மனித உரிமை மீறல் வழக்கு விசாரணையை நிறைவு செய்த உயர்நீதிமன்றம் வழக்கு தீர்ப்பு அறிவிப்பதை ஒத்திவைத்துள்ளது. அதிகாரப்பூர்வ கடமைகளின்போது வழங்கப்பட்ட நீதித்துறை முடிவுகள் தொடர்பாக பதவியில் இருக்கும் மேல்நீதிமன்ற நீதிபதி ஒருவரை அழைத்து விசாரிப்பதை தடுக்குமாறு கோரி மூன்று மூத்த சட்ட வல்லுநர்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கின்றனர். எம்பிலிபிட்டியவில் உள்ள ஆடை தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 22 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. பிராந்திய விரிவான பொருளாதார கூட்டாண்மை அமைப்பில் இலங்கை இணைவதற்கான விண்ணப்பத்திற்கு ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆதரவு வழங்க இணக்கம் தெரிவித்ததாக வெளிவிகார அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு, மின்வெட்டு, சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் குறித்து இடம்பெறும் போராட்டங்கள் தமிழக வெற்றிக்கழக அரசுக்கு பெரும் சிக்கலாக உருவெடுத்துள்ளது. அறுவை சிகிச்சைகளின்போது தாதியர்கள் உயிரிழந்தமைக்கு தரமற்ற மருந்தே காரணம் என்று ஆய்வறிக்கை ஒன்றில் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. கலைஞரின் 103வது பிறந்தநாளையொட்டி அவரது நினைவிடத்தில் MK ஸ்டாலின் உட்பட்ட திராவிட முன்னேற்ற கழக கட்சியினர் மரியாதை செலுத்தியிருக்கின்றனர். சென்னை கோயம்பேட்டில் கார் மோதியதில் பலத்த காயமடைந்த சிறுமி சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கூட்டாட்சி அரசாங்கத்தின் புதிய செயற்கை நுண்ணறிவு உத்தி செயற்கை நுண்ணறிவு மீதான நம்பிக்கையை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டிருக்கும் என்று செயற்கை நுண்ணறிவு அமைச்சர் இவன் சோலமன் தெரிவித்திருக்கின்றார். கட்சி மாறி செல்பவர்கள் முதலில் வாக்காளர்களை எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை கட்டாயமாக்கும் மசோதாவை NDP தலைவர் அறிமுகப்படுத்தியிருக்கின்றார். மத்திய அரசாங்கத்திற்கு அனாமதேய முறைப்பாடுகள் வந்ததைத் தொடர்ந்து பழங்குடி மொழிகள் அலுவலகம் விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளது என்பதனை அறிந்து பழங்குடி மொழி பேசுபவர்களும் அரசியல் தலைவர்களும் ஏமாற்றமடைந்ததாக கூறியுள்ளனர். சீனாவுடனான தனது ரகசிய பாதுகாப்பு ஒப்பந்தத்தை சொலமன் தீவுகள் மறு ஆய்வு செய்யவுள்ளதாக தென் பசிபிக் பிராந்தியத்தைச் சேர்ந்த அந்த நாட்டின் புதிய பிரதமரான மேத்யூ வேல் தெரிவித்திருக்கின்றார். சீக்கியர் ஒருவரால் குத்தப்பட்டு உயிரிழந்த நிலையில் இருந்த மாணவருக்கு காவல்துறையினர் கைவிலங்கிடும் காணொலி காட்சிகள் வெளியானதைத் தொடர்ந்து ஐக்கிய ராஜ்யத்தில் வன்முறை போராட்டங்கள் வெடித்திருக்கின்றன. உலக உணவு திட்டத்தின் உதவிப்பதிவு தளம் ஒன்றில் ஏற்பட்ட பாதுகாப்பு மீறல் காரணமாக காசாவில் வசிக்கும் 600,000 பலஸ்தீன குடும்பங்களின் தனிப்பட்ட விவரங்கள் அம்பலமாகியிருப்பதாக த நியூ ஹியூமானிடேரியன் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கை தெரிவிக்கின்றது. இஸ்ரேலுக்கான அமெரிக்க உதவியை நிறுத்துமாறு அமெரிக்க குடியரசுக் கட்சி பிரதிநிதியை கோரிக்கை விடுத்திருக்கின்றார்.
1: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-யை வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 9ஆம் தேதி கலந்து கொள்ளும் வளர்ந்து வரும் நட்சத்திரங்கள் ஷாம்பவி குணாளன், சாய்லட்சுமி சத்யநாதன் மற்றும் மௌரியா ஸ்டானிஸ்லஸ். CMR TV-யை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: அப்படின்ற புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000

டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044, 416-888-8044.

நேர்கள் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. இந்த வேளையில் நேர்களது விருப்ப பாடல்களுடன் நாங்கள் இணைந்திருக்கப் போகின்றோம். நிகழ்ச்சியிலே இப்பொழுது செல்வகுமார் விரும்பி கேட்ட புத்தம் புதிய பாடல் ஒலிக்கின்றது.

0: நேரம் இப்பொழுது 6:16. நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி. தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் நேர்கள் 8 வரை உங்களது விருப்ப பாடல்களுடன் இணைந்திருக்கலாம். 8 தொடக்கம், 9 வரை நில் பதில் சொல் நிகழ்ச்சி வளமை போல் உங்களை மகிழ்விக்க இருக்கின்றது.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
3: வணக்கம், நான் உங்கள் மனோ பேசுகிறேன்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் HD, உலகின் முதல் தமிழ் HD.
5: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1200 டாலர் வரை கொடுக்கணும்.
5: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
6: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
7: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
6: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 416-834-2266.
0: நேரம் சரியாக 6:19. நேர்களை இப்பொழுது, சீனா பல்வேறு விதங்களில் சாதனைகளை படைத்து வருகின்றார்கள். பல சாதனைகள் சீனாவின் பக்கத்தில் இருக்கின்றன. அந்த சாதனை பட்டியல்களை நாங்கள் 8 முன்னர் உங்களுக்கு வழங்குவோம். அதில் ஒன்று, உலக கார் ஏற்றுமதி சந்தையில் புதிய வரலாறை சீனா படைத்து இப்போது வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த வரலாற்று சாதனை மிக முக்கியமானதாக பேசப்படுகின்றது. 2023-24 தரவுகளின்படி சீனா ஜப்பானை பின்னுக்கு தள்ளி உலகின் மிகப்பெரிய கார் ஏற்றுமதி நாடாக மாறியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இதில் சீனாவின் வெற்றிக்கு மிக முக்கிய காரணமாக மின்சார கார்கள் மற்றும் ஹைபிரிட் வகை வாகனங்கள் மிக முக்கியமாக அதிகரித்ததே காரணம் என்று சொல்லப்படுகின்றது. உலகளவில் அதிக மின்சார கார்கள் விற்பனை செய்யும் நிறுவனங்களில் ஒன்றாக வளர்ந்து வரும் டெஸ்லாவுக்கு கடுமையான போட்டியை சீனா இப்போது வழங்கி வருவதாக சொல்லப்படுகின்றது. அது மட்டுமல்ல, உக்ரைன் போருக்கு பிறகு மேற்கத்திய நாடுகள் விதித்த தடைகள் காரணமாக ரஷ்யா சந்தையில் சீன கார் நிறுவனங்களின் பங்கு கணிசமாக உயர்ந்திருப்பதாகவும், நவீன தொழில்நுட்பம், குறைந்த விலை மற்றும் பல்வேறு வசதிகள் காரணமாக மேற்கு ஐரோப்பிய மற்றும் தென்கிழக்காசிய நாடுகள் போன்றவற்றிலும் சீன வாகனங்களுக்கு மிகப்பெரிய சந்தை வாய்ப்புகள் இப்போது கிடைத்து வருவதாகவும் சொல்லப்படுகின்றது. இதன் காரணமாக உலகின் முன்னணி கார் ஏற்றுமதி நாடாக இப்போது சீனா மிளிர்ந்து வருவதாக சொல்லுகின்றார்கள். அது மட்டுமல்ல நேர்களே, உலகத்தில் கார் ஏற்றுமதியில் அல்லது கார் உற்பத்தி நடவடிக்கைகளில் சீனா முதலிடத்தையும், 2 ஐக்கிய அமெரிக்க நாடுகளும், 3 ஜப்பானும், 4 இந்தியாவும், 5 ஜெர்மனியும் பெறுவதுடன் 6 தென்கொரியா பெற்றிருக்கின்றது. மெக்சிகோ 7 என்று இப்போது கார் உற்பத்தியில் இந்த நாடுகள் கொடிகட்டி பறக்கின்றன. சீனா, ஐக்கிய அமெரிக்கா, ஜப்பான், இந்தியா, ஜெர்மனி, தென்கொரியா, மெக்சிகோ ஆகிய நாடுகள் கார் உற்பத்தியில் இப்போது கொடிகட்டி பறக்கின்ற நாடுகளாக மாறியிருக்கின்றன. நிகழ்ச்சியில் அடுத்த ஆனந்த் ஒரு விருப்ப பாடல் கேட்டிருந்தார். அவரது விருப்ப பாடல், இன்று போல் என்றும் வாழ்க, திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றார்.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங் சூசர்?
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
4: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது தமிழ் HD.
5: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
6: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
5: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
6: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9-5-6-7-2-0-0.
7: என்னடி முனி அம்மாவும் கண்ணிலே மையே, யாரு வச்ச மையே இது?
8: அந்த பாடல் தீவன் விரும்பி கேட்டது.

0: நேர்கசியம்மா தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் நேர் விருப்ப பாடல்களுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. பாடல் ஒலித்தோ இந்த நேரம் 6:33.
1: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸ் இன் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $24, நைட்டி $34, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், பிரீத்தி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36-01 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு, வி கேர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் வி கேர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
0: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் நேர் விருப்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம் தமிழ் எக்ஸ்பிரஸ் வழங்குகின்ற நேர் விருப்ப நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இடம்பெற இருக்கின்றது. நேர்கள், இந்த வேளையில் இலங்கை மற்றும் மேற்கிந்திய தீவுகளுக்கு இடையிலான கிரிக்கெட் தொடர் இன்று ஆரம்பமாக இருக்கின்றது. இன்றைய தொடரிலே, இந்த தொடரில் இலங்கை மற்றும் மேற்கிந்திய தீவுகள் ஒரு நாள் போட்டி மற்றும் T20 போட்டி, டெஸ்ட் போட்டிகள் ஆகியவற்றில் விளையாட இருக்கின்றன. குறிப்பாக இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையில் பல்வேறு விதமான போட்டிகள் தொடர்ச்சியாக இடம்பெற காத்திருக்கின்றன. குறிப்பாக இந்த போட்டிகளில் இலங்கை மற்றும் மேற்கிந்திய தீவுகள் ஆகிய அணிகள் 3 ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலும், 3 T20 கிரிக்கெட் போட்டிகளிலும், 2 டெஸ்ட் போட்டிகளிலும் விளையாட இருக்கின்றன. ஜூன் மற்றும் ஜூலை மாதங்கள் தொடர்ச்சியாக இந்த போட்டிகள் இடம்பெற காத்திருக்கின்றன என்ற வகையில் இன்றைய நாளில் இந்த போட்டித் தொடர் ஆரம்பமாகி இருக்கின்றது. இப்போது முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி ஆரம்பமாகி இருக்கின்றது. இன்றைய போட்டியில் முதலில் துடுப்படுத்த ஆடிய இலங்கை அணி 303 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றது. 50 பந்து பரிமாற்றங்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து பதிலுக்கு துடுப்பெடுத்து ஆடி வருகின்ற மேற்கிந்திய தீவுகள் அணி இப்பொழுது 5 விக்கெட்டுகளை இழந்து 211 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். 39வது பந்து பரிமாற்றத்தின் முடிவில் இன்று தொடர்ச்சியாக இந்த போட்டிகள் மிக சிறப்பான முறையில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக இலங்கை மிக நல்லதொரு புத்துணர்வு பூத்த ஒரு அணியாக இப்போது வந்திருக்கின்றது. நீண்ட காலமாக இலங்கை கிரிக்கெட்டில் இருந்த மிகப்பெரிய ஊழல் அல்லது பதவி நிலை போட்டிகள் தொடர்பான பல்வேறு விடயங்கள் தீர்க்கப்பட்ட, குறிப்பாக சாமினி சில்வா என்பவர் நீண்ட காலமாக இலங்கை கிரிக்கெட் சங்கத்தின் அல்லது இலங்கை கிரிக்கெட் போர்டின் தலைவராக இருந்தவர், அவர் இப்போது நீக்கப்பட்டு இரண் விக்ரமரட்ன என்பவர் ஜனாதிபதி அனுர குமார் திசாநாயக்கா தலையீட்டினால் மாற்றப்பட்டிருக்கின்றார். அவரது மாற்றத்தை தொடர்ந்து இப்போது புதிய புத்துணர்வு அணியாக இலங்கை கிரிக்கெட் அணி இப்போது போட்டிகளில் களம் கண்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. குறிப்பாக பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஒரு நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளுக்கு குசல் மெண்டிஸ் ஒரு சிறந்த துடுப்பாட்ட வீரர் தலைவரில் இந்த அணி சென்றிருக்கின்றது. இன்றைய போட்டியிலே 10 நிஷங்க ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் 79 ஓட்டங்களையும், அணித்தலைவர் குசல் மெண்டிஸ் 72 ஓட்டங்களையும், அதேபோல் சரித் அசலங்க 45 ஓட்டங்களையும், அணிக்காக ஜனித் லியனகே 44 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தார்கள். அதன் மூலம் 303 ஓட்டங்கள், 50 பந்து பரிமாற்றங்களில் குவிக்கப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது 39வது பந்து பரிமாற்ற நிறைவில் மேற்கிந்திய தீவுகள் அணி 5 விக்கெட்டுகளை இழந்து 213 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றன. இன்னும் 91 ஓட்டங்களை பெற வேண்டும். 11 பந்து பரிமாற்றங்கள் மீதமாக இருக்கின்றன. கையில் 5 விக்கெட்டுகள் இருக்கின்றன. இதுவும் மேற்கிந்திய தீவுகளில் இடம்பெறுகின்ற போட்டி என்பதனால் மேற்கிந்திய தீவுகளுக்கு வாய்ப்பான ஒரு களமாகவும் பார்க்கப்படுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போது களத்தில் மேற்கிந்திய தீவுகளில் அணியின் சார்பில் நல்ல துடுப்பாட்ட வீரர்கள் இருக்கின்றார்கள். குறிப்பாக சேஸ் இருக்கின்றார், மிக சிறப்பாக சேஸ் செய்யக்கூடியவர் என்ற வகையில் இந்த போட்டிகள் யாருக்கு வெற்றியை தரப்போகின்றது என்பதை நாங்கள் இன்னும் 11 பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் கண்டுகொள்ளலாம். நேரம் சரியாக 6:37. நம்பி ஒரு பாடல் விரும்பி கேட்டால் அங்காடி தெரு திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒலிக்கின்றது.

0: நேர்கள் சி எம் ஆர் தமிழ்ச்சியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன்
1: இணைந்திருக்கிறீர்கள். உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 63. இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
1: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் அடுத்து குகதாஸ் விருப்ப பாடல் இடம்பெற இருக்கின்றது. குகதாஸ் விருப்ப பாடல் என்னும் அடுத்த பாடலாக இடம்பெற இருக்கின்ற இந்த வேளையிலே, தலைமுறை தலைமுறையாக பாதிக்கும் ஒரு கொடிய நோயை காரணமாக அந்த நோயிலிருந்து மக்களை காப்பாற்ற கனேடிய தம்பதியினர் ஒரு நிகழ்ச்சிகரமான செயலை செய்திருக்கின்றார்கள். கனடாவின் ஒக்வில் பகுதியைச் சேர்ந்த ஃப்ராங்க் மற்றும் ஜெனிஸ் ஆகிய தம்பதியினர் தங்களின் குடும்பத்தினர் மூளை பாதிப்பு நோய்களால் இழந்த இழப்புகளை மற்றவர்களுக்கான நம்பிக்கையாக மாற்றியிருக்கின்றார்களாம். இவர்கள் லண்டனில் உள்ள வெஸ்டர்ன் பல்கலைக்கழகத்துக்கு 4.1 மில்லியன் டாலர் என்றால் சுமார் 34 கோடி ரூபாய் இலங்கை பணத்தில் நிதியுதவியை வழங்கியிருக்கின்றார்கள். நரம்பியல் சிதைவு நோய்களால் பாதிக்கப்படும் குடும்பங்களின் எதிர்காலத்தை மேம்படுத்துவது இவர்களின் நோக்கமாக சொல்லப்படுகின்றது. ஜெனிஸின் தாய், பாட்டி உள்ளிட்ட பல தலைமுறையினர் ஹண்டிங்டன் என்ற பரம்பரை மூளை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள். இந்த நோய் மூளை செல்களை படிப்படியாக அழித்து விடுகின்றதா. கடுமையான உடல் மற்றும் மனநல சரிவை இது ஏற்படுத்துவதாக சொல்லப்படுகின்றது. அவ்வாறான டெமென்சியா போன்ற அந்த நோயால் பாதிக்கப்படுகின்றவர்களுக்காக அவர்களுக்கான அந்த நோய் சிகிச்சைகளை செய்வதற்காக இவ்வாறான நிதியை பயன்படுத்துவதற்காக இந்த நிதியுதவியை இவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். அவர்களது நல்ல மனதை வாழ்த்தாமல் இருக்க முடியாது. நிச்சயமாக இவ்வாறான மூளை சார்ந்த செல்கள் பாதிப்பு மது அருந்துவதால் ஏற்படுவதாக சொல்லப்படுகின்ற அதே வேளை, தற்போது ஒரு புதிய ஆராய்ச்சியில் அதிகளவில் தொலைபேசிகள் இந்த இலத்திரனியல் சாதனங்களுடன் நீண்ட நேரங்களை தொடர்ச்சியாக செலவிடுவோருக்கும் இவ்வாறான மூளை செல்கள் அதிகம் பாதிக்கப்படுவதாக, மது அருந்துபவர்களை விட மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்துவதாக சொல்லப்படுகின்றது. இப்போது குகதாஸ் விருப்பப்பாடல்.

அந்த பாடல் ஒலித்தோ இந்த நேரம் 6:52 நேர்களை இப்பொழுது பார்வையற்றோருக்கும் இனி பார்வை கிடைக்கும் என்று எலான் மஸ்கின் நியூ ராலிங் சிப் என்ற அந்த செய்யப்போகின்ற அற்புதம் பற்றி உலகம் இப்போது பேசத் தொடங்கி இருக்கின்றது. அடுத்த ஓராண்டுக்குள் நியூராலிங் நிறுவனம் அதிநவீன மூளை மற்றும் அறுவை சிகிச்சை தொழில்நுட்பம் மூலம் பார்வையற்றவர்கள் மீண்டும் பார்வையை பெற முடியும் என்று எலான் மஸ்க் சமீபத்தில் தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. அறிவியல் புனைகதை திரைப்படங்களில் மட்டுமே சாத்தியமாக தோன்றிய இந்த அறிவிப்பு தற்போது இணையத்தில் மிகப்பெரிய அளவில் பலரது கவனத்தை ஈர்த்துள்ளதாக சொல்லப்படுகின்றது. மனித மூளையை டிஜிட்டல் அமைப்புகளுடன் நேரடியாக இணைக்கும் பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்பேஸ் தொழில்நுட்பத்தில் நியூராலிங் நிறுவனம் தீவிரமாக செயல்பட்டு வருவதாக சொல்லப்படுகின்றது. இந்த தொழில்நுட்பம் பக்கவாதம், நரம்பியல் கோளாறுகள் மற்றும் குறிப்பிட்ட சில வகையான பார்வை இழப்புகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிர்காலத்தில் பெரிதும் உதவும் என்று நம்பப்படுகிறது. பாதிக்கப்பட்ட கண்களை சரி செய்வதற்கு பதிலாக இந்த தொழில்நுட்பம் காட்சி தகவல்களை நேரடியாக மூளைக்கு அனுப்புமா, இதன் மூலம் பார்வைக்கான ஒரு புதிய பாதையை உருவாக்கும் என்று நம்பப்படுகின்றது. இத்தகைய கண்டுபிடிப்புகள் எதிர்கால மருத்துவ துறையையும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிகிச்சை முறைகளையும் முற்றிலுமாக மாற்றியமைக்கும் என்று இதன் ஆதரவாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இருப்பினும் இத்தகைய மருத்துவ தொழில்நுட்பங்கள் பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு வருவதற்கு முன்பு விரிவான சோதனைகள், பாதுகாப்பு ஆய்வுகள் மற்றும் நீண்டகால ஆராய்ச்சிகள் தேவை என்று மருத்துவ நிபுணர்கள் இப்போது கருத்து வெளியிட்டிருக்கின்றார்கள். நியூராலிங் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்தாலும் இவை இன்னும் ஆரம்ப கட்டத்தில் இருப்பதால் நிஜ உலகில் இதன் முழுமையான முடிவுகளை காண கூடுதல் காலம் எடுக்கலாம் என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றார்கள். உலகெங்கிலும் மில்லியன் கணக்கான மக்கள் பார்வை இழப்புடன் வாழ்ந்து வரும் சூழலில் பார்வையை ஓரளவு மீட்டெடுப்பதற்கான இந்த சாத்தியக்கூறு பல குடும்பங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை அளித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. அது மட்டுமல்ல நேர்களே, புற்றுநோய், தோல் புற்றுநோய் தொடர்பான அந்த தாக்கங்களை எல்லாம் இப்போது குறைப்பதற்கு, புற்றுநோயினால் ஏற்படுகின்ற கட்டிகளை கரைப்பதற்கேற்ற புதிய மருந்துகளையும் இப்போது விஞ்ஞான உலகம் கண்டறிந்திருப்பது மிகப்பெரிய அமெரிக்க நாட்டிலே விஞ்ஞானிகள் இவ்வாறான கண்டுபிடிப்புகளையும் இப்போது தந்திருப்பது மருத்துவ உலகத்துக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய வரப்பிரசாதங்களாக சொல்லப்படுகின்றன. நேரம் இப்பொழுது சரியாக 6:54 சந்திரன் விருப்ப பாடலுடன் இணைந்திருப்போம்.

0: நிகழ்ச்சியில் பல்வேறு விதமான நேர்களது விருப்ப பாடல்களுடன் நாங்கள் இணைந்திருக்கும் வேளை இது. இந்த வேளையிலே நேர்களே, 8 மாதங்களின் பின் வவுனியா மாநகர சபை மீண்டும் மேயர் தலைமையில் இப்போது இயங்க ஆரம்பித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. வவுனியா மாநகர சபை இன்றைய நாளிலே மீண்டும் மேயர் காண்டிபன் தலைமையில், சுந்தரலிங்கம் காண்டிபன் தலைமையில் செயற்பட ஆரம்பித்திருப்பதாகவும், 8 மாத காலமாக நீதிமன்றத்தின் இடைக்கால தடை உத்தரவு காரணமாக அது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாகவும், இப்போது நீதிமன்றம் இவர்கள் தலைமையில் அந்த மாநகர சபை இயங்க முடியும், இலங்கையின் இறுதியாக உருவான மாநகர சபை என்ற அந்த பெருமை வவுனியா மாநகர சபைக்கு இருக்கின்றது. இலங்கையின் வடமாகாணத்தில் 2 மாநகர சபைகள் இப்போது இருக்கின்றன. ஒன்று யாழ்ப்பாண மாநகர சபை, 2வது வவுனியா மாநகர சபை. இந்த வேளையிலே சங்கீதன் எனும் சொல்லிசை பாடகர் தற்பொழுது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 14 நாட்களுக்கு சிறை வைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதற்கு அடிப்படையான காரணம், அவரது பாடல் இங்கிருக்கும் இனவாதிகளால் எடுத்து மொழிபெயர்க்கப்பட்டு சமூக வலைத்தளங்களில் போடப்பட்டு அவரை போடப்பட்டதனால் என்று இப்போது ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கின்றது. இந்த சங்கீதன் என்பவர் யாழில் கோயில் திருவிழா இசை நிகழ்ச்சியில் இயக்கப்பாட்டு பாடிய பாடகர் ஒருவரும் இந்த வேளையிலே கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஹிக்கப் சங்கி என்ற பெயருடன் டிக்டாக்கில் பாடி வரும் ஒரு பாடகரை சாவகச்சேரி பகுதியில் வைத்து இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இவ்வாறான கைதுகள் இப்போது மீண்டும் ஆரம்பித்திருக்கின்றன. இது மீண்டும் தொடங்கும் என்ற என் வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறுவது போல மீண்டும் இவ்வாறான சம்பவங்கள் இப்போது இலங்கையில், குறிப்பாக தமிழர் பிரதேசங்களில் ஆரம்பமாகி இருப்பது தமிழர்கள் மத்தியில் மீண்டும் ஒரு அச்ச உணர்வுகளை ஏற்படுத்தியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அது மட்டுமல்ல நேர்களே, இந்த வேளையில் ஒரு தகவலை நாங்கள் பரிமாறிக்கொள்ள வேண்டும். அண்மையில் மிகப்பாரிய சிறுநீரக கோளாறு காரணமாக பல்வேறு நபர்களிடமிருந்து, தனது நலன் விரும்பிகளிடமிருந்து, தனது சிறுநீரக மாற்று சிகிச்சைக்கான சத்திர சிகிச்சைக்கான உதவியை கோரியிருந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், இந்நாள் தவிசாளர் திரு சிவாஜி லிங்கம் அவர்கள் தனது மருத்துவ செலவுகளுக்கு பொதுமக்களிடமிருந்து கிடைத்த நிதி உதவி தற்போது போதுமான அளவை எட்டியுள்ளதாக அறிவித்திருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து தனது மருத்துவ தேவைக்கு அதிகமாக கிடைத்த நிதியை தான் வருகின்ற மேலதிக நிதிகளை, இதுவரை கிடைத்த மேலதிக நிதிகளை போரால் பாதிக்கப்பட்ட தனது தாயக உறவுகளுக்கு செலவிட இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறான தன்னலமற்ற தமிழ் தேசிய மற்றும் சமூக சேவையாளராக விளங்குகின்ற சிவாஜி லிங்கம் அவர்களுக்கு பல உறவுகள் உதவியிருக்கின்றார்கள். அந்த உறவுகளுக்கு இந்த வேளையிலே நாங்கள் நிச்சயமாக நமது நன்றிகளை தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் சிஎம்ஆர் வானொலி ஊடாகவும் அவரது அந்த செய்தியை, அந்த உதவி கூறப்பட்ட போது அந்த உதவி வழங்க வேண்டுமென்ற ஒரு தகவலை நாங்கள் தெரிவித்திருந்தோம் என்ற வகையில், அவருக்கு உதவியிருக்க அத்தனை உறவுகளுக்கும் இந்த வேளையிலே நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். 7:02 இந்த மணித்தியாலத்தின் செய்தி அறிக்கையுடன் அடுத்து இணைந்திருப்போம். செய்தி அறிக்கையை தொடர்ந்து நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேர்களையும் இணைத்துக் கொள்வோம். அதேவேளை ஏற்கனவே காத்திருப்பு பட்டியலில் இருக்கின்ற பாடல்களையும் நேர்களது விருப்ப பாடல்களையும் முடிபெறப்போம்.
1: மணித்தியால செய்திகள் CMR Tamil HD Hourly News.
2: சர்வதேச நாணய நிதியத்தினால் இலங்கைக்கு அங்கீகரிக்கப்பட்ட 5வது மற்றும் 6வது தவணைக்கான 695 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி இலங்கைக்கு கிடைத்திருப்பதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசாங்கம் முன்னெடுத்து வரும் பொருளாதார சீர்திருத்தங்களின் முன்னேற்றத்தை அடுத்தே இந்த 2 தவணைகளுக்கான நிதியும் ஒரே கட்டமாக விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய வங்கியின் தகவலின்படி தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ள இந்த பெருந்தொகை நிதியானது இலங்கையின் வெளிநாட்டு நாணய கையிருப்பில் நேரடியாக சேர்க்கப்பட்டுள்ளது. கடந்த கால பொருளாதார நெருக்கடிகளில் இருந்து மீண்டு வரும் இலங்கையின் நிதி ஸ்திரத்தன்மையையும் சந்தை நம்பிக்கையையும் மேலும் வலுப்படுத்துவதற்கு இந்த நிதியுதவி ஒரு குறிப்பிடத்தக்க பக்கபலமாக அமையும் என்று நிபுணர்கள் எதிர்பார்ப்பு வெளியிட்டிருக்கின்றனர். யாழ்ப்பாணத்தில் டெங்கு நுளம்பு பரவும் சூழலை ஏற்படுத்திய 14 குடியிருப்பாளர்களுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் 140,000 ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது. டெங்கு நுளம்பு ஒழிப்பு திட்டங்களின் கீழ் கோப்பாய், இருபாலை மற்றும் நீர்வேலி பகுதியில் அப்போது பொது சுகாதார பரிசோதகர்களினால் கள விஜயங்கள் இடம்பெற்றிருந்தன. அதன்போது டெங்கு நுளம்பு பரவுவதற்கு ஏதுவான சூழலை பேணிய 14 குடியிருப்பாளர்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவர்களுக்கு எதிராக யாழ் மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. குறித்த வழக்கு விசாரணைகள் நேற்றைய தினம் இடம்பெற்ற பொழுது குடியிருப்பாளர்கள் தம்மீதான குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொண்டதை அடுத்து அவர்களுக்கு தலா 10,000 ரூபாய் வீதம் 140,000 ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டது. இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்த 30 இந்திய மீனவர்கள் உத்தியோகபூர்வமாக விடுவிக்கப்பட்டு நேற்றைய தினம் சென்னையை சென்றடைந்தனர். இந்திய மற்றும் இலங்கை ஆகிய 2 நாடுகளுக்கும் இடையிலான உயர்நிலை ராஜதந்திர பேச்சுவார்த்தையின் பின்னரே இந்த மீனவர்கள் அனைவரும் சிறைகளில் இருந்து விடுவிக்கப்பட்டனர். இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மற்றும் காரைக்கால் பகுதிகளைச் சேர்ந்த இந்த மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் வெவ்வேறு காலப்பகுதிகளில் கைது செய்யப்பட்டிருந்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் அனைவரும் பின்னர் நீதிமன்றங்களில் முன்னிலைப்படுத்தப்பட்டு நீதவானின் உத்தரவின் பேரில் பல்வேறு சிறைகளிலும் நீண்ட நாட்களாக காவலில் வைக்கப்பட்டிருந்தனர். இதையடுத்து நீதிமன்றங்களினால் நிபந்தனை அடிப்படையில் விடுவிக்கப்பட்ட இந்த 30 மீனவர்களும் உரிய ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்ட பின்னர் கொழும்பிலிருந்து விமானம் மூலம் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். வெளிநாட்டு சிகரெட்டுகளை சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டு சென்ற சீனர்கள் மூவர் இன்று கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் சீன நாட்டைச் சேர்ந்த 35, 38 மற்றும் 50 வயதுடைய வணிகர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. இவர்கள் இன்றைய தினம் அதிகாலை 2:45 அளவில் மலேசியாவின் கோலாலம்பூர் நகரில் இருந்து ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான UL-319 என்ற விமானத்தின் மூலமாக கட்டுநாயக்க விமான நிலையத்தை சென்றடைந்தனர். சந்தேக நபர்கள் கொண்டு சென்ற 6 பயணப்பகுதிகளை சோதனையிட்ட போது சீனாவில் தயாரிக்கப்பட்ட 55,800 சிகரெட்டுகளை கொண்ட 279 சிகரெட் கார்ட்டூன்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் சந்தை பெறுமதி சுமார் 83,70,000 ரூபாய் என விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மற்றும் சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகள் சந்தேக நபர்களை தடுத்து வைத்து இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். கொல்கத்தாவில் மம்தா பானர்ஜி நடத்திய போராட்டத்தில் அவரது கட்சியைச் சேர்ந்த 80 சட்டமன்ற உறுப்பினர்களில் 8 பேர் மட்டுமே கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 29 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 6 பேர் மட்டுமே இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். முன்னதாக நடைபெற்ற கட்சி கூட்டத்திற்கு 60 சட்டமன்ற உறுப்பினர்கள் வராதமை தலைமைக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் அரசு ஊழியர்கள் மதிய உணவுக்காக வீட்டுக்கு செல்லக்கூடாது என்றும் 6 மாதங்களுக்கு வெளிநாட்டு பயணங்களுக்கு தடை உட்பட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளை அரசு ஊழியர்களுக்கு விதித்து அனைத்து துறைகளுக்கும் புதுச்சேரி அரசு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. எரிபொருள், மின்சாரம் மற்றும் அத்தியாவசிய வளங்களை சிக்கனமாக பயன்படுத்தும் வகையில் புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை இதனை தெரிவித்திருக்கின்றது. அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தன்னாட்சி அமைப்புகளுக்கு இந்த சுற்றறிக்கை

0: பயணங்களை 6 மாதங்களுக்கு ஒத்திவைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அரச வாகனங்களின் பயன்பாட்டை சிக்கனமாக மேற்கொள்வதோடு எரிபொருள் செலவை குறைக்கும் வகையில் வாகன பகிர்வு முறையை பின்பற்ற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ஓட்டேரி பின்னிமில் வளாகத்தில் இடம்பெற்ற சினிமா படப்பிடிப்பின் போது எரிவாயு சிலிண்டர் வெடித்து விபத்து ஏற்பட்டதில் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் 19 பேர் காயமடைந்திருக்கின்றனர். இந்த சம்பவத்தில் பலத்த தீக்காயமடைந்த 4 பேர் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நடிகர் எஸ் ஜே சூர்யா இயக்கி நடிக்கும் கில படப்பிடிப்பு நேற்று இரவு முதல் நடைபெற்ற நிலையில் இன்று அதிகாலை ஆக்ஷன் காட்சிக்காக சிலிண்டரில் எரிவாயு மற்றும் ரிக்கிங் பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது இந்த வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: மணித்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: தினமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTA-இல் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4765-4765-4761-4765-4661.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalam closing da. Tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
1: Prithi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selutthi kondurukkundeerkala. Ungal mortgage kalai vangikku maatavum. Call Prithi Selvam. 416-268-0155-416-268-0155.
3: Last minute le closing jeda Pradesh chellathukku thanks ah
4: chellam illa da Selvam
3: sari sari.
6: Hi, hello, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க பூஜா பேசுறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க?

0: கீப் லிசனிங் டு சிஎம்ஆர் தமிழ் எச்டி.
1: நேரம் இப்பொழுது 7:11. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் இப்பொழுது நேர்கள் காத்திருப்பு பட்டியலில் இருக்கின்ற எஸ்பி சரண், அதே போல் வெண்பா, அதனை விட மூர்த்தி பவான் ஆகியோரது பாடல்கள் ஒளிபரப்பட இருக்கின்றன. அதேவேளை நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேர்களை நாங்கள் இந்த வேளையில் இணைத்து கொண்டு நேர்களது பாடல்களுடன் தொடர்ந்து பயணிப்போம். இப்பொழுது நிகழ்ச்சியில் இந்த மணித்தியாலத்தின் முதலாவது நேர், வணக்கம்.
2: வணக்கம், நன்றி. அனவர்களே, எப்படி நலமா இருக்கீங்களா?
1: ஓ, நலம் யா, நன்றி. நீங்கள் எப்படி?
2: ஓ, நல்ல சுகமா. உங்களோட தகவல் நிகழ்ச்சியில் பாடங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டு மகிழ்ச்சியா வேலை செஞ்சோன்னு இருக்கோம். அப்ப இன்றைக்கு நிறைய நேரம் நான் பாடல் கொடுப்பீங்க, அப்ப இன்றைக்கு எல்லாருக்கும் பாடல் கிடைக்கும் கொண்டதால நீங்க காத்திருந்து வேற
1: தகவல்களையும் பாடல்களையும் கொண்டு பயணிச்சு கொண்டிருக்கிறீங்கள. அப்ப
2: ஏன் வேலையும் அப்படி சலிக்காம வேலையும் முடியுது? என்ன கிட்ட வந்துட்டேன்.
1: ஓ, புரியுது.
2: இன்னொரு கொஞ்ச நேரத்துல நல்ல மழை அடிக்குது, ஆனா வேலை எடுப்பணும் முடிஞ்சது. நிகழ்ச்சிகள் தொழிலா போனா அப்படியே கேட்டுக்கொண்டு இருக்க மகிழ்ச்சியா இருக்கும். நீங்க ஒவ்வொரு புதிய புதிய செய்திகள் கொண்டு வர அது இன்னும் இந்த நாங்கள் கேட்டதை விட நீங்க சொல்ற இன்னும் கேட்க இனிமையால இருக்கும்.
1: ஏக்க எந்த செய்தி மனதை கவர்ந்து மனதில் பிடிபட்டது இன்னைக்கு?
2: இன்னைக்கு இன்னைக்கு எல்லா செய்தியும் நல்ல மாணவர்கள். அந்த பிராம்டன்ல இன்னைக்கு அந்த 50 கேமரா போட்டுருன்னு சொன்னீங்க, அது வந்து நல்ல 4

0: ஒரு சம்பவம் நடந்தது புக்கதடியில, அதை கூட்டுறதால வந்து நன்மை தான் சொல்லி நினைச்சேன். அப்ப சந்தோஷம் அப்படிதான் இருப்பணும்.
1: என்ன சம்பவம்
0: என்னண்டா, இப்ப இங்க வந்து கிட்டடியில வந்து ஒரு துக்க சம்பவம் ஒன்று நடந்தது. ஒரு படியன் வந்து கார் ஓடி, அது மூன்று நாலு பேர் இருந்த பின்னுக்கு, அதுல பெல்ட் போடாம ஒருத்தர் இருந்திருக்கார். அப்ப அவர்கிட்ட உடல்ல வந்து உடனே அந்த ஸ்பாட் அவுட்லயே ஆள் உயிரை வந்துட்டு ஒரு ஆள், அப்படி மூன்று பேர் வந்து பயங்கரமா படுகாயத்துல சீரியஸ்ல இருந்து இப்பதான் அந்த கொஞ்சம் கலைக்கக்கூடிய நிலைக்கு வந்திருக்கணும். அப்ப முன்னாடி வந்த கார்ல வந்த பொம்பளையும் வந்து பயங்கரமா அடிபட்டு அந்த பொம்பளைக்கு வந்து நினைவு இல்லாம இருக்குது. அப்படி கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு நாள் அண்டு, இங்க சுதந்திர தின நாள் அண்டு, அவைகளுக்கு இப்படி நடந்தது ஒரு துக்கமா போயிட்டு அந்த. அப்ப அது ஒரு அந்த நீங்க அந்த கேமராவை கொண்டு வந்தோடனே எனக்கு அந்த நினைவு தான் வந்துச்சு. இப்படி இங்கேயும் அந்த சில இடங்கள்ல அப்படி போட்டா அந்த கேமரா இருக்குன்ற சொல்லி பயத்திலேயாச்சும் கொஞ்சம் குறைச்சு ஓடிக்கணும். இது வந்து ஓவர் அந்த வாகனம் வந்து வேகமா ஓடித்தான் இது நடந்தது, திருப்ப முடியாம.
1: இல்ல அந்த அந்த தகவல் கேமரா போட்டின தகவல் நேர்கள் எல்லாருக்கும் தெரிய வேணுமன்றதுக்காக தான் கொண்டு வந்தேன். இந்தா தெரியாம பிறகு எங்களது நேர்கள் போய் பிரச்சனைப்படக்கூடாது அந்த ஒரு ஆசையில தான். அந்த
0: இல்ல சும்மா 10-20 கூட ஓடுறது பெரிய பாதுகாப்பு இல்ல, அதை விட இப்படி நிறைய ஓவர் ஸ்பீட்ல ஓடினா வந்து உண்மையில எவ்வளவு பாருங்க உயிரிழப்பு. அந்த குடும்பங்கள்லாம் நினைச்சு பாருங்க எவ்வளவு பாவங்கள்.
1: கொஞ்சம் பிரச்சனை இப்ப பிரான்ஸ்ல லாச்சப்பல் என்று சொல்ற இடம் மாதிரிதான் இப்ப கனடாவில பிராம்டன் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு இடமே மாறி வருது.
0: செய்திகள் எல்லாமே நல்லா இருந்தது, நல்லது பாடகம் நல்ல பாடகம். இன்னைக்கு வந்து அந்த சர்வதேச சைக்கிள் தினம் பண்ணதால இன்னைக்கு அந்த அதுவும் எங்களோட ஒரு புண்ணிப்பணம் செய்தானே. அப்ப அதனால அந்த ரெக்கை வெட்டி பறக்குற அண்ணாமலை சைக்கிள்,
1: அண்ணாமலை சைக்கிள் பாடல் ஒலிக்கும். ஏன் நன்றி நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு.
0: அந்த பாட்டுக்கு சந்திப்போமா.
1: நன்றி ஜெயா. 8 மணி தொடக்கம், 9 மணி வரை அடுத்த நிகழ்ச்சி இடம்பெறும்.
0: நன்றி.
1: நில் பதில்
0: நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: ஹலோ வணக்கம், நான் கணேஷ் கணேசன்.
1: கணேஷ் வாங்க.
2: எனக்கு வந்து சுவாதின் அடித்த உரம், சரகாதி அடித்த உரம், முத்துக்களோ கண்கள்,
1: முத்துக்களோ கண்கள்,
2: சிஎம்எஸ் பிசுல வாரிய பாடு,
1: வைர நெஞ்சமா இருக்கணும் பாப்போம். நன்றி.
2: நன்றி வணக்கம்.
1: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம். தேவமார்.
1: தேவமார் வாங்க.
3: நலமா இருக்கிறீங்களோ?
1: நலம் தேவமார். நீங்கள் எப்படி?
3: நலமா இருக்கிறோம். தகவல்கள் இருந்தீங்க, சந்தோஷமான தகவல். அதுக்கு முதல் அந்த சுவாதிங்க மையா அவருக்கு தேவையான அந்த நிதி உதவி கிடைச்சதே பெரிய சந்தோஷம். அவர்கிட்ட உடல்நலம் பெரிய சிறப்பா வாழணும் அது வாழ்த்துக்கள். மற்றது இங்கே அந்த மருத்துவ நிதிக்காக தம்பதியினர் 4 மில்லியனுக்கு மேலான பணத்தை நன்கொடைய வழங்கி இருக்கிறார். அளவும் சிறப்பான ஒரு
1: நல்ல விஷயம்,
3: நல்ல விஷயம் சொல்லி இருக்கிறீங்க. நன்றி. உங்களுக்கு வாழ்த்துக்கள். அவ்வளவு இந்த இடம் இருக்கணும். எனக்கிட்ட அமரன் படத்துல இருந்து கார்த்திக் பாடின பாட்டு முஸ்தபா முஸ்தபா முஸ்தபா அந்த பாடத்தை.
1: சரி, பாடல் ஒலிக்கும். நன்றி தேவகுமார்.
3: நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம்.
4: வணக்கம்.
1: மதுவை விட
4: மோசமானது
1: நித்யான் எழுப்பினோட போனத்தானே தேடுது கை.
4: என்ன
1: சாச்சில போட்டு அங்க வயரை பிடிச்சு கொண்டு போனத்தான் தேடுறது எங்கடா இருக்கு.
4: என்ன
1: பாடல்?
4: பாட்டு வந்து வாசன் எனக்கு பேரை சொல்லவா அது நியாயமாக குரு பாடத்தில் பாட்டு.
1: நன்றி. நன்றி ராஜா. நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு
4: நன்றி. நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
1: நலம் ரமேஷ், நன்றி
5: நன்றி நன்றி. பாடல் வந்து பட்டாசு படத்துல இருந்து சில்புரங்கிற பாடல், நான் வச்சிருந்த பாடல் அதுக்கு முன்னே அண்ணாமலை சைக்கிள் தான் வச்சிருந்தேன், அவர் போட்டார், அதோட நானும் சேர்ந்து
1: கேட்டேன். நீங்கள் நியாயம் இல்ல வேலை பாக்குறீங்க ரமேஷ்.
5: நியாயம் இல்லையோ, அது என்னது?
1: பட்டாசு தானே போன திங்களும் நாங்கள் கேட்டோம். என்ன
5: நல்ல நிகழ்ச்சிக்கு நல்லா போயிட்டு இருக்கு. நான் விடையாடி தவி பண்ணிட்டு கேட்டுதான் வாழ்த்துக்கள். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு வண்டியில ஏறத்துக்கு, பாக்கலாம்.
1: நன்றி நன்றி
5: நன்றி. வணக்கம்
1: நிகழ்ச்சி நடத்த நீர் வணக்கம்.
6: நான் ஜாதி
1: காசி வாங்கும்.
6: நல்லா இருக்கீங்களா?
1: நலம் காசி, நீங்க எப்படி?
6: மேல வரைக்கும் எனக்கு அந்த பெரிய சந்திர மாடு என்ன, எனக்கு ஒரு பெரிய கஷ்டமா போச்சு. இன்றைக்கு ஒட்டாவில எந்த ஒரு ஃபேமிலி வந்துருந்தவே, இப்ப கொண்டு ஒன்று விட்டுட்டு போய் இப்ப ஒன்றுமே கேட்கல. எனக்கு நீங்க இப்படி இப்படி எல்லாம் கிடைக்க எனக்கு பெரிய சந்திர மாடாக்கு நான் கேட்க அவரு இல்லதானே. எனக்கு பாடல் பார்த்து இதாவே அவையவே இதாவே பரஸ்பரம் பாடல் தானே அது, இதாவே இல்லாமல் வா.
1: சரி
6: நன்றி
1: நன்றி காசி. ஆமாம், நேரம் இப்பொழுது 7:18. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் நேர் விருப்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
7: பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 28ஆம் தேதி சப்பர திருவிழா, மே 29ஆம் தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். ஜூன் 5ஆம் தேதி மாலை வைரவர் மடை, ஜூன் 6ஆம் தேதி மாலை பூங்காவனம். இலக்கம் 200 அட்வான்ஸ் புலவார்ட், பிராம்டன், கற்பக விநாயகர் ஆலயம். 905-458-9701.
8: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365.
1: நேர்கள் நேர் விருப்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. நேரம் இப்பொழுது 7:20. இந்த வேளையிலே நாங்கள் அடுத்த பாடலுடன் இணைந்திருக்க போகின்றோம். எஸ் பி சரண் விரும்பி கேட்ட பாடல் அடுத்து ஒலிபரப்பாக இருக்கின்றது. பொதுவாக இலங்கையில் பல்வேறு விதமான வன்முறை சம்பவங்கள் இப்போது தலை தூக்கி இருக்கின்றன என்று சொல்லலாம். அது தரைகட்டு ஓடுதல் என்று சொல்வார்கள். அப்படியான நிலைமையில் இப்போது வன்முறை சம்பவங்கள், கொடூர சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்ற வண்ணம் இருக்கின்றன. இது இலங்கையில் மட்டுமா அல்லது உலகெங்கிலும் நடக்கின்றதா என்பதை நாங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இந்த சம்பவங்கள் எல்லாம் நினைத்து பார்க்க முடியாது திரைப்பட பாணியில் இடம்பெறுகின்ற சம்பவங்களாக மாறியிருக்கின்றன. இப்போது நாங்கள் சொன்னோம், ஏடிஎம் வங்கியில் இடுவதற்காக கொண்டு செல்லப்பட்ட 3 கோடி பணத்தை, 35 மில்லியன் பணத்தை கொள்ளையிட்டு சென்றார்கள். இப்படி பல பாதாள உலக கும்பல்களின் நடவடிக்கை நாளாந்தம் இடம்பெறுகின்ற சம்பவங்களாக மாறியிருக்கின்றன. இதைவிட மிகப்பெரிய ஒரு பயங்கர விடயங்கள் பலவும் இப்போது நடந்தேறி வருகின்றன. தனது காதலியை கொண்டு சேற்றில் புதைத்து காணவில்லை என்று போய் போலீஸில் புகார் செய்து ஒரு காதலன், எப்படி இருக்கு? திரைப்படத்தை விட மிக மோசமான காட்சிகள் எல்லாம் இப்போது இலங்கையில் அரங்கேறி வருகின்றன. இந்த சம்பவம் அண்மையில் இலங்கையில் நடைபெற்றிருக்கின்றது. அந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்துக்கு இடமான முறையில் உயிரிழந்த நிலையில் சேற்று நிலம் ஒன்றில் புதைக்கப்பட்டிருந்த இளம் பெண் ஒருவரின் உடலம் தெல்தெனிய ரங்கல பிரதேசத்தில் மீட்கப்பட்டிருக்கின்றார். இந்த கொலை சம்பவம் சுமார் 1 வாரத்துக்கு முன்பு நடந்திருக்கலாம் என்று இப்போது போலீசார் சந்தேகம் தெரிவித்திருக்கின்றார்கள். ஏனென்றால் அது உடலம் சேற்றில் புதைக்கப்பட்டிருப்பதனாலும் அந்த உடலத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பழுதுகள் காரணமாக இவ்வாறான ஒரு பயங்கர கொலை சம்பவம் இலங்கையின் தெல்தெனிய என்ற பிரதேசத்தில் நடைபெற்றிருக்கின்றது. இக்கொலை சம்பவம் 3 அடி ஆழமான ஒரு குழி தோண்டப்பட்டு அதற்குள் இந்த பெண் புதைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவத்தின் பின்னர் உயிரிழந்த பெண்ணுடன் தங்கியிருந்த அவர்தான் நண்பர் தப்பியோடியுள்ளதால் அவரே இந்த கொலை சம்பவத்தை செய்திருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. தனது மனைவியை பிரிந்து சுமார் 4 வருடங்களாக உயிரிழந்த பெண்ணுடன் ஒன்றாக அவர் வாழ்ந்து வந்திருக்கின்றார். சந்தேக நபரின் தாயார் வழங்கிய வாக்குமூலத்தின் மூலம் இது அம்பலமாகி இருப்பதாக சொல்லப்படுகின்றது. சந்தேக நபர் சில நாட்களுக்கு முன்னர் காவல் நிலையத்துக்கு சென்று உயிரிழந்த பெண்ணை தனது மனைவி என கூறி அவர் காணாமல் போயுள்ளதாக முறைப்பாடொன்றையும் ஏற்கனவே வழங்கியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த முறைப்பாட்டாளரான சந்தேக நபர் இப்போது தலைமறைவாகி இருக்கின்றார் என்பதனால் காவல்துறையினர் இவர் மீது இப்போது சந்தேகப்பட்டு இவரை தேடும் பணிகளை முடக்கிவிட்டிருக்கின்றார்கள். பொதுவாக இலங்கை காவல்துறை இவ்வாறான விடயங்களில் இப்போது மிக தீவிரமாக தொழிற்பட்டு வருவது உடன் அந்த சந்தேக நபர்களை மிக இலகுவாக கண்டுபிடிக்கின்ற ஒரு பொறிமுறையையும் பின்பற்றி வருகின்றார்கள் என்பதனால் நிச்சயமாக இவர் மிக சீக்கிரத்திலே பிடிபடுவார் என்பதில் சந்தேகமில்லை. அது மட்டுமல்ல, இன்னொரு திடுக்கிடும் சம்பவம் ஒன்றும் இலங்கையில் இடம்பெற்றிருக்கின்றது. இது மெதிரிகிரியவில் இடம்பெற்ற ஒரு சம்பவம். மெதிரிகிரிய என்பது புலனறுவையில் காண இடம்பெறுகிற இடம். மெதிரிகிரிய பகுதியில் இளம்பெண் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்பட்டிருக்கின்றது. புலனறுவை மாவட்டத்தின் மெதிரிகிரிய பிரதேசத்தில் தனியார் வங்கியொன்றில் பணியாற்றி வந்த தமிழ் பெண் செல்வராஜா திவ்யா என்ற இளம்பெண் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு உயிரிழந்திருக்கின்றார். இவர் ஏன் உயிரிழந்தார் என்று கேள்விப்பட்டால் அல்லது அறிந்தால் அல்லது அந்த விடயத்தை நீங்கள் புரிந்தால் அதிர்ச்சி அடைவீர்கள். உயிரிழந்த இளம்பெண்ணின் அயல் வீட்டில் வசித்து வந்த 28 வயதுடைய இளைஞர் ஒருவர் நீண்ட காலமாக அவரை விரும்பி வந்ததாகவும், அதாவது காதலித்து வந்ததாகவும், ஆனால் அந்த விருப்பத்தை யுவதி ஏற்க மறுத்திருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் ஏற்பட்ட முரண்பாட்டை தொடர்ந்து நேற்று மாலை குறித்த இளைஞர் யுவதியை கூரிய ஆயுதத்தால் தாக்கியதாக சந்தேகிக்கப்படுகிறது. தாக்குதலில் பலத்த காயமடைந்த யுவதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. இப்போது சம்பந்தப்பட்ட நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றார்கள்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. கிப்ளிங் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில்
4: ஏசியா கோல்டிங்,
3: 20 வருட அனுபவம் கொண்டவர்கள், பொன்னுருக்கி தாலிக்கொடி, நகை திருத்த வேலைகள்,
4: விதவிதமான நகை தெரிவு,
3: 916 KDM முறையில் தரமான நகைகள்,
4: லேசர் கட்டிங்,
3: லேசர் என்கிரேவிங்கும் உண்டு. தை மாதம் நகைச்சீட்டு ஆரம்பம், துரித பணமாற்று சேவைகளும் உண்டு. 5010 ஸ்டீல் அவென்யூ வெஸ்ட், யூனிட் 16B.
4: நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம்.
3: ஏசியா கோல்டிங், 416-746-2742.
5: நேர்கள் CMR தமிழ்ச்சியின் நேர் விருப்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கு நேரம் இது. அடுத்து வெண்பா விரும்பி கேட்ட பாடல் இதய கோயில் திரைப்படத்திலிருந்து ஒளிபரப்பாக இருக்கின்றது. நேர்களை அதற்கு முன்னர் நாங்கள் இந்த மெதிரி இதய மற்றும் தெல்தனிய இந்த நகரங்கள் இலங்கையில் காணப்படுகின்ற மிக பாரம்பரிய நகரங்கள். இந்த நகரங்களில் தான் இந்த இரண்டு வன்முறை சம்பவங்களும் இடம்பெற்றிருக்கின்றன. மெதிரி இதய என்பது வட மத்திய மாகாணம், இரண்டு மாவட்டங்களை கொண்டது, ஒன்று புலனறுவை, இரண்டாவது அனுராதபுரம். மிகப்பெரிய மாகாணம், இலங்கையில் காணப்படுகின்ற மிகப்பெரிய மாகாணங்களில் ஒன்று. அந்த வடமத்திய மாகாணத்தில் உள்ள புலனறுவை மாவட்டத்தில் காணப்படுகின்ற ஒரு மிக புராதன நகரம்தான் இந்த மெதிரிகிரிய. அதுவும் ஒரு தொல்பொருள் சார்ந்த ஒரு நகரமாக இது சொல்லப்படுகின்றது. அதேபோல் இந்த தெல்தெனிய நகரம் என்பது அந்த சேட்டில் ஒரு பெண்ணை புதைத்த, இது புலனறுவையில் வங்கி ஊழியர், ஒரு தமிழ் பெண் வங்கி ஊழியர், ஒரு காதலனால் அவர் ஒருதலை காதல், அந்த ஒருதலை காதல் நிறைவேறாததால் குறித்த இளைஞன் செய்த அந்த மிகப்பெரிய அட்டூழியம், அதனால் அவர் அந்த பெண் இறந்திருக்கின்றார். இப்போது அதேபோல் தெல்தெனிய நகரத்தில் ஒரு பெண் காதலனால் புதைக்கப்பட்டிருக்கின்றார். அந்த தெல்தெனிய நகரம் என்பதை பற்றிய ஒரு சின்ன வரலாற்று தகவலை தர வேண்டும் என்பதற்காகத்தான் இப்போது அதை மீண்டும் பேசுகின்றேன். இந்த தெல்தெனிய என்பது இலங்கையில் மிக புராதன ஒரு நகரம், அதிகம் பேசப்பட்ட நகரம். குறிப்பாக 1980களில் விக்டோரியா நீர்த்தேக்க திட்டம் என்பது உருவாக்கப்பட்டது. மகாவலி கங்கையை வரிமறித்து இலங்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய மகாவலி திசை திருப்பு திட்டங்களில் மிகப்பெரிய நீர்த்தேக்க திட்டமாக இந்த விக்டோரியா நீர்த்தேக்க திட்டம் சொல்லப்பட்டது. மகாவலி கங்கை 336 கிலோமீட்டர் நீளமான மகாவலி கங்கை பொதுவாக இந்த இலங்கையின் மிகப்பெரிய பல நோக்கு அபிவிருத்தி திட்டங்களில் ஒன்றாக உருவாக்கப்பட்டது. உருவாக்கப்பட்ட போது முதலாவது நீர்த்தேக்க திட்டமாக இந்த விக்டோரியா டேம் உருவாக்கப்பட்டது. அதற்கு இங்கிலாந்து அரசாங்கம் தான் உதவி வழங்கியது. அதனால்தான் விக்டோரியா மகாராணியை கௌரவப்படுத்தும் வகையில் விக்டோரியா அணைக்கட்டென்று அதற்கு பெயரிட்டார்கள். அது வேறு விடயம். ஆனால் இந்த தெல்தெனியா என்ற நகரம் இந்த விக்டோரியா நீர்த்தேக்க திட்டத்தின் காரணமாக அங்கு வாழ்ந்த பெருமளவு மக்கள் வெளியேற்றப்பட்டு வேறு இடங்களில் கொண்டு சென்று குடியமர்த்தப்பட்டார்கள். ஒரு நகரமே இல்லாது போன ஒரு வரலாற்றை இந்த விக்டோரியா டேம், விக்டோரியா நீர்த்தேக்கம் தன்னகத்தை கொண்டிருக்கின்றது. எஞ்ச எச்ச சொச்சமாக இருக்கக்கூடிய ஒரு சிறிய பகுதியில் தான் இந்த தெல்தெனியா என்ற பெயர் இப்போது இருக்கின்றது. அந்த இடத்தில் உள்ள அது ஒரு சேற்று நிலப்பகுதி. அந்த பகுதியில் தான் குறித்த பெண் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருந்தார் என்பதை போலீசார் கண்டறிந்தார்கள்.

0: அந்த பாடல் ஒலித்தோ இந்த நேரம் 7:38. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சி வழங்குகின்ற நேயர் விருப்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள்
6: உங்களுக்கு சாப்பிட வர போய் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன்.
5: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
7: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
8: 9052708800. 9052708800.
7: உதயம் சூப்பர் மார்க்கெட்.

0: நேரம் இப்பொழுது 7:39 நேர்கள். சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் நேர் விருப்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம் இது. நேர் விருப்ப நிகழ்ச்சியில் நாங்கள் தொடர்ச்சியாக நேர் மூர்த்தி விரும்பி கேட்ட பாடலுடன் இணைந்திருக்கப் போகின்றோம். மூர்த்தி விரும்பி கேட்ட பாடல் ஒளிபரப்பாகுவதற்கு முன்னர் இப்பொழுது இலங்கை மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் ஏறத்தாழ இலங்கை அணி வெற்றி பெற்றிருக்கின்றது என்று சொல்லலாம். இப்போது 49வது பந்து பரிமாற்றத்தில் மேற்கிந்திய தீவுகள் அணி 9 விக்கெட்டுகளை இழந்து வெறும் 262 ஓட்டங்களை மட்டுமே பெற்றிருக்கின்றது. 6 பந்து பரிமாற்றங்களில் 42 ஓட்டங்களை பெற வேண்டியிருக்கின்றது. உண்மையில் லாஜிக்கலாக பார்த்தால் 6 6 36 ஓட்டங்களை மட்டுமே இந்த 6 பந்து பரிமாற்றங்களிலும் மிக கூடுதலாக பெற முடியும். இப்போது 42 ஓட்டங்கள் பெற வேண்டிய நிலையில் இலங்கை அணி வெற்றியின் விளிம்பில் இப்போது நின்று கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் 6 பந்துகளில் நிலைமை என்னவென்று நாங்கள் கண்டறிந்து விடலாம்.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 63. இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவினான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

இங்கிலாந்து இராணுவத்துக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் ஒன்று இன்று காலை அதிகாலை வீரர்கள் பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்த வேளை அந்த ஹெலிகாப்டரில் மூன்று இராணுவ வீரர்கள் பயணித்திருக்கின்றனர். அவர்கள் பயணித்த நிலையில் டெவன் நகரில் உள்ள சர்டன் பகுதியில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது ஹெலிகாப்டர் எதிர்பாராத விதமாக தரையில் விழுந்து விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விபத்தில் ஹெலிகாப்டரில் பயணித்த இங்கிலாந்து இராணுவ வீரர்கள் மூன்று பேரும் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன.

நேரம் 7:47 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். இப்பொழுது இலங்கை அணி தனது முதலாவது வெற்றியை பதிவு செய்திருக்கின்றது. அதுவும் இலங்கை அணி இப்போது புது தெம்புடன் ஆட வந்திருக்கின்றது. ஏற்கனவே நாங்கள் சொன்னது போல இலங்கை அணியின் கிரிக்கெட் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டில் பல மாற்றங்கள் இப்போது செய்யப்பட்டிருக்கின்றன. இப்போது பல்வேறு விதமான முகாமைகள், இலங்கை கிரிக்கெட் அணியின் சபையில் பல்வேறு விதமான புதிய தலைவர்கள் மற்றும் புதிய உறுப்பினர்கள் இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இலங்கை அணியின் புதிய தலைமை பயிற்சியாளர் ஹாரி ஹேஸ்டன் இப்போது பிரதான பயிற்சியாளராக, அவர் நேர்கள் பலருக்கும் தெரியும், மிகச்சிறந்த ஒரு தென்னாப்பிரிக்க வீரர். அவர் இப்போது இலங்கையின் தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். குசல் மெண்டிஸ் அணியின் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்றார். இந்த புத்தூக்கம் பெற்ற அணி இப்போது முதலாவது வெற்றியை பதிவு செய்திருக்கின்றது. அவர்களது முதலாவது வெற்றி இந்த தொடரிலே இடம்பெற்றிருக்கின்றது. 3 ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் 1-3 என்ற நிலையிலே இப்போது இருக்கின்றார்கள். 3 போட்டிகளில் முதலாவது போட்டியை வெற்றி பெற்று 1-0 என்ற நிலையில் இலங்கை அணி இப்போது முதலாவது தமது வெற்றியுடன் பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த போட்டியில் மிகச் சிறப்பாக பந்து வீசிய இலங்கை அணியின் வீரர் 4 பிரதான விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கின்றார். சமீர 4 விக்கெட்டுகள், சமீர 2 விக்கெட்டுகள், தீக்ஷன பெற்றிருக்கின்றார். இது மட்டுமல்ல, தற்போது ஆஸ்திரேலியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு இடையிலான ஒரு போட்டியும் நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றது. ஆஸ்திரேலியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு இடையில் 3 ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. முதலாவது போட்டியில் பாகிஸ்தான் அணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக்கொண்டது. 2வது போட்டியில் ஆஸ்திரேலியா அணி வெற்றி பெற்றது. இப்போது நாளைய தினம் 3வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி இரவு பகல் ஆட்டமாக இடம்பெற இருக்கின்றது. அந்த போட்டி தான் இந்த தொடரை தீர்மானிக்கும் போட்டியாக மாற இருக்கின்றது. இது தற்போது உலகத்தில் இடம்பெற்று வருகின்ற பல்வேறு விதமான கிரிக்கெட் ரசிகர்களுக்கான செய்திகள். நேரம் 7:49. இந்த வேளையில் நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பவான் வன்கூவர் பவான் விரும்பி கேட்ட ஒரு பாடலை கேட்க இருக்கின்றோம்.

0: Mustafa!
1: அதல்ல வன்கூவர் பவான் விரும்பி கேட்ட பாடல். ஒரு வெண்புறா பாடலை கேட்டார் அந்த பாடல் ஒலிக்கும், காத்திருங்கள்.
2: ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் உங்க பூஜா பேசுறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க?

0: அந்த பாடல் ஒலித்தோ இந்த நேரம் 7:55 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. இந்த வேளையிலே நாங்கள் நிகழ்ச்சியில் பல நேர்களது பாடல்கள் இப்போது ஒளிபரப்பில் காத்திருக்கின்றன. நோர்வேஜியா, கணேஷ், தேவகுமார், ராஜா, ரமேஷ், காசி இவர்களுடன் இப்பொழுது மற்றொரு நேரையும் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: மாலை வணக்கம். எனக்கு பாட்டு வந்து முதல் மரியாதை இல்ல வெற்றி வேறு வாசம் என்னை இணைத்ததற்கு மிக்க நன்றி.
0: சாரா வணக்கம். என்ன
1: நன்றி நன்றி
0: நன்றி. ஆமாம், அந்த சாராவின் விருப்ப பாடல் ஒளிபரப்பாகும் எங்களது அடுத்து வரும் நில் பதில் சொல் நிகழ்ச்சியினிடையே நீங்கள் கேட்டு மகிழலாம். நேர்களே, இன்று 3 ஜூன் இந்த விடயத்தை நான் நில் பதில் சொல் வினாவில் கொண்டு வர இருந்தேன். ஆனால் நோர்வேஜியா அவர் எங்களது நிகழ்ச்சியிலும் பல்வேறு விடயங்களில் மிக ஆர்வமானவர். தனது பாடலை விரும்பி கேட்பதற்காக கேட்கின்ற அந்த விருப்பிலே இந்த விடயத்தை அவிட்டு விட்டார். இனி நான் அதை பொத்தி வைக்க முடியாது. 3 சர்வதேச மிதிவண்டி நாள் உலகெங்கும் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. இந்த மிதிவண்டி தினம் என்பது பொதுவாக உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான உடல் ஆரோக்கியத்திற்கு உலகத்தில் மிகச்சிறந்த பயிற்சிகளில் நடைப்பயிற்சி, மிதிவண்டி பயிற்சி, நீச்சல் பயிற்சி போன்றன சொல்லப்படுகின்றது. தனியே உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல, சுற்றுப்புறச்சூழல் பாதுகாப்பு, ஆரோக்கியம் மற்றும் எளிமையான போக்குவரத்தை வலியுறுத்தும் வகையில் ஐக்கிய நாடுகள் சபையால் இந்த தினம் வலியுறுத்தப்பட்டது. 2018 தொடக்கம் உலகளவில் இந்த உலக மிதிவண்டி தினம் கொண்டாடப்படுகின்றது. நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் ஒரு பிரதேச செயலகத்தில் ஒரு விடயம் இடம்பெற்றதை நான் நேற்றைய நிகழ்ச்சியில் நினைக்கின்றேன் சொல்லியிருந்தேன். யாழ்ப்பாணத்தில் ஒரு பெரிய பாரதமே சொல்லியிருந்தேன். இலங்கையில் 9 25 அதில் 331 பிரதேச செயலகங்கள் இருக்கின்றது. அந்த பிரதேச செயலகங்கள் யாழ்ப்பாணத்தில் 15 பிரதேச செயலகங்கள், வவுனியாவில் 4 பிரதேச செயலகங்கள், அதேபோல் மன்னாரில் 5 பிரதேச செயலகங்கள், முல்லைத்தீவில் 4, அதேபோல் கிளிநொச்சியில் 4 என்று எல்லாம் சொல்லியிருந்தேன். இப்பொழுது இந்த யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரதேச செயலகங்கள், 15 பிரதேச செயலகங்களில் ஒன்றான சண்டிலிப்பாய் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் மிதிவண்டிகளில் பயணம் செய்தார். சுற்றுப்புறச் சூழலை பாதுகாக்கின்ற நோக்கத்தில் அந்த மிதிவண்டிகளில் அவர்கள் வேலைக்கு சென்றார்கள். இப்படி உலகளாவிய ரீதியில் இந்த மிதிவண்டி தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இன்றைய அந்த நாள் சர்வதேச மிதிவண்டி தினமாக உலகளவில் கொண்டாடப்படுகின்றது. அதேவேளை இன்று 3 அவரை நாங்கள் மறக்க முடியாது. அரசியல் மற்றும் வேறு விடயங்களுக்கு அப்பாற்பட்ட விதங்களில் ஒரு கலைஞர் என்ற வகையிலும், தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் என்ற வகையிலும், மூத்த தமிழறிஞர் என்ற வகையிலும் முன கருணாநிதி அவர்களின் பிறந்தநாள் இன்று. தமிழ் மொழி வளர்ச்சிக்கு, நவீன தமிழகத்தின் முன்னேற்றத்துக்கும் பெரும் தொண்டாற்றியிருப்பவர். அது மட்டுமல்ல, தமிழ் மொழியை செம்மொழியாக மாற்றுவதில் செம்மொழி மாநாடை நடாத்தி உலகளவில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்திய பெருமை இவரை சார். இப்போது நோர்வேஜியா விரும்பி கேட்ட பாடல்.